0: அவர்களை சந்தித்து பேசினார். இரு நாட்டு உறவுகளையும் தலைவர்கள் மறு உறுதிப்படுத்தினர். அமெரிக்க இராணுவ வீரர் ஒருவர் ஜப்பானில் கொலை கொள்ளை குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒகினாவாவில் ஒரு பெண்ணின் மரணம் குறித்த சந்தேகத்தில் 20 வயது அமெரிக்க இராணுவ வீரர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். டோக்கியோ ஜப்பானுக்கான அமெரிக்க தூதரை அழைத்து இந்த விவகாரம் குறித்து கடும் கண்டனம் தெரிவித்தது. சிங்கப்பூர் அரசாங்கம் உடற்குறையுள்ள ஒருவொருவருக்கும் 60 விழுக்காடு வரை அதிகம் செலவிடவிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுக்கு அது நீடிக்கும் என்று அரசாங்க பணிக்குழு சொன்னது. வேலை வழிகாட்டுதல், சுகாதார பராமரிப்பு, குடும்ப ஆதரவு முதலியவற்றில் உதவி வழங்க திட்டமிடப்படுகிறது. வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் உடற்குறையுள்ளோருக்கு துணையாக இருக்க புதிய அணுகுமுறை உதவும் என்று பணிக்குழுவின் தலைவரும் சமுதாய குடும்ப மேம்பாட்டு துணை அமைச்சருமான திரு கோ பேமிங் சொன்னார். இவ்வேளையில் உடற்குறையுள்ளோர் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேலை தேட உதவ புதிய வேலை ஆதரவு நிலையம் அமைக்கப்படவிருக்கிறது. அது வேலை தேடுவதற்கு மட்டுமின்றி வாழ்க்கை தொழிலில் அமைக்கவும் உதவும். கடந்த ஆண்டு நிலவரப்படி உடற்குறையுள்ளோரில் கால்வாசியினர் மட்டுமே ஒரு வேலையிடத்தில் ஓராண்டுக்கு மேல் இருக்கின்றனர். உடற்குறையுள்ளோரை வேலைக்கு சேர்க்க நிறுவனங்கள் அதிக மானியமும் சம்பள ஆதரவும் பெறவிருக்கின்றன. இதற்கிடையே உடற்குறையுள்ள மாணவர்கள் பள்ளி காலத்துக்கு பிறகு கூடுதல் வேலை வாய்ப்பும் திறன் பயிற்சியும் பெறவிருக்கின்றனர். அடுத்த ஆண்டு முதல் அவர்கள் கூடுதல் வாய்ப்புகளை பெறுவர். உயர்கல்வி நிலையங்களுக்கு செல்லவும் அவர்களுக்கு தனிப்பட்ட ஆதரவு வழங்கப்படும். மலேசியாவில் இந்த வார இறுதியில் நடைபெற்ற ஃபார்முலா 1 கிராண்ட் பிரீ கார் பந்தயத்தில் ரெட்புல் குழுவின் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் வெற்றி பெற்றுள்ளார். இதுவே இந்த பந்தய பருவத்தின் அவரது முதல் வெற்றி. செப்பாங்கில் கனத்த மழையால் பந்தயம் 90 நிமிடம் தாமதமாக தொடங்கியது. பந்தயத்துக்கு இடையே மற்ற சில இடையூறுகளையும் ஓட்டுநர்கள் சந்தித்தனர். ஃபெராரி ஓட்டுநர் லூயிஸ் ஹாமில்டனின் காரில் மென்பொருள் கோளாறு ஏற்பட்டது. வெஸ்டபானும் காரின் வேகத்தை கூட்டுவதில் சிரமத்தை எதிர்நோக்கினார். மத்திய கிழக்கு பூசலால் பஹ்ரைனில் நடைபெறவிருந்த கார் பந்தயம் மலேசியாவுக்கு மாற்றப்பட்டது.
1: சொல்லும் பொருளும் ஃபொரென்சிக் தடயவியல். குற்றச்செயல்களை தீர ஆராய தடயவியல் விசாரணை முக்கியமானது. ஃபொரென்சிக் தடயவியல்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: நாள் நல்லா தொடங்கி இருக்கு.
5: பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க.
4: ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.
8: ரெடியா மாமே?

0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. குட் பேட் ஆக்லி பாடல் கேட்டீங்க. ஜி வி பிரகாஷ் குமாரோட இசையில அனிருத், பால்டப்பா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. 8:11 ஆகிவிட்டது. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபேஸ்புக் லைவ் பக்கமா நான் வரப்போறேன். அங்க நான் டிஸ்லெக்சியா அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர், அதாவது சிங்கப்பூர் டிஸ்லெக்சியா சங்கம், டாஸ் அப்படின்னு சுருக்கமா அவங்களை அழைப்பாங்க, அதை சேர்ந்த ரிபெக்கா அவங்கள சந்திக்க போறேன். நாம வாசிப்பு திறன் குறைபாடு இதனை பத்தின தகவல்களை இன்னும் விரிவா தெரிஞ்சுக்க போறோம். அங்க நீங்க கருத்துக்களை பதிவிடலாம். அதே நேரத்துல உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடலாம். Facebook லைவ் பக்கமா வாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திப்போம். சரியா, இப்போ வானிலை நிலவரம். சிங்கப்பூர்ல நீங்க மழை எதிர்பார்க்கலாம் இரவு நேரத்தில் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆரோக்கியம் அற்ற நிலையில இப்ப இருக்கு. குறிப்பா 85-111 இடைப்பட்டிருக்கும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. ஆரோக்கியம் அற்ற நிலையில இருக்கிறதுனால நீங்க வெளியில போறதா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கவனமா பார்த்து உங்க பயணங்களை திட்டமிடுங்க. சரியா, வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி. ஓர் யூரோ 1.44 வெள்ளி. ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.71 வெள்ளி. ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 வெள்ளி. 100 இந்திய ரூபாய் 1.33 வெள்ளி. 100 இலங்கை ரூபாய் 39 வெள்ளி. ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3.19 வெள்ளி.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20வது ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
5: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
6: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
5: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
6: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
7: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன் 9

0: எட்டே காலாகி விட்டது நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவி ஜி, இப்ப பேஸ்புக் லைவ்லயும் இருக்கேன். அந்த பக்கமா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அங்கேயும் நாம சந்திக்கலாம். சரி, டிஸ்லெக்சியா, இதை தமிழில் வாசிப்பு திறன் குறைபாடு அப்படின்னு பரவலாக நம்ம அழைப்போம். இந்த டிஸ்லெக்சியா பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 8ஆம் தேதி வேர்ல்ட் டிஸ்லெக்சியா அவேர்னஸ் டே அப்படிங்கிற நாள் அனுசரிக்கப்படுது. சொல்லப்போனால் டிஸ்லெக்சியா பற்றிய விழிப்புணர்வை அதிகரித்து இன்னும் பல மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்லெக்சியா மாதமாக இந்த அக்டோபர் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் ஒரு சில தகவல்கள் சொல்லுது. சரி, இதை பத்தியெல்லாம் நானே சொல்லிட்டு இருந்தா எப்படி? மேல் விவரங்கள் தர நம்மோட இணைறாங்க டிஸ்லெக்சியா அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர் என்று அழைக்கப்படும் சிங்கப்பூர் டிஸ்லெக்சியா சங்கத்தை சேர்ந்த ரிபெக்கா. வணக்கம் ரிபெக்கா.
1: வணக்கம்.
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை இந்த காலை வேளையில சந்திப்பதற்கு. ரிபெக்கா, கேள்விகள் நிறைய கைவசம் இருக்கு, அதுக்கு போறதுக்கு முன்னால உங்களை பத்திய ஒரு சில வார்த்தைகளை எங்களோட பகிர்ந்துக்கலாமே?
1: ஓகே, நான் வந்து ரெபெக்கா. நான் டிஸ்லெக்சியா அசோசியேஷன்ல வந்து ஒரு 12 வருடமாக இருக்கிறேன். நான் வந்து ஒரு எடுகேஷனல் தெரபீஸ், லீட் எடுகேஷனல் தெரபீஸ். எனக்கு வந்து லெக்சரர்ஸ் லெக்சரிங்ல வந்து அனுபவமும் இருக்கு. பிள்ளைகளுக்கு மட்டும் கற்றுக் கொடுக்காம பிள்ளைகளை ஆதரவளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வந்து நான் பயிற்சி அளித்திருக்கேன். தற்பொழுதுக்கு வந்து நான் வந்து ஸ்டாஃப் ப்ரொஃபஷனல் டிவலப்மெண்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து பணிபுரிகிறேன்.
0: சரி, டிஸ்லெக்சியா அப்படின்னு சொன்னா சிலர் இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ இதுவா அதுவா அப்படின்னு வெவ்வேறு விதமான பார்வைகளை வெவ்வேறு விதமான கருத்துக்களை முன்வைப்பாங்க. ஆக டிஸ்லெக்சியானா என்ன, அதை எப்படி பாக்குறது, அதை பத்தி முதல்ல சொல்லுங்க.
1: ஓகே, டிஸ்லெக்சியா என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட கற்றல் சிரமம். இது வந்து அறிவுத்திறன் குறைபாடு அல்ல. குறிப்பாக வாசித்தல் மற்றும் எழுதுதல், எழுத்துக்கூட்டல் போன்ற திறன்களில் வந்து சிரமம் ஏற்படலாம். டிஸ்லெக்சியா உள்ள மாணவர்களுக்கு வந்து ஒலிகளை வந்து புரிந்து கொள்வது, தகவல்களை வந்து நினைவில் வைத்துக் கொள்வது, தகவல்களை வந்து செயலாக்குவது போன்ற சில பகுதிகளில் வந்து சிரமம் இருக்கலாம். இதனால் வாசிப்பதும் எழுதுவதும் சவாலாக இருக்கலாம். டிஸ்லெக்சியா புரிந்து கொள்ள 3 முக்கியமான கற்றல் பகுதிகள் வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து ஒலியியல் விழிப்புணர்வு, ஃபோனோலாஜிக்கல் அவேர்னஸ்னு சொல்லுவோம். இது வந்து சொற்களில் உள்ள ஒலிகளை வந்து அடையாளம் காண்பது, அதை வந்து பிரிப்பது மற்றும் இணைப்பதில் வந்து சிரமம் இருக்கலாம். உதாரணமாக ஒரு வந்து சொல்லை வந்து தனித்தனி ஒலிகளாக வந்து பிரிப்பதில் வந்து சிரமப்படுவார்கள். இரண்டாவதாக வந்து வாய்மொழி நினைவகம், வெர்பல் மெமரின்னு சொல்வோம். கேட்கும் தகவல்கள் குறிப்பாக வந்து சொற்கள் அல்லது ஒலிகளை வந்து நினைவில் வைத்துக் கொண்டு மீண்டும் நினைவுபடுத்துவதில் வந்து சிரமம் இருக்கலாம். உதாரணமாக ஒரு புதிய சொல்லை வந்து கேட்டவுடன் அதை வந்து நினைவில் வைத்து சரியாக சொல்வதில் வந்து சிரமம் இருக்கலாம். மூன்றாவதாக வந்து செயலாக்க வேகம், ப்ரொசஸிங் ஸ்பீச். தகவலை வந்து புரிந்து கொண்டு அதற்கு பதில் அளிக்க வந்து அதிக நேரம் வந்து தேவைப்படலாம். அதனால் வந்து வாசிப்பதும் சொற்களை வந்து அடையாளம் காண்பதும் வந்து மெதுவாக இருக்கலாம். இந்த சிரமங்கள் வந்து ஒவ்வொரு மாணவரிடம் ஒரே மாதிரியாக இருக்காது. ஆனால் வந்து இந்த அடிப்படை செயலாக்க திறன்களில் உள்ள சிரமங்கள் வந்து வாசிப்பு மற்றும் எழுத்து கற்றலில் வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலாம். அதனால் தான் ஒவ்வொரு மாணவரின் தேவையை வந்து புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஆதரவு
0: வழங்குவது. சாலையிலிருந்து போனாவிஸ்டா வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது இதன் காரணத்தினால்.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950 8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire. சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. டிஸ்லெக்சியா அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூரை சேர்ந்த ரிபெக்கா நம்ம கூட இருக்காங்க. டிஸ்லெக்சியா அவேர்னஸ் டே, அதாவது வாசிப்பு திறன் குறைபாடை இன்னும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும், இதனை பற்றின தகவல்களை அதே நேரத்தில் விழிப்புணர்வை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே October 8th வேர்ல்ட் டிஸ்லெக்சியா அவேர்னஸ் டே அனுசரிக்கப்படுது. சொல்லப்போனால் டிஸ்லெக்சியா பற்றிய விழிப்புணர்வை மாதம் முழுவதும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அக்டோபர் மாதத்தை டிஸ்லெக்சியா அவேர்னஸ் மந்த் அப்படிங்கிற மாதமாகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி, இப்போ மீண்டும் ரிபெக்கா பக்கமாக போவோம். ரிபெக்கா, நமக்கு ஃபேஸ்புக் லைஃப்பில் ஒரு கேள்வி வந்திருக்குது, அங்கேருந்து நம்ம மீண்டும் தொடங்குவோம். புஷ்பா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இருவருக்கும் வணக்கம். டிஸ்லெக்சிய உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
3: ஓகே, ஓகே. ஸோ டிஸ்லெக்சிய வந்து நான் முன்னாடியா சொன்னது மாதிரி வந்து எழுதுவதிலும் வாசிப்பதிலும் வந்து கடினமா இருக்கும். ஸோ அதனால வந்து அதை சார்ந்த வந்து எந்த விஷயத்த செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சேலஞ்சிங்கா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கடினமா இருக்கும். ஸோ இந்த நேரத்துல வந்து சில டிஸ்லெக்சிய பற்றிய பல தவறான கருத்துக்கள் வந்து தெளிவுபடுத்துவது வந்து முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த தவறான புரிதல்கள் வந்து மாணவர்களை வந்து பற்றிய நமது எதிர்பார்ப்புகளையும் அவர்களுக்கு நாம் வழங்கும் ஆதரவு வந்து பாதிக்கலாம். அதனால வந்து உண்மை என்ன என்பதை வந்து புரிந்து கொள்வது முக்கியம். முதலில் வந்து டிஸ்லெக்சியா என்றால் வந்து மாணவருக்கு வந்து படிப்பில் திறமை வந்து குறைவு என்று தவறான ஒரு புரிதல் இருக்கு. உண்மையில் வந்து டிஸ்லெக்சியா வந்து அறிவு திறன், இன்டெலிஜென்ஸ் குறைபாடு அல்ல. மாணவர்களின் அறிவு திறன் வந்து சாதாரணமாகவோ அதிகமாகவோ இருக்கலாம், ஆனால் வாசித்தல், எழுத்து மற்றும் சொற்களை வந்து செயலாக்குதல் போன்றவற்றில் வந்து அவர்களுக்கு வந்து சிரமம் இருக்கும். இரண்டாவது வந்து தவறான புரிதல் வந்து டிஸ்லெக்சிய வந்து என்றால் எழுத்துக்களை மாற்றி வாசிப்பது மட்டுமே என்று நினைக்கிறாங்க. எழுத்துக்களை மாற்றி வாசிப்பது ஒரு அறிகுறியாக இருக்கலாம், ஆனால் அது மட்டும் இருந்தாலே வந்து டிஸ்லெக்சிய என்று சொல்ல முடியாது. ஒலிகளை வந்து அடையாளம் காண்பதில், சொற்களை வந்து வாசிப்பதில், எழுத்து கூட்டலில் அல்லது வாசிப்பு வேகத்தில் வந்து தொடர்ந்து சிரமங்கள் இருக்கிறதா என்பதை வந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த அறிகுறிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தொடர்ந்து இருந்து அவரின் வந்து கற்றலை வந்து பாதிக்கிறதா என்பது தான் நம் கவனிக்க வேண்டியது. அடுத்தது வந்து போதுமான முயற்சி செய்தால் வந்து டிஸ்லெக்சிய வந்து சரியாகிவிடும் என்று சில தவறான அறிதல் வந்து இருக்கிறது. அது அதிக முயற்சி மட்டும் டிஸ்லெக்சியாவை வந்து நீக்காது. சரியான கற்பித்தல் முறையும் தொடர்ச்சியான பயிற்சியும் தேவையான ஆதரவும் முக்கியம். டிஸ்லெக்சியாவுக்கு வந்து ஒரு குணப்படுத்தும் சிகிச்சை இல்லை, ஆனால் வந்து சரியான ஆதரவும் ஆரம்பத்திலேயே வழங்கப்படும் தலையீடும், ஏர்லி இன்டர்வென்ஷன் சொல்லுவோம், அது வந்து கிடைத்தால் மாணவர்கள் வந்து தங்களுடைய சவால்களை வந்து புரிந்து கொண்டு அவற்றை வந்து சமாளிப்பதற்கான உத்திகளை வந்து கற்றுக்கொண்டு நாளடைவில் வந்து அதிக சுயமாக வந்து கற்றுக்கொள்ளவும் செயல்படவும் முடியும்.
2: முக்கியமான ஒரு கருத்தை முன் வச்சுங்க, அதாவது இது வந்து ஒரு நோய் இல்லை, இதற்கு வந்து நாம மருந்து தேடவோ தீர்வு தேடவோ தேட அவசியம் இல்லை அப்படின்னு. ஏன்னா சில பேர் நினைப்பாங்க, ஓ டிஸ்லெக்சியா அப்படின்னா ஒரு நோயா, இந்த நோய் எப்போது எங்கிட்ட இருந்து போகும், நான் என்னென்ன மருந்தெல்லாம் சாப்பிடணும் அது அப்படின்னு சொல்லி. இது நோய் அப்படிங்கிறத விட இது வாழ்க்கை முறையின் ஒரு பகுதி இல்லையா? இதை நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றதை விட இதை எப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நாம வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் தொடர முடியுங்கிற வழிகளை தேடணும், சரிதானே?
3: ஆமா, அருமையா சொன்னீங்க,
2: நன்றி ரிவேகா. இப்போ டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது உண்மையிலேயே இருக்கா, இல்ல என்னால எழுத்து கூட்டதான் முடியலையா, சொல்வது எழுதுதான் வரலையா அப்படின்னு குழப்பத்துல இருக்கிற சில பிள்ளைகளும் இருப்பாங்க, பெற்றோரும் இருப்பாங்க. டிஸ்லெக்சியா உண்மையிலே ஒருத்தருக்கு இருக்கு அப்படிங்கறத எப்படி சரியா முறையான முறையில வந்து நாம கண்டுகொள்ளலாம்?
3: டிஸ்லெக்ஸியா உள்ள அனைத்து அனைவருக்கும் வந்து ஒரே மாதிரி வந்து இருப்பதில்லை. ஒவ்வொருவரும் தனித்துவமானவர். ஒவ்வொருவரையும் வந்து வெவ்வேறு விதத்தில் வந்து கற்றுக்கொள்கிறார்கள். சோ ஒரே மாதிரியான கண்ணாடியை வந்து எல்லாருக்கும் வந்து பயன்படுத்த முடியாதது போல, ஒரே மாதிரியான கற்றல் அணுகுமுறையை வந்து எல்லா மாணவர்களுக்கும் நம்ம வந்து செய்ய முடியாது. சோ டிஸ்லெக்ஸியா இருக்கா இல்லையா வந்து சில பேருக்கு வந்து அந்த அறிகுறிகள் வந்து மீண்டும் பல பல சூழ்நிலையில வந்து வந்து அதை தெளிவுபடுத்தணும். அவங்களுக்கு வந்து படிப்பது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இல்லாட்டி வார்த்தைகளை வந்து அடையாளம் காண்பதற்கு வந்து கஷ்டமா இருக்கும். அந்த செயல்முறைகளை வந்து கற்றுக் கொடுத்தும் அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்கன்னா வந்து அது வந்து ஒரு நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று.
2: இப்ப ரெபெக்கா, நீங்க வந்து மாணவர்களோடையும் சரி, பெற்றோரோடையும் சரி, பெரியவங்களோடையும் சரி அணுக்கமா வேலை செய்யறீங்க. ஆக நீங்க எப்படிப்பட்ட உத்திகளை கையாண்டு மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்குனீங்க, அதை பத்தி
3: சொல்லுங்களேன். பல பல டிஸ்லெக்ஸியா உள்ள மாணவர்களுக்கு வந்து ஒரே ஒரு கற்பித்தல் முறை வந்து எல்லாருக்கும் வந்து பொருந்தும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களின் வந்து கற்றல் தேவைகளை வந்து கருத்தில் கொண்டு ஸ்ட்ரக்சர் லிட்ரஸி போன்ற முறையான மற்றும் வெளிப்படையான கற்பித்தல் அணுகுமுறை வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் லிட்ரஸின்னு சொன்னா கட்டமைக்கப்பட்ட கற்றல் முறை, தெளிவான முறையான மற்றும் படிப்படியான கற்பித்தல். சோ முதலில் வந்து ஒலியை வந்து கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து எழுத்த கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் சொல் வாக்கியம்னு படிப்படியாக கற்பித்தல், எக்ஸ்பிளிசிட் டீச்சிங் வெளிப்படையான கற்பித்தல். சோ மாணவர்கள் வந்து தானாகவே வந்து கண்டுபிடிப்பாரு என்று வந்து எதிர்பார்க்காமல் நம்ம வந்து விதிகளையும் முறைகளையும் வந்து தெளிவாக கற்பிப்பது வந்து மிக அவசியம். சிஸ்டமேட்டிக் அண்ட் கியூமிலேட்டிவ்னு சொல்லுவோம், முறையான மற்றும் படிப்படியான கற்பித்தல். சோ ஏற்கனவே வந்து கற்றதை வந்து பயன்படுத்தி அதன் மீது வந்து புதியவற்றை வந்து கற்றுக் கொடுப்பது வந்து மிக அவசியம். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மனதில் வந்து வைத்துக் கொள்ள வந்து சுலபமா இருக்கும். மல்டி சென்சரி அப்ரோச், பல உணர்வு அணுகுமுறையும் வந்து மிக அவசியம். பார்த்தல், கேட்டல், பேசுதல், எழுதுதல் போன்ற பல வழிகளை வந்து இணைத்து கற்பித்தல். சோ ஒரே ஒரு கற்பித்தல் முறை வந்து எல்லா டிஸ்லெக்ஸியா மாணவர்களுக்கும் பொருந்தும் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாணவரின் தேவைக்கேற்ப கற்பித்தல் அணுகுமுறையை வந்து மாற்றி அமைப்பது வந்து முக்கியம்.
2: இப்ப நீங்க ஒரே வழிமுறையை எல்லா மாணவர்களுக்கும் பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னீங்க. ஆக இந்த டிஸ்லெக்ஸியான்னு சொல்லும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறு வேறு விதமா பாதிப்பு அடையிறாங்க அப்படின்னு சொல்லலாமா? இப்ப சிலருக்கு வந்து ஏ பி சிடி அதெல்லாம் எழுது கஷ்டமா இருக்கலாம், சில பேருக்கு தொடர்ந்து வாசிக்கிறது கஷ்டமா இருக்கலாம், சில பேர் எண்கள் பாக்குற விதம் கஷ்டமா இருக்கலாம். இப்படி ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான டிஸ்லெக்ஸிக் அறிகுறிகள் இருக்குன்னு சொல்லலாமா?
3: ஆமா, நம்ம முதல் சொன்னது போல வந்து டிஸ்லெக்ஸி உள்ள அனைத்து மாணவரும் வந்து ஒரே மாதிரி வந்து இருப்பதில்லை. ஒவ்வொரு மாணவரும் வந்து நம்ம தனித்துவமானவர் தான். சோ ஒவ்வொரு மாணவரும் வெவ்வேறு விதத்தில் வந்து கற்றுக்கொள்கிறார்கள். சோ நம்ம என்ன பண்றோம்னா, அதுக்கு சிலருக்கு வந்து வாசிப்பில் வந்து அதிக சிரமம் இருக்கலாம், சிலருக்கு வந்து எழுத்துப்பிழை வந்து அல்லது எழுதுவதில் வந்து சிரமம் இருக்கலாம். அதனால வந்து ஒவ்வொரு மாணவரின் தேவையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஆதரவை வந்து வழங்குவது முக்கியம்.
2: சிலருக்கு வந்து லேசான டிஸ்லெக்ஸிக் அறிகுறிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு ஆழமான அறிகுறிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது உண்மையா?
3: அது உண்மைதான். சில பேருக்கு வந்து சில பகுதிகள் வந்து டிஸ்லெக்ஸியா வாசிப்பதில் சொன்னல, அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒண்ணு வந்து ஆப்வியஸா வந்து தெரியும் அந்த சைன்ஸ், அவங்களுக்கு வந்து ஒண்ணும் கடினமா இருக்கும். அதனால வந்து நம்மளோட அணுகுமுறை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். சில பிள்ளைகளுக்கு வந்து நல்லா சுலபமா படிப்பாங்க, நல்லா வந்து கேட்ட கேள்விகளுக்கு வந்து ரொம்ப சுலபமா வந்து பதில் அளிப்பாங்க. ஆனா வந்து அந்த ஸ்பெல்லிங் எழுத்து கூட்டது வந்து அது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக வந்து கவனம் செலுத்தும். அவங்களுடைய எண்ணங்களை வந்து எழுத்துக்களா வந்து மாற்றுறதுக்கு வந்து அவங்களுக்கு கடினமா இருக்கும். சோ ஒவ்வொரு மாணவரும் நான் சொன்னது போல சில பேருக்கு வந்து சில பகுதிகளை வந்து அதிக வந்து ஆதரவு தேவைப்படும், சில பேருக்கு வந்து எல்லா பகுதிகளிலும் ஆதரவு தேவைப்படும். சோ அவங்களுக்கு ஏற்ற அவங்களை வந்து நம்ம புரிந்து கொண்டு அவங்களுக்கு ஏற்ற ஆதரவு அளிப்பது வந்து ரொம்ப முக்கியம்.
2: இப்போ ரிபெக்கா, நீங்க வந்து இந்த டிஸ்லெக்ஸிக் மாணவர்களை கண்டறிவதற்கான நுட்பமான தகவல்களை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், அதில் நீங்கள் நிமித்தமும் வாய்ந்தவர். சராசரியாக இருக்கிற ஒரு சில ஆசிரியர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்க கூட வானொலி பக்கமாக இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க எப்படி சாதாரண வாசிப்பு குறைபாடு இருக்கிற ஒரு பையனுக்கோ டிஸ்லெக்ஸியாவில் பாதிக்கப்பட்ட ஒரு பையனுக்கோ வித்தியாசத்தை வேறுபாடுகளை பார்க்க முடியும்? ஏன்னா சிலருக்கு வந்து வாசிக்க முடியாம இருக்கலாம், சில பேருக்கு உண்மையிலேயே டிஸ்லெக்ஸிக்னால வாசிக்க முடியாம இருக்கலாம். எப்படி அதை வேறுபடுத்தி பாக்குறது?
3: இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா வந்து வாசிப்பில் வந்து சிரமப்படுற எல்லா மாணவர்களுக்கும் வந்து டிஸ்லெக்ஸியா இருக்காது. சில சமயம் வந்து வீட்டில் அந்த மொழியை வந்து அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கலாம், போதுமான பயிற்சி கிடைக்காமல் இருக்கலாம், பார்வை அல்லது கேட்பதில் வந்து சிரமம் இருக்கலாம், அல்லது வந்து அவர்கள் வந்து புதுசா வேறு ஒரு சூழலுக்கு வந்து வந்திருக்கலாம். சோ என்ன எந்த ரீசன் நம்ம வந்து பார்க்கணும். சோ முக்கியமா சரியான மற்றும் தொடர்ச்சியான உதவி கொடுத்த பிறகு எப்படி முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பதை வந்து பார்க்கணும். பொதுவான வாசிப்பு சிரமம் இருந்தால் ஆதரவு கிடைக்கும் போது படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படலாம். அடுத்ததாக வந்து வாய்மொழி திறனுக்கு வாசிப்பு மற்றும் எழுத்து திறனுக்கும் இடையில் இருக்கும் இடைவெளியை வந்து கவனிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு மாணவர் வந்து நன்றாக பேசலாம், கதையை வந்து அழகாக சொல்லலாம், கேள்விகளுக்கும் நன்றாக பதில் சொல்லலாம், ஆனால் வந்து வாசிப்பிலும் எழுதுவதிலும் வந்து மட்டும் வந்து தொடர்ந்து அதிக சிரமம் இருக்கலாம். இந்த அறிகுறிகள் வந்து தொடர்ந்து காணப்பட்டு பல பகுதிகளிலும் சிரமம் இருந்தால் அது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு அறிகுறியாக இருக்கலாம். குடும்பத்திலும் இதே போன்ற சிரமங்கள் வந்து இருந்தால் அதுவும் ஒரு முக்கியமான தகவல்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து சந்தேகம் இருப்பது வேறு, உறுதியாக கண்டறிவது வந்து வேறு. சோ டிஸ்லெக்ஸி என்பதை வந்து உறுதிப்படுத்த கல்வி உளவியாளர், எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் போன்ற ஒரு நிபுணரின் முறையான மதிப்பீடு வந்து தேவைப்படும்.
2: இந்த நிபுணர் வந்து எங்க பள்ளியிலே இருப்பாங்களா அல்லது சிறப்பா அவங்களுக்கு தேர்வுபடுகணுமா?
3: நம்ம வந்து எம்ஓஇலயும் வந்து அவங்க செய்வாங்க, இல்லாட்டி வந்து டிஏஎஸ்லயும் வந்து இந்த எஜுகேஷனல் சைக்காலஜிஸ் இருக்கும். வந்து அவங்க வந்து அந்த சைக் அசஸ்மெண்ட்க்கு சென்று அங்க வந்து அவங்க பல அசஸ்மெண்ட் செஞ்சு உறுதிப்படுத்துவாங்க.
2: புரியுது. இப்போ கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க, சில பெற்றோருக்கு வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிள்ளைக்கு இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்பட விரும்புவாங்க, சில பெற்றோருக்கோ ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லாம இருக்கலாம், இல்ல இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது என் பிள்ளைக்கு, அப்புறம் அப்புறம் ஓகே ஆயிடும் அப்படின்னு தட்டி கழிப்பாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா, அதை எப்படி நீங்க அணுகிறீங்க?
3: நிச்சயமா இருக்கு. ஏன்னா வந்து டிஎஸ்ல வந்து வித் டயக்னோசிஸ் விதவுட் டயக்னோசிஸ் கூட வந்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஆதரவளிப்போம். ஏன்னா வந்து சில பிள்ளைகள் வந்து டயக்னோசிஸ் இல்லாம டிஸ்லெக்ஸி இல்லை, ஆனா அவங்களுக்கு வந்து வேறுபட்ட முறையில் பயிலும் மாணவர்கள்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து சிரமம் இருக்கும், ஆனா வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்லெக்ஸியா இருக்கா இல்லையான்னு வந்து நம்ம உறுதிப்படுத்தாம, ஆனா அவங்களுக்கு அந்த சிரமம் இருக்கிறதுனால அந்த உதவியை தேடி வந்திருக்காங்க. இது வந்து தனிப்பட்ட ஒரு கருத்து. ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த புரிந்துணர்வு இருக்காதனால வந்து அந்த டயக்னோசிஸ தேடி போவதில்லை. அதனால இதனால வந்து வர பிரச்சனை என்னன்னா பிள்ளைகளுக்கு வந்து அந்த அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ஆதரவு கிடைக்காம போயிருது. அதனால அவங்க வந்து அந்த சிரமத்தோட வந்து இருக்காங்க throughout their education.
2: அது வந்து மேலும் மேலும் அவங்களுக்கு சுமையா அமையுது இல்லையா? ஆக பெற்றோர் முதல்ல ஏத்துக்கிற மனப்பான்மைக்கு வரணும். இரண்டாவது, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பெற்றோரும் சரி ஆசிரியர்களும் சரி எப்படி ஒன்றா இணைந்து உதவ முடியும்? ஏன்னா வீட்லேயும் அவங்க சிரமத்தை எது நோக்குவாங்க, பள்ளியிலையும் சிரமத்தை எது நோக்குவாங்க, இருவரும் ஒன்னா சேர்ந்து செயல்படும்போது சிறப்பா இருக்குமோன்னு தோணுது. அதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்களேன்.
3: நிச்சயமா டிஸ்லெக்ஸி உள்ள மாணவர்களுக்கு வந்து ஆதரவு வழங்கும் போது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பராமரிப்பாளர்கள் மற்றும் மற்ற ஆதரவு வழங்குபவர்கள் அனைவரும் இணைந்து செயல்படுவது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து வந்து தொடர்பில் இருக்க வேண்டும். சோ மாணவரின் முன்னேற்றம், சிரமங்கள் மற்றும் தேவைகளை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். மாணவரின் பலன்களை வந்து அடையாளம் காண வேண்டும். அவர்களிடம் இருக்கும் திறமைகளை வந்து பயன்படுத்தி சிரமம் உள்ள பகுதிகளை வந்து மேம்படுத்த உதவலாம். முயற்சி செயல்முறையும் பாராட்ட வேண்டும். சோ முடிவை மட்டும் பார்க்காமல் மாணவர் வந்து எவ்வளவு முயற்சி செய்தார், எப்படி முன்னேறினார் என்பதையும் அங்கீகரிக்க வேண்டும். வளர்ச்சி மனப்பான்மையை growth mindset சொல்லுவோம்ல, அது வந்து வளர்க்க வேண்டும். என்னால் முடியாது என்பதற்கு பதிலாக வந்து இன்னும் என்னால் முடியவில்லை ஆனால் பயிற்சியுடன் கற்றுக்கொள்ள முடியும் என்ற எண்ணத்தை வந்து அவங்களிடம் வந்து வளர்க்க வேண்டும். அனைவரும் ஒரே நோக்கத்துடன் வந்து செயல்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து வீட்டிலும் பள்ளியிலும் மாணவருக்கு ஒரே மாதிரியான ஊக்கமும் ஆதரவும் கிடைப்பது மிக முக்கியம். முக்கியமாக மாணவரின் சிரமங்களை மட்டும் பார்க்காமல் அவருடைய பலன்களையும் பார்க்க வேண்டும். அந்த பலன்களை வந்து அடிப்படையாக கொண்டு அவர்களின் சிரமங்களை வந்து சமாளிக்க உதவும் போது அவர்களின் தன்னம்பிக்கையும் கற்றல் ஆர்வமும் வளர முடியும்.
2: சரி ரிபேக்கா, இப்போ நம்ம நேயர் மாயா பிள்ளை அவங்களுடைய அனுபவத்தை என்னோட பகிர்ந்துக்கிட்டாங்க, அதை வாசிக்கிறேன். அவங்களுடைய மகளுக்கு வந்து டிஸ்லெக்ஸியா இருந்ததா சொல்லியிருக்காங்க. இதை வந்து 8 வயதில் உணர்ந்திருக்காங்க. காரணம், அவங்க மகளால் தொடர்ச்சியாக 2 சென்டென்சஸ் வாக்கியங்களை வாசிக்க முடியலை. அதுக்கப்புறம் பள்ளியில் அது ஏனோ அங்கீகரிக்கப்படலை அல்லது தெரியப்படலைன்னு நினைக்கிறேன். அதன் பின்பு அவங்க நேரடியாக அவங்க மகளுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள நிபுணர்களை நாடியிருக்காங்க. பின்பு டாஸ் அதாவது டிஸ்லெக்ஸியா அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர் அதாவது சிங்கப்பூர் டிஸ்லெக்ஸியா சங்கத்துக்கு போய் வகுப்புகள் எடுத்த பிற்பாடு முன்னேற்றம் பார்த்துருக்காங்க. இப்போ என் லெவல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டாஸில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வேலைக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாராட்டு அப்படின்னு நம்புற வாழ்த்துகள்.
3: நன்றி, மிக்க மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி கேட்கும் போது. அதுதான் வந்து நம்மள வந்து ஊக்குவிச்சு இன்னும் இன்னும் நிறைய வந்து பிள்ளைகளுக்கு வந்து செய்யணும்னு வந்து நம்மளுக்கு அந்த ஊக்கத்தை தருது.
2: நிச்சயமா ரிபேக்கா, இந்த இடத்துல என்னுடைய சிறு வேண்டுகோளை நான் வைக்க விரும்புறது என்னன்னா, டிஸ்லெக்சியாவால பாதிக்கப்பட்ட உலக புகழ்பெற்ற தலைவர்களா இருக்கலாம், அதுக்கப்புறம் நட்சத்திரங்களா இருக்கலாம், விளையாட்டாளர்களா இருக்கலாம், அவங்களே பத்தியும் தாஸ் போன்ற அமைப்புகள் இன்னும் விரிவாக மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் பெற்றோருக்கு ஒரு புரிதல் வரும், இது நோய் இல்லை, நீங்கள் சொன்னது போல் இது வாழ்க்கையின் ஒரு பகுதி, இதுலேருந்து மீண்டு வந்து சாதனைகள் படைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பல பேர் சான்றாக இருக்காங்க. அதை பாராட்டும் விதமாக டிஸ்லெக்ஸி அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர் தாஸ் வர வார இறுதியில் ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. 35ஆம் ஆண்டு நிறைவு இல்லையா, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லலாமே.
3: ஆமா, சோ 35 ஆண்டு வந்து அனிவர்சரி வந்து நம்ம கொண்டாடுறோம். அதுல வந்து ஒரு புத்தக ஒளி வெளியீடு வந்து புக் லான்ச் வந்து செய்யறோம். அது வந்து ரியலி டு எஸ்டாப்ளிஷ் வந்து ஆல் த ஃபேமஸ் பீப்பிள் வந்து ரினவுண்ட் பீப்பிள் வந்து தோஸ் ஹூ ஹேவ் ஆக்சுவலி டன் வெல் இன் வித் டிஸ்லெக்ஸியா. ஸோ அவங்கள வந்து ரெக்கனைஸ் பண்றதுக்காக இந்த ஒரு முயற்சி இந்த இந்த மாதத்துல.
2: நிச்சயமா, அதுவும் சிங்கப்பூர்லேயே இருக்கிற பலரையும் வந்து அந்த புத்தகத்தில் இணைஞ்சிருக்கீங்க. அந்த புத்தகத்தில் ஒரு பகுதியாக எனக்கோ வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பல பேருக்கு ஏற்கனவே தெரியும், என்னை சேர்ந்தவங்களுக்கு, என் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு, நேர்களுக்கும் தெரியும் எனக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குது அப்படின்னு. இப்போ வாசிப்பு திறன் குறைபாடுனே என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நான் எப்படி அதை உணர்ந்தேன்னா, கிண்டர்கார்டன் படிக்கும்போது தான் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து வாசிக்கிற அந்த பழக்கம் வந்துருச்சு, எனக்கு கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு. அதன் பின்பு வளர வளர இந்த பிஇடி இருக்கு இல்லையா, அங்கே தான் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதை ரெண்டையும் விரும்பி பார்க்க எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இப்போ ஓகே இருக்குல்ல சொல்லும் போதே அதில் ஓகே தான் வருது, அதை கூட நான் கேஓன்னு எழுதிட்டு அது ஓகேயா கேஓன்னு கூட என்னால் அதை சரியாக கவனிக்க முடியலை பாருங்க. ஏன்னா அந்த வயசில் நமக்கு தெரியல நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா, நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. ஆனால் நல்ல வேலையாக என்னுடைய அம்மா அதை அடையாளம் கண்டு அதுக்கான முயற்சிகளை எடுத்ததுனால தான் இன்னைக்கு ஒரு படைப்பாளராக இந்த வேலையோடைய அடிப்படையே வாசிக்கிறது அதுக்கப்புறம் எழுதுறது இது ரெண்டுலேயும் எனக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு என்னுடைய அம்மா எனக்கு பயிற்சி கொடுத்துருக்கணும், என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு உதவி இருக்கணும், அதையும் தாண்டி நான் முயற்சி எடுத்துருக்கணும்னு. ஆக முடியாததே எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு நம்ம வலியுறுத்த விரும்புகிறோம். ரிபேக்காவாக இருந்தாலும் சரி, நானும் இருந்தாலும் சரி, அதே மாதிரி வானொலி பக்கமாக இருக்கிற பலர் டிஸ்லெக்ஸியாவால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள், உற்றார், உறவினர், யாராக இருந்தாலும் டிஸ்லெக்ஸியாவை ஒரு நோயாக பார்க்காம வாழ்க்கையின் பகுதியாக பார்த்து அதுக்கு வேண்டிய முக்கியமான தகவல்களை பெற்றுக்கொண்டு செயல்பட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வலியுறுத்த தான் உலக டிஸ்லெக்ஸிய விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுது. இந்த மாதமும் அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. சரி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஏற்கனவே இருக்கிற பல பணிகளை ஒரு பக்கம் வச்சுட்டு ரிபேக்கா ரொம்ப பொறுமையாக அதே நேரத்தில் தெளிவாக தகவல்களை கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி ரிபேக்கா.
3: நன்றி, இந்த வாய்ப்புக்கும் நன்றி.
2: தொடர்ந்து உங்ககிட்ட பேசணும், அதாவது இன்னும் வர வாரங்களில் இதை பற்றி நம்ம இன்னும் ஆழமாக ஆராயணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் சந்திப்போம். நன்றி ரிபேக்கா.
3: நன்றி.
2: ரிபேக்கா வந்தாங்க, அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாங்க, தகவல்களை கொடுத்துட்டாங்க. இதோட நம்ம விட்டுறக்கூடாதுங்க, நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும். குறிப்பாக அவங்க சொன்னது போல ஏற்கனவே இந்த உலகத்தில் வெற்றி பெற்றோர் பலர் இருக்காங்க இந்தால பாதிக்கப்பட்டு. ஆக அவங்கள பற்றின தகவல்களை நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டோன்னா நம்மவர்களில் யாருக்காவது இது வந்துச்சு அல்லது அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட இதை எடுத்துரைக்க நமக்கு உதவியாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்லெக்ஸியா ஒரு நோய் இல்லை, அது வாழ்க்கையின் ஒரு பகுதி. உங்களுக்கு டிஸ்லெக்ஸியா என்ன போலவே இருக்குன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க, நான் அதை தாண்டி வந்ததை விட பிரமாதமாக நீங்கள் அதை தாண்டி வருவீங்க. ஏன்னா நான் வளர்ந்த காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கி அதுக்கான விழிப்புணர்வோ உதவிகளும் அதிகமாக இருக்குது, இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. மேல் விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள DAS.org.sg எனும் டிஸ்லெக்சியா அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர் அவங்களுடைய இணையதளத்தை நாடுங்க, உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையில் டிஸ்லெக்சியா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறியோட செயல்படுவோம். இந்த சிந்தனையோட நான் ரவிஜி ஃபேஸ்புக் லைவ்லேருந்து விடைபெறேன். உங்கள் எல்லாரையும் தொடர்ந்து ஒலி 9:06 நான் சந்திக்கிறேன். நேரம் இப்பொழுது 8:40.
4: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க.
5: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: வாகனம் பழுதாகியுள்ளது PIE துவாசன் வழியில் பயணியர் ரோட் நார்த் அந்த பகுதிக்கு பிறகு.

0: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: குறுஞ்செய்தியா?
1: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
0: நல்லதுதான், நான் அத பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
1: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
0: ஓ, அது என்ன?
1: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
0: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
1: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின் படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
0: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
2: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
3: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.

0: ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, மன்மதன், சாமி ஆகிய படங்கிறது பாடல்களை நீங்க கேட்டீங்க.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: விபத்து நேர்ந்துள்ளது சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஜலன் மஹார் அந்த பகுதிக்கு பிறகு.
1: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
2: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
2: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 968
2: கேட்டாலே பரவசம்.

விறுவிறுப்பான தொண்ணூறுகள்ல வந்த பாடல்கள் அவங்களை தேடி வருதுங்க.

கேட்பாந்த பாடல்களை முழுமையா இன்னும் கொஞ்ச நேரத்துல. இதுக்கு இடையில உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல், தங்கவிலை நிலவரம், திரை தகவல்னு எல்லாமே காத்துட்டு இருக்கு. ஒலி 9:08 இப்ப வானிலை நிலவரம், இடியுடன் கூடிய

0: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8 8 5 4 8 9 8 9
0: 8 5 4 8 9 8 9
1: நெட்லி வந்தா

0: ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: ஆதித்யன் இசையில பாடலை கேட்டீங்க, அமரன் படத்துல இருந்து வந்துச்சு ஸ்ரீவித்யா, அந்த பாடலை பாடிருந்தாங்க. அதுக்கு முன்னால எதிரும் முதிரும் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க வித்யாசாகருடைய இசையில, புஷ்பவனம், குப்புசாமி, சுவர்ணலதா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அடுத்து வரப்போகுது போக்குவரத்து
4: உங்களுக்கு தெரியுமா,
3: இதே நாள் அக்டோபர் 5 1962 உலக புகழ்பெற்ற ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படங்கள்ல முதல் படம் டாக்டர் நோ வெளிவந்து உலகத்தையே ஒரு கலக்கு
5: கலங்கினுச்சுங்க.
3: அதை கொண்டாடுற விதமா இன்று உலக ஜேம்ஸ் பாண்ட் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 65 மேல இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வருது அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இந்த நாளை கொண்டாடுற விதமா பல பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஜேம்ஸ் பாண்ட் படங்களை தொலைக்காட்சியில ஒளிபரப்புவாங்க அப்படின்னும், அதை தவற விடாம ஜேம்ஸ் பாண்ட் ரசிகர்கள் பார்ப்பாங்க அப்படின்னும் தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
6: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
7: வணக்கம் சிங்கே.

0: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
1: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
1: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
2: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ்கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
5: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
6: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
5: சுவையா?
6: இந்த காஃபி.
5: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
6: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
7: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
8: கொஞ்சம் சிந்தனை
9: நிறைந்த புன்னகை.
8: வணக்கம் சிங்கே.

வித்யா சாகரோட இசையில இரண்டு விறுவிறுப்பான பாடல்களை கேட்டீங்க. தாயின் மணிக்கொடி படத்துல இருந்து பாடல் வந்துச்சு, அதுக்கு முன்னால முஸ்தபா திரைப்பட பாடல் இடம்பெற்றது.

0: இசை தென்றல் தேவாவோட இசையில இரண்டு பாடல்களை நம்ம கேட்க போறோம். இந்து படத்துல இருந்து பாட்டு வருது, அதனை அடுத்து கல்லூரி வாசல் பட பாடல உங்களுக்காக இடம்பெற போகுது. விறுவிறுப்பான பாடல்கள்லாம் இந்த காலை வேளையில உங்களை உற்சாகப்படுத்த காத்திருக்கு. இப்ப வாங்க ஒலி 9:68 தங்க விலை நிலவரம். 22 கேர தங்கம் கிராமுக்கு 162 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.
4: ஜிங்கின ஜிங்கின ஜனஜம், ஜம் ஜம் ஜிங்கின ஜிங்கின ஜனஜம்.

0: பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
1: வெறும் 10% முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
2: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
1: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
3: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: 9:37 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. பல இடங்களில் கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக ஜுரோங் டவுன் ஹால் சாலை, அதை நோக்கி செல்லும் புக்கேட் பாத்தோக் சாலை, புக்கேட் பாத்தோக் அவென்யூ வெஸ்ட் 3 பிறகு விபத்து. பிகேஇயை நோக்கி செல்லும் SLE அப்பர் தாம்சன் சாலை எக்ஸிட்க்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. PIE நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ பொங்கல் சாலை, இவற்றுக்கு உட்பட்ட பகுதியில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. ஒலி 9:68
1: சினிமா
0: மாஸ்டர்.

0: 2021 ஆண்டுல வெளிவந்த மாஸ்டர், அதுக்கு முன்னால அந்தரங்கம், கைதி, சமீபத்தில் வெளிவந்த குட் பேட் அக்லி, கும்கி 2, ஒன்ஸ் மோ, கான் சிட்டி ஆகிய படங்களில் நடிச்சிருந்த அர்ஜுன் தாஸ், அவருக்கு இன்று பிறந்த நாள்.
1: ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ.
0: 1990 அக்டோபர் 5 சென்னையில பிறந்த அர்ஜுன் தாஸ் இன்று அவருடைய 36வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. இவருடைய மிகப்பெரிய சிறப்பே அவருடைய அந்த குரல் தான்.
2: நல்ல நல்ல படங்கள்ல நல்ல டீமோட படங்கள் பண்ணிட்டு இருந்தா
0: அவருக்கு வாழ்த்துகள்.
3: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணிமணி, கொஞ்சம் சிந்தனை,
0: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துடைக்கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
3: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
2: மீலிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

சிநேகிதியே படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. சித்ரா, சுஜாதா, சங்கீதா அந்த பாடல் பாடியிருந்தாங்க. வித்யாசா அவருடைய இசையில. அதுக்கு முன்னால ஏ ஆர் ரஹ்மானுடைய சில பாடல் வந்துச்சு. காதலர் தினம் படத்துல இருந்து உன்னிமேனன் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடிய அந்த பாடல் நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பாடல்களை ஒளிபரப்பிய கையோட நான் விடைபெற நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னால ஒரு சிறு வேண்டுகோள் பாருங்க. போன சனிக்கிழமை என் கூட ஹிஸ்கில் அப்படிங்கிற மாணவர் நிகழ்ச்சி படைச்சிருந்தார். அந்த பையனுக்கு வயசு வெறும் 12 தான். ஆனால் 12 வயதிலே சொந்தமாக தகவல்களை சேகரித்து நல்லா எப்படி பேசுறது அப்படிங்கிற பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் இங்கே வந்து வானொலியில் மட்டும் இல்லாமல் டிக்டாக் லைஃப்லையும் பேசி மக்களை நேர்களை உற்சாகப்படுத்தி தான உற்சாகம் அடைந்து சிறப்பான ஒரு சூழலை உருவாக்கியிருந்தார் ஹிஸ்கில். அந்த பையன் அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு புத்தகத்தை பற்றி பகிர்ந்துக்கிட்டாரு. அந்த காணொலி இப்போ எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமாக இருக்கு. அந்த காணொலிக்கு போய் அதை லைக் செய்து பிறரோட பகிர்ந்து அந்த காணொலிக்கு கீழே அந்த பையனை பாராட்டுற மாதிரி 4 வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த பையன் எவ்வளோ சந்தோஷப்படுவார். அது மட்டும் இல்லை, அந்த பையனுடைய அப்பா அம்மா உற்றார் உறவினர் அதை வாசிக்கும் போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவாங்க யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு காரியம் செய்ய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்ருக்கு, பயன்படுத்திக்கோங்க. @oli968fm எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமாக போங்க. எங்கே போகிறதுன்னு தெரியலையா, வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்க்கை நாங்கள் கொடுக்குறோம். 9678896888 என்பதான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். இந்த தகவலோடு விடைபெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்கும் பிரமாதமான ஒரு நாள் அமைய என்னுடைய வாழ்த்துகள். பாய்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 10, மீடியகாபோலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் காற்றின் தரம் சில பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியிருக்கிறது. காற்று தர குறியீட்டில் கிழக்கில் 105 பதிவானது. மத்திய வட்டாரத்தில் அது 114 இருக்கிறது. வடக்கு, கிழக்கு, தெற்கு வட்டாரங்களில் காற்றின் தரம் மிதமான அளவில் இருக்கிறது. ஹவுதி கிளர்ச்சி குழு சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஆலைகள் மீது தாக்குதல் நடத்திய பிறகு எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட 0.8 விழுக்காடு கூடி 103 வெள்ளிக்கும் மேல் பதிவானது. அந்த வட்டாரத்தின் முன்னணி எண்ணெய் விநியோக நிறுவனமான அரம்கோவின் ஆலைகளை ஹவுதி தாக்கியது. அந்த ஆலைகளின் எண்ணெய் உற்பத்தி குறித்த அக்கறை இழந்திருக்கிறது. கடும் வெப்பம் கர்ப்பிணிகளுக்கும் பச்சிளம் குழந்தைகளுக்கும் அதிக அபாயத்தை ஏற்படுத்துவதாக ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் பருவநிலை பிரிவு தலைவர் சைமன் ஸ்டில் எச்சரித்துள்ளார். கர்ப்ப காலத்தில் கடும் வெப்பத்துக்கு ஆளாவது, குறை பிரசவம், குழந்தை இறந்தே பிறப்பது, குறைந்த பிறப்பு எடை உள்ளிட்ட சிக்கல்களுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. பிரிட்டன், ஆஸ்திரேலியா, இந்தியா, பிரேசில், ஜிம்பாப்வே ஆகிய நாடுகளில் 1000 மருத்துவர்கள் தாதியரிடம் கருத்தாய்வு நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட அனைவரும் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட தாய்மார்களையோ குழந்தைகளையோ பராமரித்திருப்பதாக கூறினர். 1/3 குழந்தைகளிடையே வளர்ச்சி குறைபாடு, உணவு உட்கொள்வதில் சிரமம், நீர் சத்து குறைபாடு போன்றவற்றை கண்டதாக தெரிவித்தனர். செயற்கை நுண்ணறிவால் கிடைக்கும் நன்மைகளுக்காக சில அபாயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்று ஓபன் ஏஐ தலைமை நிர்வாகி சாம் ஆல்ட்மன் கூறியிருக்கிறார். ஏஐ தொழில்நுட்பம் பொதுமக்களுக்கு பரவலாக கிடைக்க வேண்டும், அதை பயன்படுத்துவதற்கான தேர்வு மக்களிடம் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏஐயை மக்கள் தீமையை விட நன்மைக்கே அதிகம் பயன்படுத்துவார்கள் என்று திரு ஆல்ட்மன் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே ஏஐ தொழில்நுட்பத்துக்கு பேராதரவு தரும் சாப்ட்வேங் இணைய சேவை நிறுவனம் பாதுகாப்பு அபாயங்கள் குறித்து கவலை தெரிவித்தது. இயந்திரங்களின் திறன் வேகமாக அதிகரிப்பதால் பாதுகாப்பை உறுதி செய்ய நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அது வலியுறுத்தியது. பிரிட்டிஷ் ஆகாயப்படை தளத்தில் வைத்திருந்த தனது B-1 விமானங்கள் அனைத்தையும் அமெரிக்கா அகற்றியிருப்பதை அமெரிக்க தற்காப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. ஃபேஃபர்ட் ஆகாயப்படை தளத்துக்கு அருகில் சந்தேகத்துக்குரிய சம்பவங்கள் நேர்ந்ததை தொடர்ந்து அந்த போர் விமானங்கள் அமெரிக்காவுக்கு திரும்புவதாக அது கூறியது. இங்கிலாந்தின் தென்மேற்கு பகுதியில் இருக்கும் அந்த ஆகாயப்படை தளத்துக்கு அருகில் சில ஆடவர்கள் சந்தேகத்துக்குரிய முறையில் நடந்து கொண்டதாக காவல்துறை தகவல் பெற்றது. 5 பிரிட்டிஷ் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் ஜப்பானில் கொலை, கொள்ளை குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். ஒகினாவாவில் ஒரு பெண்ணின் மரணம் குறித்த சந்தேகத்தில் 20 அமெரிக்க ராணுவ வீரர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். டோக்கியோ ஜப்பானுக்கான அமெரிக்க தூதரை அழைத்து இந்த விவகாரம்

0: மூன்று பெண் நிருபர்கள் குற்றஞ்சாட்டினர். தேர்தல் வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடு தொடர்பில் கடந்த சில நாள்களாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. ரஷ்யாவில் நுரையீரலை தாக்கும் நியூமோனிக் பிளேக் நோய் ஏற்பட்டிருக்கலாம் என்று அமெரிக்கா சந்தேகிக்கிறது. அதனை தொடர்ந்து கண்காணிப்பதாக அது சொன்னது. சைபீரியாவில் அந்த நோய் தொடர்பான ஆய்வு நிலையத்தில் பணியாற்றிய 28 வயது பெண் ஊழியர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு மாண்டதை தொடர்ந்து சந்தேகம் எழுந்திருக்கிறது. கடுமையான நுரையீரல் நோயால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். சிகிச்சை பலனின்றி அவர் கடந்த வெள்ளிக்கிழமை மாண்டார். மலேசியாவில் கடந்த வார இறுதியில் நடைபெற்ற ஃபார்முலா 1 பஹ்ரைன் கிராண்ட் பிரீ கார் பந்தயத்தில் ரெட்புல் குழுவின் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் வெற்றி பெற்றுள்ளார். இதுவே இந்த பந்தய பருவத்தின் அவரது முதல் வெற்றி. செப்பாங்கில் கனத்த மழையால் பந்தயம் 90 நிமிடம் தாமதமாக தொடங்கியது. பந்தயத்துக்கு இடையே மற்ற சில இடையூறுகளும் ஓட்டுநர்கள் சந்தித்தனர். ஃபெராரி ஓட்டுநர் லூயிஸ் ஹாமில்டனின் காரில் மென்பொருள் கோளாறு ஏற்பட்டது. வெஸ்டபானும் காரின் வேகத்தை கூட்டுவதில் சிரமத்தை எதிர்நோக்கினார். மத்திய கிழக்கு பூசலால் பஹ்ரைனில் நடைபெறவிருந்த கார் பந்தயம் மலேசியாவுக்கு மாற்றப்பட்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

அனைவருக்கும் வணக்கம். இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம். இந்த வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை அக்டோபர் 5 தேதியில இணைகிறோம். தீபாவளிக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது. ஆனா ஹலிமாவுக்கும் எனக்கும் தீபாவளி இந்த வார இறுதினாலே ஆரம்பிச்சிருச்சு. சனிக்கிழமை ஹலிமாவும் ஜெய்நேஷும் தீபாவளி ஒளிவிட்டு விழால நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தாங்க. நேற்று தோப்பாய் ஈஸ்ட் சமூக மன்றத்தில் நான் ப்ரோஜெக்ட் கிஃப்ட் ஹாட்லன்ஸ் நிகழ்ச்சியில காயத்ரி சேகரனும் நானும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தோம். தீபாவளி ஆரம்பிச்சு வச்சிருந்தோம். இந்த குதூகலத்தோட நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? இன்று நிகழ்ச்சியில உங்களுக்கு எப்போதும் போல நல்ல விறுவிறுப்பான பாடல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள், போட்டி அங்கம் இடம்பெற போகுது. அதனால இந்த 4 மணி நேரம் உற்சாகமா சந்தோஷமா இருக்கணும். அது இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள் பாருங்க. திங்கட்கிழமை அப்படியே சூப்பரா இருக்கணும். இப்ப நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
2: அனுபவம் எப்படி?
1: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
3: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு மூன்று கிளைகள் அனைத்தும் MRTR-ல இருக்காம். நமக்கு வசதியா போச்சு.
1: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
4: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
5: I want to go out and buy food. Bring me downstairs.
4: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
6: Come, you eat already.
4: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பள்ளிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
7: இது என்ன நிகழ்ச்சி?
8: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
9: இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம். சில பேரு சில விஷயத்த சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேரு நிதானமா மெதுவா செய்வோம், ஏன் அவசரப்படணும்? அவசரப்பட்டா நிறைய தவறுகள் நடக்கலாம், சில விஷயங்களை மறந்துடலாம். சில பேர் இல்ல இல்ல டக்கு டக்கு டக்குனு நம்ம வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க எந்த பிரிவை சேர்ந்தவங்க? நீங்க சீக்கிரமா வேலையை செஞ்சு முடிக்கணும் ஆசைப்படுவீங்களா, அல்லது நிதானமா எல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு மெதுவா பார்த்து பார்த்து நீங்க வேலையை செஞ்சு முடிப்பீங்களா? உங்களுடைய கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக அனுப்ப சொல்லலாம். 9678-8968. சமீபத்தில் சமூக வலைதளத்தில் ஒரு மாணவன், அவருக்கு 22 வயசு, ஒரு விஷயத்தை செய்ய 2 வருடங்கள் எடுத்துக்கிட்டாரு. குறிப்பாக சொல்லணும்னா 1737 மணி நேரம் எடுத்திருக்கிறாரு இந்த ஒரு விஷயத்தை செய்ய. இந்த தகவலை பற்றி நான் பிறகு சொல்கிறேன், முதல்ல உங்கள் கருத்துக்களை அனுப்பி வைங்க.

0: நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதில இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுலதான் இருக்குது. இந்த தகவல உங்களுக்கு வழங்கியது ஜாயல்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
1: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவையை பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
3: நல்லா இருக்கு. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், 121 சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
1: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
2: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான், சைவ சாப்பாடு 5 வழி தான்.
1: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
2: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
4: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங், கர்வா ரோட், வீராசாமி ரோட், செண்டர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம், காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
5: இன்றைய ஆனந்தம் மார்ப நிகழ்ச்சியில என்ன தலை போட்டு பேசிட்டு இருக்கோம்னா, ஒரு விஷயத்த, ஒரு காரியத்தை அல்லது ஒரு செயலை நீங்க சீக்கிரமா செஞ்சு முடிக்க ஆசைப்படுவீங்களா, அல்லது நிதானமா பதற்றப்படாம எல்லாமே சரியா இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்துட்டு நீங்க செஞ்சு முடிப்பீங்களா? ஏன்னா சில பேருக்கு சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் கொஞ்சம் நிதானமாவே வேலை செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த பிரிவை சேர்ந்தவங்கன்னு கேட்டப்போ எனக்கு நந்தினி குரல் பதிவு அனுப்பி இருக்கிறாங்க.
6: வணக்கம் காதர், நந்தினி பேசுறேன். நான் வந்து அந்த சிச்சுவேஷன் பொறுத்து முடிவு எடுப்பேன் காதர். இப்ப வந்து எனக்கு ஒரு விஷயம், ஒரு விசேஷம் வருது, ஒரு 6 மாசம் 7 மாசம் இருக்குன்னா நம்ம இதுவா நிதானமா அதை வந்து பிளான் பண்ணி முடிவு எடுப்பேன். ஆனா அதுவே வந்து ஒரு விஷயம் கடைசி நேரத்துல லாஸ்ட் மினிட்ல வந்துருச்சுன்னா அவசர அவசரமா தான் நான் செய்ய வேண்டி வரும். ஆனா அந்த டைம்ல வந்து நான் என் கூட ஒரு ஒரு பார்ட்னர் வச்சிருப்பேன் எனக்கு. ஸோ அட்லீஸ்ட் வந்து நான் ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணாலோ, ஏதாவது ஒரு இது மிஸ் பண்ணாலோ அவங்க வந்து எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் முடிவு எடுப்பேன் கதை. தேங்க்யூ.
5: அலிமாவும் நானும் எப்படி வேலை செய்யறோமோ அந்த மாதிரி நீங்களும் உங்க பாட்டு கூட வேலை செய்வீங்க. வெரி குட். அடுத்து நாகம்மா எனக்கு குரல் பதிவு அனுப்பி இருக்காங்க.
7: காலை வணக்கம் காதர், எப்படி இருக்கீங்கப்பா? நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன்.
7: என் பேர் வந்து நாகா, நான் சுபாவிலிருந்து அழைக்கிறேன். இன்றைக்கு வந்து டாபிக் படி கேட்டீங்களே, வீட்டு வேலையெல்லாம் செய்வது வந்து விறுவிறுன்னு செய்ய விருப்பமா அல்லது மெதுவா? என்னைய பொறுத்த வரைக்கும் என் வயசுக்குப்பா, நான் 70 ஓவர், இந்த வயசுக்கு நம்மளாம் வந்து ஆறாம்பரம் செய்யறது தான் நல்லது. ஆனால் நானும் ட்ரை பண்ணிட்டேன், கொஞ்சம் விறுவுன்னு அந்த வயசுக்கு தகுந்த விறுவுன்னு செய்வோமான்னு முடியாது. எல்லாமே கொலப்படி தான், எல்லாம் தப்பு தப்பாக செய்வேன் நான். அதை மறந்துடுவேன், இதை மறந்துடுவேன், ஹார்ட் வந்து ரொம்ப வேகமாக அடிக்கும் என்னன்னு தெரியல. அதுலேருந்து கற்றுக்கிட்டேன், மெதுவாக ஆறு அமரை செஞ்சால் எல்லாமே நல்லபடியாக முடியுது, என் ஹார்ட்டும் நல்லா இருக்குப்பா. அதனால தான் நான் எங்கள் வயசுக்கு உள்ளவங்களாம் 6 அமரை செய்யுது. மிகவும் நன்றி, நன்றிப்பா, பாய்.
5: நன்றி நாகா. சரி பாருங்க, அவங்களுடைய இருதயத்துக்கு மெதுவாக வேலை செஞ்சதுதான் சரிப்பட்டு வரும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சில பேருக்கு என்னதான் இருந்தாலும் சுறுசுறுப்பாக வேகமாக செஞ்சு முடிச்சாதான் நான் மற்ற வேலைகளை தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு நீங்க வேகமாக செஞ்சு முடிக்க ஆசைப்படுவீங்க. சரி, தொடர்ந்து உங்க கருத்துக்களை அனுப்பிட்டே இருங்க. 9 6 7 8 8 9 6 8.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: டாம்பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
2: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய
4: வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 பாயிண்ட் 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
5: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: காலை வணக்கம் காதர், நான் செல்வராணி பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நான் வந்து எப்பவுமே சுறுசுறுப்பா தான் இருப்பேன். எதனால சுறுசுறுப்பா இருப்பானா, என் பேரன் ஸ்கூலுக்கு போவாரு, அதுக்குள்ள நான் அவருக்கு சமைச்சு கொடுத்துடணும், சமைச்சு அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்துடணும். அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பேன், மற்ற வேலையில நிதானமா பார்த்துதான் செய்வேன்.
4: வணக்கம் காதர், எப்படி இருக்கீங்க? நான் ஜாஃபர் சாதிக் பேசுறேன், ரியாத்ல இருந்து. எனக்கு வந்து ஒரு காரியத்தை வேகமா செய்யத்தான் பிடிக்கும், அது எனக்கு ஆறாம் முறை செய்ய பிடிக்காது. எந்த வேலையா இருந்தாலும் டக்குன்னு யோசிச்சு அடுத்த நாளே முடிச்சிருவேன்.
5: வணக்கம் காதர், நான் அமுதா பேசுறேன். நான் வந்து எப்படின்னா, எனக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுப்பேன். எதுக்கு முதலியா செய்யணும்ன்ற அதுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு கால அட்டவணைப்படி செய்துக்கிட்டு வருவேன். ஏன்னா ரொம்ப அறக்க பறக்க செய்தாலும் சில விஷயங்கள் வந்து அவ்வளோ நன்மைப்படாது பாருங்க. ஸோ அதனால் நான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எது முதல்ல செய்கிறது எது பின்பு செய்கிறது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வருவேன். அது எனக்கு வந்து பல வகைகளையும் எனக்கு பல நன்மைகளை தந்திருக்குது. எனக்கும் அந்த மன உளைச்சல் ஏற்படாமல் போயிடும், சரியாக செஞ்சுமேன்னு ஒரு நிம்மதி இருக்கும்.
6: பெரும்பாலான நேயர்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நான் மெதுவாக செய்வேன் அல்லது வேகமாக செய்வேன். ஏன்னா சில நேரத்தில் வேகமாக செய்கிறதும் சரியாக போய் முடியாது, மெதுவாக செய்கிறதும் சரியாக போய் முடியாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எது வேகமாக செய்யணுமோ அது வேகமாக செஞ்சு முடிச்சிடணும், எது மெதுவாக நம்ம நிதானமாக செய்யணுமோ அதை நீங்கள் நிதானமாக செஞ்சு முடிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. சமீபத்தில் ஒரு போஸ்டை பார்த்துருந்தேன். இந்த ஒரு மாணவர், அவருக்கு 22 வயசு தான், ஒரு ஓவியத்தை அவர் 2 வருடங்கள் எடுத்துக்கிட்டாரு செய்து முடிக்கிறதுக்கு. ஆமாங்க, 2 வருடங்கள். அது குறிப்பாக சொல்லணும்னா, அவர் 1737 மணி நேரம் இந்த ரியலிஸ்டிக் ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஓவியத்தை வரைஞ்சி முடிச்சிருக்கிறாரு. சிங்கப்பூருடைய ஒரு காட்சி தான், அதாவது நீங்கள் சிபிடி ஏரியா போனீங்கன்னா அந்த டாப் வியூவில் நீங்கள் பார்க்கலாம். மேல் நோக்கி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும்ல, அந்த காட்சியை தான் அவர் வரைஞ்சிருக்கிறாரு. ஏறக்குறைய அவருக்கு ஒரு நாளைக்கு அவர் 4 மணி நேரம்லேருந்து 5 மணி நேரம் மெதுவாக நிதானமாக இந்த ஓவியத்தை வரைஞ்சி முடிப்பார். ஏன் இதை ஹைப்பர் ரியலிஸ்டிக் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது எல்லா நுணுக்கங்களும் அங்கே இருக்குமா. ஒரு கட்டடத்தில் எவ்வளோ மாடி இருக்குது, அதில் எவ்வளோ கண்ணாடி இருக்குது, அப்புறம் சாலையில் எவ்வளோ வாகனங்கள் வந்து அங்கே பயணம் செஞ்சிட்ருக்கு போன்ற விவரங்கள் போன்ற நுணுக்கங்கள்லாம் ரொம்ப அழகாக நிதானமாக அவர் வரைஞ்சிருக்கிறாரு. அதை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்கலாம். இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, எப்படி இந்த பையன் பொறுமையாக 2 வருடங்கள் எடுத்துக்கிட்டாரு. ஒன்று, அவருக்கு வந்து பேஷன் இருக்கு, அவருக்கு ஓவியம் வரையறதுலாம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் நுணுக்கமாக அதை வரையணும்னு ஆசைப்பட்டிருக்காருல, அதுக்கு உண்மையில அவருக்கு பொறுமை இருக்குது. எனக்கு அந்த பொறுமை இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். சரி, இந்த பொறுமை எனக்கு இல்லை, நம்ம நேர்களுக்கு இருக்குதான்னு கேட்கலான்னு உங்ககிட்ட இந்த தலைப்பை ஒட்டி நான் பேசியிருந்தேன். யார் யாரெல்லாம் இன்று உங்கள் கருத்துக்களை அனுப்பியிருந்தீங்களோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். 11 மணிக்கு பிறகு உங்களுக்காக எங்கே எங்கே அங்கம் இடம்பெற போகுது, அதே நேரத்தில் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களும் இடம்பெறும். தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க, உங்களுக்காக நிகழ்ச்சியை படிச்சிருக்கேன். உங்களுடைய காதர், இது ஆனந்தம் ஆரம்பம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
8: குறுஞ்செய்தியா?
9: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத எத்தோடி நினைவூட்டுற.
8: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
9: இந்த 2 தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
8: ஓ, அது என்ன?
9: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
8: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
9: ஆமா, மத்திய கழக நிலவரம் அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
8: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
10: வரும் அக்டோபர் மாதம்

நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc. ஒவ்வொரு நாளும் பின்னிரவு மணி 3 மறக்க முடியாத அன்றைய காணங்கள்.

இரு வல்லவர்கள் திரையிடப்பட்டது வேதாவின் இசையில பாடல் இடம்பெற்றது. அதுக்கு முன்பு விளக்கேற்றியவள் திரையிடப்பட்டது பாடல் இடம்பெற்றது. நேர்களே, பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பித்து விட்டது. உங்களுக்காக அடுத்த இரண்டு பாடல்கள் உத்தமி பெற்ற ரத்தினம் திரைப்படத்தில் இருந்தோம், சாந்தி திரைப்படத்திலும் இடம்பெற போகுது. அதற்கு முன்பு இன்றைய எங்கே எங்கே அங்கத்தில் நான் உங்களுக்கு கொடுக்க போற குறிப்புகள் இதான், கேட்டு எழுதி வச்சுங்க. குறிப்பா இந்த இடம் 1942 சரிங்களாங்க, இந்த ஆண்டில் பிரிட்டிஷ் இராணுவம் இந்த இடத்த ஜப்பானிய இராணுவத்துக்கு ஒப்படைச்சிட்டாங்க. இந்த இடம் ஒரு அருங்காட்சியகம். இந்த இரண்டு குறிப்புகளை கேட்டு முதல்ல எழுதி வச்சுங்க, அல்லது கேட்டு நீங்க இப்ப கூகுள் செய்து பார்க்கலாம் இது எந்த இடம். உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக அனுப்பி சொல்லலாம். 9 6 7 8 8 9 6 8

0: தித்திக்கும் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிக்கிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ளை, ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
4: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்வீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள்

இன்றைய இங்கே இங்கத்துல நான் கொடுத்த குறிப்புகள், இந்த இடம் 1942 பிரிட்டிஷ் ராணுவத்திலிருந்து ஜப்பானிய ராணுவத்துக்கு ஒப்படைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடம் ஒரு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்திருக்கும் பதில்கள், கோமதி அனுப்பியிருக்கும் பதில் என்னன்னா அது ஏஷியன் சிவிலைசேஷன் மியூசியம் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அது கிடையாது. அடுத்து பிரணாகர் மியூசியமானு எனக்கு இங்கே சுமன் செய்தி அனுப்பிச்சிருக்கிறார், அதுவும் கிடையாது. சரி, நான் மற்றொரு குறிப்பை கொடுக்குறேன். இந்த குறிப்பை கேட்ட பிறகு நிச்சயமாக உங்களுக்கு இந்த இடம் தெரிய வந்துடும். இந்த இடம் ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தது, ஒரு புகழ்பெற்ற வாகனங்கள் உருவாக்கும் ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தது. இப்போ நீங்கள் செய்தி குரல் பதிவு அனுப்பி சொல்லலாம், 9 6 7 8 8 9 6 8.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 28 காசு, ஓர் யூரோ ஒரு வள்ளி 44 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் ஒரு வள்ளி 71 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 33 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: மனதை திருடி விட்டாய் திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் சாதனா சர்க்கம் பாடியிருந்த பாடலை கேட்டதும், ஆமாங்க, இவ்வார நட்சத்திரம் பாடகி சாதனா சர்க்கம் பாடிய பாடல்கள் தான் இந்த வாரம் முழுவதுமே நீங்க கேட்க போறீங்க. சரி, எங்கெங்கே அங்கத்துல மூன்று குறிப்புகளை கொடுத்திருந்தேன், அதை கேட்ட பிறகு பல நேர்களை எனக்கு சரியான பதில் அனுப்பிட்டீங்க. அதுக்கு முன்பு நம்ம 80களில் வெளிவந்த ஒரு இனிமையான பாடலை கேட்க போறோம். உங்களுக்காக உதய கீதம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடும் சங்கீதமே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இன்னும் கிளம்பலையா?
3: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
2: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
3: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
2: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
4: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாஸின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
5: நேர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சியை படிச்சிருக்கேன் உங்களுடைய காதல். இது ஆனந்தம் ஆரம்பம். இப்பொழுது உங்களுக்காக ஒப்படைக்கப்பட்டது. அதுக்கு முன்பு இந்த இடம் வாகனங்களை ஒன்று சேர்க்கும், அதாவது அசெம்பிளி சொல்லுவாங்களே, வாகனங்களை உருவாக்கும் ஒரு ஃபேக்டரியாக இருந்தது. அப்படின்னு கேட்டப்போ எனக்கு சரியான பதில்களை அனுப்பி வச்சுட்டாங்க பல நேர்கள். அதுல முதல்ல எனக்கு அனுப்பிவிட்டவங்க கேரலைன்.
6: காலை வணக்கம் காதர். அதன் பெயர் ஃபார்மர் ஃபோர்ட் ஃபேக்டரி
5: என்பது சரியான பதில் கேரலைன். உங்களை போலவே மற்ற நேர்களும் எனக்கு சரியான பதில் அனுப்பிட்டீங்க. சாயேட், அதன் பிறகு கதிரவேல், ராணி, ரோஸ்மேரி, கலாதேவி, சந்திர, இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். எல்லாருமே இந்த 351 அப்ப புக்கித்தி மாறுவில் இருக்கிற இந்த ஃபோர்ட் ஃபேக்டரி, ஃபார்மர் ஃபோர்ட் ஃபேக்டரி பற்றி தான் சொல்லியிருக்கீங்க. இதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை நான் இன்னும் கொஞ்சத்தில் கூட பகிர்ந்து கொள்கிறேன்.

இடத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது ஒரு முக்கிய இடமாக இருக்கிறதுனால நாளடி அருங்க ஜப்பானியர்கள் ஜப்பானிய ஆகாயப்படை இந்த இடத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது ஒரு முக்கிய இடமா ஜப்பானிய ஆகாயப்படை இந்த இடத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க.

இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு இந்த இடத்துக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறதுனால இந்த இடத்த ஒரு அருங்காட்சியகமாக ஆக்கணும்னு நம்ம அரசாங்கம் முடிவு பண்ணாங்க. அது ஆரம்பத்தில் மெமரிஸ் அட் ஓல்ட் ஃபோர்ட் ஃபேக்டரினு அவங்களுக்கு பேர், இந்த இடத்துக்கு பேர் கொடுக்கப்பட்டது. ஈராயிரத்தி 2016 முக்கியமான வேலைகள்லாம் முடிந்த பிறகு

0: நெஞ்சோடு
1: முடிந்த பிறகு இந்த ஃபேக்டரியை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தாங்க. அதன் பிறகு இந்த இடத்துக்கு ஃபார்மர் ஃபால் ஃபேக்டரி என்று பெயர் சூட்டப்பட்டது. இன்று இந்த இடத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் நமக்கு. இந்த முக்கிய இந்த முக்கிய இடத்தை பற்றி நம்ம சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல நம்ம அடுத்த எங்கெங்கத்துல ஒரு புதிய இடத்தை பற்றி நம்ம சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க போறோம். சுட்டப்பட்டது.

0: தர்மத்தின் தலைவன் ஆனந்த கும்மி திரைப்படங்கள் நம்ம பாடல்களை கேட்டாச்சினர்களே. சற்று முன்பு ஃபார்மர் ஃபார்ட் ஃபேக்ட்ரி, அதாவது ஓல்ட் ஃபார்ட் ஃபேக்ட்ரின்னு அழைப்பாங்க, இந்த இடத்த பற்றி மூன்று குறிப்பிட கொடுத்திருந்தேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இடம் அக்டோபர் 1941 ஃபார்ட் மோட்டோ கம்பெனி ஆஃப் மலாயா என்கிற ஒரு பேரில் இந்த இடம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இடத்துல இந்த வாகனங்களை வந்து அசம்பிளி செய்வாங்க, ஒன்று சேர்த்து அங்கே வாகனங்களை உருவாக்குவாங்க. நாளடைவில் 1941 டிசம்பர் மாதத்தில் பிரிட்டிஷ் ஆகாயப்படை இந்த ஃபேக்டரியில் ஆகாயப்படை விமானங்களை உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இரண்டாம் உலக போர் ஆரம்பித்தது. பிரிட்டிஷ் ஆகாயப்படை ஜப்பானியர்கிட்ட சரண் அடைஞ்சிட்டாங்க. அதன் பிறகு ஜப்பானிய ஆகாயப்படை இந்த இடத்த பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு இந்த இடத்துக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறதுனால இந்த இடத்த ஒரு அருங்காட்சியகமாக ஆக்கணும்னு நம்ம அரசாங்கம் முடிவு பண்ணாங்க. அது ஆரம்பத்தில் மெமரிஸ் அட் ஓல்ட் ஃபார்ட் ஃபேக்டரினு இந்த இடத்துக்கு பேர் கொடுக்கப்பட்டது. 2016 முக்கியமான வேலைகள்லாம் முடிந்த பிறகு இந்த ஃபேக்டரியை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தாங்க. அதன் பிறகு இந்த இடத்துக்கு ஃபார்மர் ஃபார்ட் ஃபேக்டரி என்று பேர் சூட்டப்பட்டது. இந்த முக்கிய இடத்தை பற்றி நம்ம சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல நம்ம அடுத்த எங்கெங்கத்தில் ஒரு புதிய இடத்தை பற்றி நம்ம சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க போறோம். நண்பகல் 12 செய்திகளுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிற உங்களுடைய காதல் இது ஆனந்தம் ஆரம்பம்.
1: இத்தகவலை வழங்கியோர்
0: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் பாண்டி வைக்கிற மீன் கழுவு மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவராக நீங்க இருந்தீங்கன்னா அதற்கு சில ரகசியங்களும் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் ரகசியம், மீனு கருக்கு தேவை மண் சட்டிங்க. நீங்க சமைச்சு இறக்கினதுக்கு அப்புறமும் மண் சட்டியில இருக்கக்கூடிய அந்த சூடு மசாலால நல்லா இறங்கி உங்க மீன் கறிய சுவையானதாக்கும். ரெண்டாவது ரகசியம், நீங்க மீன் கறிக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம். இப்பொழுதுமே சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க, அதுதான் சுவையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதுல பச்சை மாங்காவை சேர்த்துருங்க. மீன் குழம்போட அது கலக்கும் போது சுவை ஜம்முன்னு இருக்கும். நிறைவா மண் சட்டியில மீன் கறி ஆக்கின உடனே சாப்பிடாதீங்க. அந்த மீன் கறிய 3-4 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க, ஜம்முன்னு இருக்குங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
2: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
3: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
2: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
4: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. கேஸ் எனும் சிங்கப்பூர் பயணிட்டாளர் சங்கம் நீண்ட நாளுக்காக முன்பணம் அல்லது பெரிய தொகையை செலுத்துவதற்கான தேவை கொண்ட துறைகளில் கூடுதல் பாதுகாப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அழகு சேவைத்துறை, உடலுறுதித்துறை உள்ளிட்டவற்றையும் அவற்றில் அடங்கும். இவ்வாண்டின் முதல் 9 மாதங்களில் வாடிக்கையாளர்கள் 6.7 மில்லியன் வெள்ளி முன்பணத்தை இழந்துவிட்டனர். சென்ற ஆண்டை விட இழப்பு 1 மடங்கு அதிகம். கடந்த ஆண்டு மொத்தம் 2.7 மில்லியன் வெள்ளியை வாடிக்கையாளர்கள் பறிகொடுத்தனர். சிங்கப்பூரில் காற்றின் தரம் சில பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியிருக்கிறது. மேற்கில் காற்று தரக்குறியீடு 107 பதிவானது. மத்திய வட்டாரத்தில் அது 116 இருக்கிறது. வடக்கு, கிழக்கு, தெற்கு வட்டாரங்களில் காற்றின் தரம் மிதமான அளவில் இருக்கிறது. தாய்லாந்தில் மேலும் கனத்த மழையும் வெள்ளமும் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் பாங்காக் உட்பட வடக்கு மத்திய பகுதிகளில் அடுத்த 3 நாள்களுக்கு கனத்த மழை, இடியுடன் கூடிய மழை, பலத்த காற்று முன்னறிவிக்கப்படுகிறது. நாட்டின் 77 நிர்வாக பகுதிகளில் 46 பகுதிகள் பாதிக்கப்படக்கூடும். குறிப்பாக தாழ்வான இடங்களிலும் மலையடிவாரங்களிலும் திடீர் வெள்ளம் ஏற்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். கடும் வெப்பம் கர்ப்பிணிகளுக்கும் பச்சிளம் குழந்தைகளுக்கும் அதிக அபாயத்தை ஏற்படுத்துவதாக ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் பருவநிலை பிரிவு தலைவர் சைமன் ஸ்டெல் எச்சரித்திருக்கிறார். கர்ப்ப காலத்தில் கடும் வெப்பத்துக்கு ஆளாகுவது, குறை பிரசவம், குழந்தை இறந்தே பிறப்பது, எடை குறைந்த குழந்தை பிறப்பது உள்ளிட்ட சிக்கல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. பிரிட்டன், ஆஸ்திரேலியா, இந்தியா, பிரேசில், ஜிம்பாப்வே ஆகிய நாடுகளில் 1000 மருத்துவர்கள் தாதியர்களிடம் கருத்தாய்வு நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட அனைவரும் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட தாய்மாரையோ குழந்தையையோ பராமரித்திருப்பதாக கூறினர். 1/3 குழந்தைகளிடையே வளர்ச்சி குறைபாடு, உணவு உட்கொள்வதில் சிரமம், நீர் சத்து குறைபாடு போன்றவற்றை கண்டதாக தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான அரசாங்கத்தின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க புதிய மத்திய பணிக்குழுவை அறிவித்திருக்கிறார். சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸ் என்று அந்த பணிக்குழு அழைக்கப்படும். AI தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா தொடர்ந்து உலகில் முன்னணி வகிக்க அரசாங்கத்தின் அனைத்து முயற்சிகளையும் அது ஒருங்கிணைக்கும் என்று திரு ட்ரம்ப் சொன்னார். இவ்வேளையில் செயற்கை நுண்ணறிவால் கிடைக்கும் நன்மைகளுக்காக சில அபாயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்று OpenAI தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மன் கூறியிருக்கிறார். AI தொழில்நுட்பம் பொதுமக்களுக்கு பரவலாக கிடைக்க வேண்டும், அதை பயன்படுத்துவதற்கான தேர்வு மக்களிடம் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். AIயை மக்கள் தீமையை விட நன்மைக்கே அதிகம் பயன்படுத்துவார்கள் என்று திரு ஆல்ட்மன் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வேளையில் AI தொழில்நுட்பத்துக்கு பேராதரவு தரும் சாப்ட் பேங்க் இணைய சேவை நிறுவனம் பாதுகாப்பு அபாயங்கள் குறித்து கவலை தெரிவித்தது. இயந்திரங்களின் திறன் வேகமாக அதிகரிப்பதால் பாதுகாப்பை உறுதி செய்ய நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அதன் தலைமை நிர்வாக அதிகாரி மசாயோஷி சான் வலியுறுத்தினார். அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் ஜப்பானில் கொலை கொள்ளை குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். ஒகினாவாவில் ஒரு பெண்ணின் மரணம் குறித்த சந்தேகத்தில் 20 வயது அமெரிக்க ராணுவ வீரர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். டோக்கியோ ஜப்பானுக்கான அமெரிக்க தூதரை அழைத்து இந்த விவகாரம் குறித்து கடும் கண்டனம் தெரிவித்தது. சீனாவுக்காக உளவு பார்த்ததாக கலிபோர்னியாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் மீது அமெரிக்கா குற்றஞ்சாட்டியுள்ளது. 34 வயது பெண் மத்திய புலனாய்வு பிரிவு கைது செய்தது. வெளிநாட்டு வேவு முகவராக பதிவு செய்யாமல் செயல்பட்டதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. கடந்த ஆண்டு சியாட்டல் நகருக்கு சென்ற அவர் தாய்வான் அரசாங்க அதிகாரி ஒருவரின் நெருங்கிய உறவினரை கண்காணித்ததாக அமெரிக்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். தாய்வான் அதிகாரி ஒருவரின் மகன் அமெரிக்காவில் வசிக்கிறார். அவரையும் அந்த பெண் கண்

0: சொல்லும் பொருளும்
1: ஃபொரென்சிக் தடயவியல். குற்றச்செயல்களை தீர ஆராய தடயவியல் விசாரணை முக்கியமானது. ஃபொரென்சிக் தடயவியல்.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: திடீர்னு கத்தாரில் மிசைல் அட்டாக் பண்ணாங்க. சிங்கப்பூருக்கு நாங்கள் திரும்ப போவோமான்னு தெரியாமல் இருந்துச்சு.
1: ஹாலிடே போனவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து அவங்களே ரிப்பேட்ரேட் பண்ணியிருக்கோம்.
2: எதிர்பார்த்து காத்திருந்த சுற்றுலா பயணம் எதிர்பாராத விதத்தில் மாறினார்.
3: மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணணுமா?
4: எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலன்னா இன்சூரன்ஸ் வேலை செய்யாது.
2: வசந்தத்தில் வரும் புதன் 9:30
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294-6294.
6: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
7: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
6: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
7: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை N1 கேம்பல் லேன்.
8: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
9: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
8: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
9: மில்கி மிஸ்ட் தயிர்
8: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
9: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
8: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
10: வானிலை நிலவரம் ஆதரவு
11: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: பிரியமானவளை திரையப்படுத்த எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சங்கர் மாதேவன் ஹரிணி பாடியிருந்த பாடலை கேட்டோம். இன்றைய வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வானிலை பல இடங்களில் தெளிவாக காணப்படும்னு முன்னேறித்திருக்கிறாங்க. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ்க்கும் 35 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.

0: ஹரி ஜெராஜ் இசையில் உங்களுக்காக கோ உள்ளம் கேட்குமே திரைப்படங்கள் நம்ம பாடல்களை கேட்டிருந்தோம். நேர்களை இன்னும் கொஞ்சத்துல மூன்றுக்கும் என்ன ஒரு தொடர்பு அந்த அங்கம் இடம்பெற போகுது. அதுக்கு முன்பு
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்
0: இந்த முக்கிய தகவல்களை கேட்டலாம். துவாசை நோக்கி செல்லும் PI அங்கு ஜலம்பஹா எக்ஸிட் அருகில் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. அதே போல BKE நோக்கி செல்லும் SLE அங்கு மண்டாய் ரோடுக்கு பிறகு 4 தடத்தில் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த பக்கமா நீங்க பயணம் செய்யறீங்கன்னா உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
2: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே லெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
3: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
2: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ லெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
3: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
2: தொடர்புக்கு
3: 8854-8989
2: 8854-8989
3: லெட்லி வந்தாச்சு,
2: டென்ஷன் போயாச்சு.
4: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
5: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
4: பலன் கிடைச்சா
5: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg உங்க mirekap.sg/ready-set-grow.
6: சகியே சகியே சகித்தால் என்ன,
7: உங்க விருப்ப பாடல்களோ இடம் பெறும்.
8: வாழ்க்கையில் இல்லை வானவில்லை,
9: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
0: மூன்றுக்கும் என்ன ஒரு தொடர்பு அங்கத்துல இப்ப நீங்க இந்த மூன்று குறிப்புகளை கேட்க போறீங்க. முதல் குறிப்பு வைரம், இரண்டாவது குறிப்பு பென்சில், மூன்றாவது குறிப்பு கரி அதாவது சாக்கோல். இந்த மூன்றுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு அதை நீங்க விளக்கி எனக்கு குரல் பதிவா சொல்லணும். 9678-8898 கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். சும்மா இல்லை இல்லைப்பா வைரம்னா சும்மா ஏனோ தானோன்னு வளர்க்கக்கூடாது. இதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அந்த அதை எதனால உருவாக்கப்பட்டது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெளிவாக சொல்லணும். 9678-8898 நீங்கள் குரல் பதிவு அனுப்பி வைக்கணும்.

0: கத்தி திரையைப்படுத்த அனிருத் இசையில் பாடல் இடம்பெற்றது. நேரம் சரியாக இப்பொழுது 12:32 ஆயிருச்சு. உங்களுக்காக நிகழ்ச்சியை படிச்சிருக்கேன். உங்களுடைய காதல் இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: சிறு சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே. டவுன் பஸ்,
2: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்வீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
2: பணம் பத்தும் செய்யும்,
3: பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
4: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட முடியாதுல்ல. நேத்து ஃபிளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல இது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
5: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
6: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
7: என்ன நடந்தது போய் கேளுங்க.
8: இன்றைய 3க்கும் என்ன ஒரு தொடர்பு அங்கத்துல நான் 3 குறிப்புகளை கொடுத்திருந்தேன். முதல் குறிப்பு வைரம், 2வது குறிப்பு பென்சில், 3வது குறிப்பு கரி, அதாவது சாக்கோல். சொன்ன பிறகு
9: வணக்கம், என் பேரு ரித்திகா. நீங்க சொன்ன 3 பொருள்லயும் கார்பன் எலிமெண்ட் இருக்குது.
10: ஹாய் காதர், மதிய நேர வணக்கங்கள். நீங்க கேட்ட கேள்விக்கு 3க்கும் உள்ள ஒரே ஒற்றுமை, 3லயுமே கார்பன் இருக்கின்றது.
8: ஆமாங்க, என்பது சரியான பதில். கார்பன் அதிகமாங்க 3லயுமே இருக்கிறதுனாலதான் இந்த 3மே ஒரு குடும்பத்துல இருக்குது. அதனால யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து கூகுள் செய்து சரியான பதில் அனுப்பிச்சிங்களோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சில பேர் மற்ற பதில்களாக சொல்லியிருக்கீங்க, அது கிடையாது. இந்த நீங்கள் சொன்ன பதில்களை வச்சு நான் வேறு குறிப்புகளை கொடுக்கலாம். அதில் எப்போ கொடுக்க போகிறதில்ல, நான் அடுத்து, அதாவது நாளைக்கு அலிமா வந்துடுவாங்களே, அந்த அங்கத்தில் இந்த 3 குறிப்புகளை கொடுத்து இந்த சுவாரஸ்யமான தகவலை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன், சரியா?

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950 8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
1: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
1: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: நேர்களை, பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு உங்களுக்காக புத்தம் புதிய பாடல்கள் மற்றும் சூடான சினிமா செய்தி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களாங்க, இப்போ இந்த தொகுப்பை நிறைவு செய்து வைக்க கோ 2 திரைப்படத்து பாட இடம்பெற போகுது. 2 சொல்லும்போது இன்னும் 10 நாட்களில் ஜெயில 2 வெளியாக போகுது. இன்று அக்டோபர் 5 உங்களுக்கே தெரியும், சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இன்று அவங்க ஜெயில திரைப்படத்திலேயே ட்ரெய்லரை வெளியாக போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது வெளியாகிருச்சா? அதை பற்றிய ஒரு சூடான தகவல் இன்னும் சற்று நேரத்தில் இடம்பெற போகுது. தொடர்ந்து என்னுடைய இணைந்திருங்க. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: சூடா ஒரு டீ போடு.
1: டீ தானே போடுவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: முதன்முறையாக 10 நாட்கள் 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றுச்சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்சலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
5: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரபல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.

சிங்கப்பூரின் வானிலை இன்று எப்படி இருக்குதுன்னு சற்று முன்பு சொல்லியிருந்தேன். அடுத்த 3 நாட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வெயில் அடிக்கும், தெளிவாக காணப்படும். வியாழக்கிழமை மட்டும் நல்ல இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலன்னு முன்னெடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காற்று தூய்மை கேட்டு குறியீடு இப்பொழுது 41 எண்ணிக்கையில் இருக்குது. காற்று மெதுமெதுவாக சுத்தமாயிட்டு இருக்குது.

0: புஷ்பா திரைப்படத்திலிருந்தும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலும் பாடல்களை கேட்டுதானே ஜெயில இரண்டு திரைப்படத்துல ட்ரெய்லர் வந்துடும் நம்பிக்கையில யூடியூப்பை பார்த்துட்டே இருந்தேன். அந்த திரைப்படத்துல ட்ரெய்லர் இன்னும் வெளியாகல. அநேகமா சிங்கப்பூர் மணி நேரம் 6 மணிக்கு இதை வெளியாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ டீ கடை நிகழ்ச்சியில் தான் நீங்கள் அந்த அப்டேட்ஸை கேட்க முடியும். நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். கடந்த வார இறுதி நாட்களில் நான் பத்தா திரைப்படத்தை பார்க்க போயிருந்தேன். பத்தா திரைப்படம் வெளியாகி 4 நாட்களாயிருச்சு. வந்த 4 நாட்களில் இந்த திரைப்படம் 12 கோடிக்கும் மேலே வசூலித்து விட்டதுன்னு இப்போ தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படத்தை அதிகமாக யாரும் எதிர்பார்க்கல. இந்த திரைப்படத்துடைய ப்ரோமோவும் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தது. ஆனால் அந்த திரைப்படத்துடைய திரைக்கதையை நீங்கள் நிச்சயமாக பார்த்து பாராட்டி ஆகணும். அதில் முக்கியமாக விஜய் சேதுபதிக்கு மறுபடியும் ஒரு கம்பேக்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார். அவரை விட ஒரு குட்டி பையன் சாய்ங்கிற ஒரு பெயர், சாய்ங்கிற அந்த பையனுடைய பெயர், அந்த பையன் அருமையாக நடிச்சிருக்கான். அதனால நீங்கள் திரைப்படத்தை இன்னும் பார்க்கல, இந்த வார இறுதி நாட்களில் நீங்கள் குடும்பத்தோடு பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த திரைப்படத்தை உங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். ஒரு நல்ல சந்தோஷமான மன நிறைவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
5: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
4: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
5: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
6: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்.
7: இன்றைய தங்க விலை 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 163.90 மீன சொல்றேன், 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 163.90.
8: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: for my people.
1: Media company number
2: பொது போக்குவரத்து மன்றம் இவ்வாண்டு ஒட்டுமொத்தமாக 7 விழுக்காடு பயண கட்டண சீரமைப்பை அமைத்துள்ளது. இது அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச சீரமைப்பான 14.7 விழுக்காட்டில் பாதியை விட குறைவாகும். மேலும் ஆதரவாக மாதாந்திர பயண அட்டை விலையிலும் வேலைநல போக்குவரத்து சலுகை அட்டையை வைத்திருப்போருடைய கட்டணத்திலும் எந்த உயர்வும் இருக்காது. அரசாங்கம் 80 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குவதோடு கூடுதல் குடும்பங்கள் பயனடைய தகுதி வரம்பையும் விரிவுபடுத்தும். இத்தகவலை வழங்குவது பொது போக்குவரத்து மன்றம்.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: சூரரை போற்று காப்பான் திரைப்படங்கள் நம்ம பாடல்களை கேட்டோம். நேர்களே, இப்ப சாலையில பயணம் செய்றீங்களா? உங்களுக்கான முக்கிய தகவல்கள்
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: பிகே நோக்கி செல்லும் எஸ்எல்இ அங்கு ஈஷன் எக்ஸிட்டுக்கு அருகில் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு, அதனால அந்த சாலை அங்கே மூடப்பட்டிருக்கு. பிகே நோக்கி செல்லும் கேஜேஇ அங்கு பிகேஇபிஐ எக்ஸிட்டுக்கு அருகில் சாலை பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
4: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
5: 85 ஸ்ரங்கன் சாலை, சிங்கப்பூர்.
6: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
7: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. 9

கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

பேட்டை மாவீரன் திரைப்படம் வந்து பாடலை ஒளிபரப்பி இப்போ இந்த தொகுப்பின் நிறைவு பாடல் லால் சலாம் திரைப்படத்தில் இடம்பெறப் போகுது. நன்றி கூறி விடைபெற நேரம் வந்து விட்டது நேர்களே. நாளைக்கு காலை 10 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க. அழிவான் நானும் சேர்ந்து நிகழ்ச்சி படைப்போம். நம்ம இருவரும் வந்துட்டாலே உங்களுக்கே தெரியும் நிகழ்ச்சி எவ்வளோ குதூகலமாக இருக்குன்னு. அதனால் நாளைக்கு காலை உங்களை 10 மணிக்கு சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது உங்களுடைய காதல் இது ஆளு.

0: பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: இன்னும் கிளம்பலையா?
2: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
1: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முக பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
2: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
1: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்தி பாணிகள். You're listening to Hindi Numbers on only 968.

மீடியா ஒளி ஒன்பதாவது எட்டில் ஹிந்தி பாடல்கள்.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
1: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
2: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
1: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
2: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவைய அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
3: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.
4: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
2: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
4: பலன் கிடைச்சா
2: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. உங்க mirekap.sg/readysetgrow.

0: வீட்டுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as MediaCorp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.

0: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989 நெட்லி வந்தாச்சு.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ரோன், டாக்டர் உ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
1: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
1: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
2: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்டர் ரோட், துவாஸ், ரேஸ்கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
3: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as Media Corp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.
4: கல்யாணம் கண்டோ.

0: நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. ஒலி 968 அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது. குடும்பத்தோட வாங்க அனுமதி இலவசம்.
1: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
2: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as Media Corp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.
3: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
4: தெலுங்கு பாடல்கள்

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தினம் ஆர்கேஜி நெய்
2: மசாலா கோ.

0: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் ஜிஎஸ்டி வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
1: 85 ஸ்ரீரங்கம் சாலை, சிங்கப்பூர்.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாட்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் வாட்டர் ஷாப் டவுன் எஸ்ஜி.
3: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
4: வந்துட்டோம்னு சொல்லக்கூடாது, வந்துட்டோம் அப்படின்னு சொல்லணும். நல்ல ஜோரா
5: இந்த பாட்டு இருக்கு.
4: யாரும் பாடல, நாம பாடிக்கலாம்.
5: இப்பதான் நாங்க அடிச்சு புடிச்சு ஓடி வந்திருக்கோம். எந்த எதற்கான காரணம் எப்படின்னா, நம்மளதான் வெஸ்ட்வுட் தொடக்கப்பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களை சந்திச்சு வந்திருக்கோம். மாணவர்களை சந்திச்சு அந்த உற்சாகத்தோட நேரா படையெடுத்து வந்துட்டோம்.
4: ஆமா, நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. ஒவ்வொரு

0: இப்ப கல்லூரி தொடக்கப்பள்ளி உயர்நிலைப் பள்ளி அப்படின்னு சொல்லும் போது மாணவர்களை பத்தி பேசும்போது இங்க மாணவர்கள் சிறப்பான ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. 4 கல்லூரி மாணவர்கள் விமலா, இவங்க புதிதான ஒரு நகை பூச்சை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு மேற்கத்திய ஒரு நாடுல நடந்த ஒரு விஷயம். எந்த நாடு அப்படின்னு அவங்க சரியா அவங்க சொல்லல. ஆனா இந்த கல்லூரி மாணவர்களுடைய புகைப்படத்தை இப்போது பதிவேற்றம் பண்ணி பரவலாக போயிட்டு கொண்டிருக்கிறது. இந்த நகை பூச்சி எதற்குன்னா, இப்ப அந்த நாட்டில் அவங்க வந்திருக்கும் அந்த நாட்டில் நிறைய என்ன நடக்குதுன்னா, போதை புழக்கத்திற்கு பல பேர் ஆளாகிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எடுக்கிறது மட்டும் இல்லாம இப்ப சில பேருக்கு தெரியாமலேயே அவங்களுடைய குடிக்கும் பானத்துல கலந்து விடுறாங்க. இது எங்கெல்லாம் நடக்குதுன்னா, இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆடல் பாடல் கேளிக்கை நடக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல அதிகமாக நடக்கிறது. இதனால இந்த மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பெண்களுக்கும் வேற யாரும் எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு இந்த நகை பூச்சி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நீங்க அணியும் போது என்ன செய்யலாம்னா, நீங்க தண்ணீர் குடிக்கிறீங்க இல்லையா, இது ஒரு பானமாக இருந்தாலும் சரி, அது அருந்தும் போது அந்த பானத்துல ஏதாவது கலந்திருக்கா அப்படின்னு அது சரி பார்க்கறதுக்கு அந்த நகை பூச்சை பயன்படுத்தலாம். எப்படின்னா, உங்க விரல நீங்க அந்த பானத்துல நீங்க வந்து இப்படி வைக்கும் வச்சுட்டு உள்ள வச்சுட்டு வெளியே இருக்கும் போது, இப்போது நீங்க இளஞ்சிவப்பு நிறத்துல அந்த நகை பூச்சி அணிஞ்சிருந்தீங்கன்னா அது கருப்பா மாறும். மாறும் போது உள்ளுக்குள்ள ஏதோ கலந்துருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருமா,
1: உஷாரு உஷாருன்னு.
0: ஆமா, அதனால இது வெறும் இந்த இடங்களுக்கு மட்டும் இல்லாம இது எங்க வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு சந்தேகம் வந்தாலும் கூட உடனடியாக என்ன செய்யலாம்னா, இந்த நகை பூச்சி அணிஞ்சுக்கிட்டே அந்த தண்ணீருக்குள்ள நீங்க உங்க கையை விட்டு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அது மாறும். அதுல இருந்து தெரியும் யாரோ என்னமோ சதி திட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்னு.
1: நல்ல ஒரு செய்தி நித்யா. அப்படி நம்மளோட டீ கடைக்கு வரங்களோ, நம்மளுடைய
0: நாம ஒண்ணு கலக்கலைங்க, விமலா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க.
1: அந்த பயம் தான் சரி.
0: நிறைய என்ன கலந்துருக்கோம்னா, அன்பும் நிறைய தூக்கலான சில சர்க்கரையுமா, சர்க்கரைனா நம்ம அருந்தக்கூடிய சர்க்கரை எல்லாம் கிடையாது, இது வந்து அன்பும் அப்புறம் நிறைய சிரிப்பும் கலந்த இனிப்பு, இத கலந்துதான் நம்ம கொடுப்போம்.
1: அப்படின்னா வாங்க, 8 மணி வரைக்கும் ஜாவ் ஜாவ்னு டீ கடை நடத்தலாமா? இது உங்களுக்காக தொடங்கியாச்சு
0: விமலா, நம்ம வைப் விமலா படைக்கும்
1: டீ கடை.

0: அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
1: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள், அழையுங்கள். 8430-4950 8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: ஆவி பறக்கும் டீக்கலை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய

0: அன்பு கட்டளை திரையிலிருந்து மனு சித்ரா குரலில் நம்ம இளையராஜா கொண்டு வந்த பாடல், நம்ம இளையராஜாவோட இசையில பாடல் நாம கேட்டோங்க.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களும் பாடலாம், உங்களுடைய குரலை கேட்கறதுக்கு நாங்க ஆவலா காத்திருக்கோம். ஆனாலும் ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி காத்திருக்கு, யாரு இசை பிரியரா இருக்கீங்களோ அல்லது இசை வெறியரா இருக்கீங்களோ வானொலி பக்கமாவே இருங்க, உங்களுக்கான சவால் காத்துட்டு இருக்கு. அதற்கு முன்பாக தங்க விலை எப்படி இருக்கு நித்யா?
0: டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 163 வெள்ளி 90 காசுங்க.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயாலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
4: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
3: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயாலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுமட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயாலுகா செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
5: ஜாயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
7: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
6: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
7: மில்கி மிஸ்ட் தயிர்
6: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
7: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
6: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
8: அதிசய உலகம்
9: ஒரு பாட்டு, காதல் பூத்தது அதை கேட்டு
8: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
10: தூண்டும் சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
3: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
3: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இததான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
3: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க ASKtraining.com.sg. அழைங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம். உங்களுக்கான பாடுறதுக்கு டீ குடிச்சிட்டு பாடுறதுக்கு ஒரு அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கோம்.
5: இன்றைக்கான பாடலின் இசை ரொம்ப சுலபமான ஒரு இசைங்க, சரிங்களா?
3: நீங்க சொல்லுவீங்க, நீங்க தான் விட்டீங்க.
5: இல்ல, இப்படிதான் ஒரு நாள் ஹுசைன் சொன்னாரு, சுலபமா சொல்லும் போது சுலபமா கொடுக்க மாட்டீங்க, அப்புறம் ரொம்ப கடுமையா இருக்குன்னு சொல்லும் போது சுலபமா இல்லாம இருக்கிறது என்ன நித்யா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இனிமே நான் சொல்ல போறது இல்ல. சுலபமான பாடல், கடினமான பாடல் நீங்களே கணிச்சு சொல்லுங்க, சரிங்களா? பாடலின் இசை நாம் வந்து ஒரு பகுதி எடுத்திருக்கோம், கேட்டு என்ன பாடல் அப்படிங்கறத கண்டுபிடிங்க. உங்க கையில இருக்கு எல்லாமே. சரியான பதில சொல்லுங்க. 9678 9678 என்ற எண்ணுக்கு
3: காது கொடுத்து கேளுங்க,
5: பாடி அனுப்புங்க, சரிங்களா? இதோ மீண்டும் வந்த இசை.
3: யாரும் உங்களை அடிச்சு பாட வச்ச மாதிரிலாம் அனுபவிக்காதீங்க, தயவு செஞ்சு. அதை கேட்டு நாங்க சோகமாயிருவோம்.
5: கொஞ்சம் ஒரு டெமோ கொடுங்களேன். அடிச்சு பாட வைக்கிறதுன்னு என்ன, ஒரு டெமோ கொடுங்களேன்.
3: தென் பாடிச்சு வயில
5: அதே நம்ம வந்து சந்தோஷமா மகிழ்ச்சிகரமா மாத்தணும்னா
3: எப்படி?
5: உதி நாராயணன் பாடுற மாதிரி
3: கொஞ்சம் பாடுங்க.
5: தென்பாண்டி
3: கொடுமை
5: தேரோடு
3: காப்பாத்துங்க.

0: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன் முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 ஃபோயர் 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.

0: கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
1: வணக்கம்.
2: நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
2: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: ஹலோ மேடம், நாங்க எப்பவும் ரேடியோல இருந்து பேசுறோம்.
3: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
2: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
3: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
2: ரஃபி,
3: நவீன்.

0: என்ன விமலா, சுலபமான பாட்டு எடுத்துட்டு வந்தா எல்லாரும் தவறான பாடல நேர்கள் பலரும் அவங்க சொல்லிருக்காங்க. ஆனா அந்த பாடலாம் கேட்கும் போது இசையில ஒரே மாதிரி இருக்குல்ல,
1: எல்லாம் தன்னம்பிக்கையோட பாடி இருக்காங்க. அடிச்சு சொல்ற இந்த பாட்டு தானே, ஆனா வந்திருக்கு பதிலோட வித்தியாசமா கியூட்டா இருக்கு கேக்குறதுக்கு.
0: வினோத் ராஜ் அவருடைய குரல் பதிவு கேட்கலாம்.
2: Hi.
0: Hi.
2: I think it's Oho.
3: என்ன பாட்டு தெரியுமா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு,
1: எந்த ஊரு சொந்த ஊரு என்ன பேரு பாத்தீங்களா? அடுத்தது சொன்னேன்.
0: சரி, இந்த இரண்டு பாடல்கள் தவறான பாடல்கள், நல்ல முயற்சி. அடுத்ததாக வெற்றி விழா திரையில இருந்து இந்த பாடலை பல பேர் குறிப்பிட்டிருக்காங்க.
4: வானம் என்ற கீழ் இருக்கு, பூமி என்ற மேல் இருக்கு, சொர்க்கலோகம் பக்கம் வந்தது.
0: யாரெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க இந்த பாடலை?
1: நம்ம ராஜ் அவர் வந்து நம்ம யூஎஸ்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்லாம ராம், லக்ஷ்மி, போஸ் பாண்டியர் பலர் அந்த பாடலை குறிப்பிட்டிருக்காங்க.
0: அடுத்ததாக நம்ம செல்வராணி சொல்லிருக்காங்க, ராஜா திராஜா
5: உன் தந்திரங்கள்
0: அப்படின்னு. யோகேஸ்வரி என்ன நினைக்கிறாங்க வாங்கி கேக்கலாம்.
6: வானம் என்ன கீழ இருக்கு, பூமி எங்க மேல இருக்கு, சொர்க்கலோகம் பக்கம் வந்தது
0: அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க. விமலா,
1: இன்னொரு பதில் வந்திருக்கு, அதை கேளுங்களேன்.
0: இந்த பாடல பல பேர் குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த பாடல விமலா நம்ம லட்சுமி சொல்லிருக்காங்க. வணக்கம்.
7: கரெக்டா தெரியல, ஒரு வேஸ் தான். பாட்டமா பாட்டமா பாத்துக்கோ வேஷம்,
0: வேற யார் யாரெல்லாம் சொல்லிருக்காங்க?
1: ராம் அவரு அழகா பாடி இருக்காரு. நீத்தே லேஸ் அவரோட குரலை கேளுங்களேன். ராம்
0: வணக்கம்.
8: வணக்கம் விமலா, நித்யா நான் பேசுறேன். நான் நினைக்கிறேன் இந்த பாடல் வந்து வெற்றி விழா திரைப்படத்தினை பெற்ற ஒரு அருமையான பாடல். வானம் என்ன கீழ் இருக்கு, பூமி என்ன மேல் இருக்கு, சொர்க்கமோ சொர்க்கலோகம் பக்கம் வந்தது. நினைக்கிறேன் ஒரு கேஸ் தான். சோ தெரியல அது கரெக்டா இல்லையான்னு. ஓகே, சோ தேங்க் யூ சோ மச்.
0: இந்த பாடல் நம்ம ஆட்டமா பாட்டமா அப்புறம் இன்னும் பல பேரு பாடல் வேற வேற குறிப்பிட்டு இருக்காங்க இல்லையா?
1: இருந்த பொழுதிலும் புஷ்பா, ஷான், ராதாகுமாரி, ராஜு, ஜேம்ஸ் பாண்ட், கேப்ரியல், ஹுசைன், சாரா தேவி, மங்களம், ஆயிஷா, சந்திரன் என்ன பல சரியான பல சொல்லிருக்காங்க.
0: அதுல நம்ம சாரா தேவி தான் முதல் நேயராக குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க.
9: பாக்கு வெத்தல போட்டேன் பத்தல பொண்ணு பார்த்ததாலே
0: டிகிரி டிகிரி டிகிரி என்பது சரியான பதில்.
9: சாரி விமலா,
0: என்னச்சு
9: அவசரத்துல நான் வணக்கம் எதுவுமே சொல்லல, மன்னிச்சுக்கோங்க.
0: சரியான பாடல் என்னவென்றால், இளையராஜா இளையராஜா நம்மள நல்லா குழப்பி விடுவாரு அப்பப்ப பாருங்க.
1: அதனால பாருங்க நம்ம நேர்ல உஷாரா இருந்தாலும் சரியான பதில கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரியான பதில சொன்ன எல்லா நேர்களுக்காகவும்
0: இந்த பாடல் ஒரு பரிசு பாடலாக அமைகிறது. மைடியா மார்த்தாண்டன் தெரியல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கொண்டு வரும் பாடல் கேட்டு மகிழுங்கள். இது டீ கடை.

0: இப்படிதான் ஆரம்பிச்சாங்க நம்ம சாதனா சர்கம். அவங்கள
1: நட்சத்திரம்
0: கொண்டாடிட்டு இருக்கோம்.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: ஆமா, அவங்களை இந்த வாரம் நாம கொண்டாடிட்டு இருக்கோம். அவங்களோட சேர்ந்து நம்மளுடைய மானசீக குரு உதயன் நாராயணன் பாடியிருக்காருல்ல.
3: அது நம்ம இல்ல, உங்க மானசீக குரு. ஆமா, சாதனா சர்கமுடைய பாடல்கள் இந்த வாரம் உங்களுக்காகவே காத்திருக்கு. இவ்வாறு முழுவதும் இந்த நேரத்துல நித்யா 5:18 ஆயிருச்சு நேரம் சரியாக. சிலருக்கு வேலை முடிஞ்சிருக்கலாம், சிலருக்கு எப்படா வேலை முடியும் இருக்கலாம், சிலருக்கு நாம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் 8 மணிக்குதான் வேலை முடியும் அப்படின்னு இருக்கலாம்.
0: நம்மள மாதிரி
3: வச்சுக்கோங்களேன். சரி, இப்படிப்பட்டவர்களுக்கு சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்கு, பயணம் செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் லேசா பார்த்து சொல்வோமே.
0: வானம் தெளிவாக இருக்கும், நல்ல வெப்பமாக இருக்கும் அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. வெப்பநிலை 26°C 35°C இடைப்பட்டு இருக்கும். எப்போ
3: இந்த நேரத்துல சிங்கப்பூருடைய பேசா எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வடக்கு பகுதியில் 83, மேற்கு பகுதியில் 105.

0: தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை

0: காதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ்வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
2: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
1: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 தேதி வரை மட்டுமே.
3: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். 9

0: நித்யா தீபாவளிக்கு வந்து நம்மளுடைய டீ கடையை நம்ம புதுசா புதுப்பிக்கணும், இங்க இருக்கிற அலமாரிய தள்ளி அந்த பக்கமா வைக்கணும், அப்புறம் புதுசா வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு அண்டா வாங்கணும்.
1: நாளைக்கு
0: என்ன இப்படி நாக்கு மேல பல்ல போட்டு இப்படி சொல்லிட்டீங்க? காசு பாக்குறீங்க நித்யா, நீங்க பாத்தீங்க மனசு பாருங்க நித்யா.
1: முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் தீபாவளிய எப்படியாவது இந்த வருஷம் கொண்டாடிடலாம்னு பாக்குறேன்.
0: எங்க கொரிய போயிட்டு வந்ததுக்கு
1: அப்புறம் ஆமா கொஞ்சம் அதிகமா செலவு அடிச்சுட்டு வைங்க. சரி சரி சரி, அந்த கதையில எதுக்கு போ?
0: சரி, இன்றைக்கு வந்து நம்ம அதை பத்தி கொஞ்சம் லேசா பேச போறோம், சரியா? நீங்களே சொல்லிருங்க.
1: ஒரு சில நாடுகள்ல இன்றைக்கு நேஷனல் பி நைஸ் டே, அதாவது ஒருத்தங்கிட்ட நல்லபடியா பேசணும், நல்லபடியா உபசரிக்கணும், எல்லாருக்கிட்டே நல்லவெல்லாம் இருங்கப்பா அப்படின்னு.
0: என்ன மாதிரி?
1: அது வந்து நாங்க சொல்லணும், சரியா?
0: மக்கள் சொல்லுவாங்க,
1: வந்துருவாங்களே உங்க ஆமி. சரி, நேஷனல் பி நைஸ் டே அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கொடுக்கற மாதிரி ஒரு தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு தினத்தை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கே சிரிப்பு வருது. இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள் இல்லையா மனிதர்களுக்கிட்டேயே? சரி, இருந்தாலும் நம்ம நேயர்கள்கிட்ட ஒரு விஷயம் நம்ம என்ன கேட்க போறோம்னா,
0: இதன் தொடர்பில் தான் ஒரு கேள்வி.
1: இப்ப நைஸ் அப்படிங்கிறதுனா சில பேர் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி மெனக்கெட்டு சில விஷயங்கள் செய்வாங்க உங்களுக்காக.
0: போதும்னா போதும்பா அப்படின்னு சொன்ன கூட உதவின்ற பேர்ல உபத்திரமா சில விஷயங்கள் செய்வாங்க.
1: அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்திருக்கா? உதவின்னு சொல்லி இன்னார் உங்களுக்கு இத்தனை இவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க, என்ன செஞ்சாங்க, அது எனக்கு உபத்திரமா மாறிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன?
0: சிலது அவங்களே சமைச்சு கொடுப்பாங்களா? நாம வந்து சோம்பேறியே அவங்க சாப்பாடு சாப்பிட்டே இருந்திருப்போம்.
1: இல்ல, சில நேரத்தில் நல்லா இருக்காது, ஆனா வேற வழி இல்லாம நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுவும் உபத்திரமா மாறி இருக்கலாம்ல.
0: அது உண்மைதான். சில இருந்து அந்த மாதிரி கேசில எல்லாம் சமைச்சு கொண்டு வந்தாங்க வச்சுக்கோங்களேன்,
1: உப்பு அள்ளி ஓட்டிருப்பாங்க.
0: இல்ல, தீஞ்சு போச்சு, சாப்பிடுங்க நல்லா இருக்கும், சாப்பிடுங்க.
1: ஐயோ, சரி, இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா? வாங்க பகிர்ந்து கொள்ளுங்க. 9678 9 6 8
0: நைஸா கேக்குறேன், நைஸா வந்து சொல்லுங்க.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
4: அனுபவம் எப்படி?
3: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனைய கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
4: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு 3 கிளைகள் அனைத்தும் MRTR-ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
3: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-53-63.
5: மலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
6: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
5: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போனே?
6: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
5: நான் இததான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
6: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
5: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: நைஸ் டே அப்படிங்கிற இந்த ஒரு அழகான தினத்தை ஒரு சில நாடுகளில் கொண்டாடிட்டு இருக்காங்க விமலா. அப்போ ஒருத்தர் உங்களுக்கு அதிக அளவில் அன்புல ஏதாவது ஒன்று செஞ்சா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாடிக்கிட்டே
1: ஓடிடுவே வச்சுக்கோங்களேன். போதும் படா சாமி அப்படின்னு இல்ல உண்மையில எனக்கு நடந்திருக்கு நித்யா. அன்பு ரொம்ப பேர் அதிக அளவுல அன்பு கொடுக்கறேன்ற பேர் வழியில சில தப்பி மூச்சு முட்டும் தெரியுமா. அன்பு அன்புதான், பாசம் பாசம்தான். சில நேரத்துல அது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக போகும்
0: பர்சனல் ஸ்பேஸ் இருக்கு, தனிப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு
1: அவங்களுக்கு வர சொல்றோம் இல்ல. சில நேரத்துல நமக்கு வந்து அது கொஞ்சம் அசௌகரியத்தை உண்டாக்கலாம்.
0: சரி, இங்க நந்தினிக்கு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கு, எப்படி அப்படின்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம்.
2: ஹாய் விமலா, ஹாய் நித்யா, நந்தினி பேசுறேன். வணக்கம். இந்த சோக கதையை ஏன் கேக்குறீங்க லேடிஸ்? எனக்கு வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு முடியாம இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க வந்து வீட்டுல வந்து எனக்கு சாப்பாடு, ஏன்னா வீட்டுல வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு அது சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப சிக்கா இருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் அழகா அவங்களுக்கு காட்டினேன் என்ன பண்ணல சமைக்கணும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு காட்டினேன். ஆனால் கடைசியில் என்னோட நான்ஸ்டிக் பானை வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு கம்பி கரண்டி அதில் போட்டு, ஐயோ அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அது அந்த பானை வந்து ரெண்டு பானை, அதில் அது கொஞ்சம் விலை கூடின பானை, எனக்கு ஆசைப்பட்டு நான் வாங்கின பானை அது. அதை போய் நாசமாக்கிட்டாங்க.
0: ஐயோ
2: லேடிஸ், இப்போ நினச்சா கூட வயிற்று எரியுது. தேங்க்யூ லேடிஸ்.
0: என்ன ஆச்சரிக்கிறீங்க, வேதனையோட சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அது கரண்டி போட்டு கர கர கர கர கரண்டி இழுத்துட்டு வரும்போது
1: அது உண்மையில ரொம்ப கஷ்டம்தான். பாத்திரம் சமையல் அறையில நம்ம வாங்கி வாங்கி பாத்து
0: பாத்து பாத்து பயன்படுத்துறோம்.
1: ஆமா ஆமா, அப்படின்னு போது கொஞ்சம் கஷ்டம்தான். இனிமே நோஸ்தி படல வாங்காதீங்க, விட்டுருங்க.
0: சரி, அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க தெரிவிச்சாங்க.
1: அடுத்ததாக சரஸ் என்ன சொல்றாங்க லேசா தெரிஞ்சுக்கலாமா?
0: இது கொஞ்சம் நேரத்துல நமக்கு வாழ்த்து செய்தி சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆக நைஸ் அப்படிங்கிற இந்த பெயர்ல உங்களுக்கு நல்லது செய் போய் உபத்திரமா ஆயிருக்குன்னா அது என்ன விஷயம் அப்படிங்கறத
1: நித்யாக்கு நிறைய நடந்திருக்கு. என்ன கொஞ்சம் சொல்லுவாங்க கேளுங்க.
0: கோத்து விடுறீங்க பாத்தீங்களா,
1: என்னால முடிஞ்சது.

0: அருமையான பாடலை கேட்டோம். எஜமான் திரையிலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் கொண்டு வந்த பாடலை கேட்டோம்.
1: தொடர்ந்து நம்ம நேர்களை அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. அவற்றை இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்க இருக்கோ. இப்போது சிங்கப்பூரின் நேரத்தை சரி பார்த்து விடலாம்.
0: மாலை மணி 5:37 ஆயிடுச்சுங்க.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
3: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: பப்பாளி சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
2: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: எவ்வளவுதான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் பாட்டி வைக்கிற மீன் குழம்பு மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவராக நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு சில ரகசியங்களும் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் ரகசியம், மீனு கருக்கு தேவை மண் சட்டிங்க. நீங்க சமைச்சு இறக்கினதுக்கு அப்புறமும் மண் சட்டியில இருக்கக்கூடிய அந்த சூடு மசாலால நல்லா இறங்கி உங்க மீன் கறிய சுவையானதாக்கும். ரெண்டாவது ரகசியம், நீங்க மீன் கறிக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம். இப்பொழுதுமே சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க, அதுதான் சுவையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதுல பச்சை மாங்காவை சேர்த்துருங்க. மீன் குழம்போட அதை கலக்கும் போது சுவை ஜம்முன்னு இருக்கும். நிறைவா மண் சட்டியில மீன் கறி ஆக்கின உடனே சாப்பிடாதீங்க. அந்த மீன் கறிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது. மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
4: அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
5: வணக்கம்.
6: நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
7: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
6: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
8: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்.
7: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
6: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
9: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
7: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
6: ரஃபி
7: நவீன்
6: வழங்கும்
10: இரவினில்லாட்டம் இடையில்லா கொண்டாட்டம். இரவினில்லாட்டம் இடையில்லா கொண்டாட்டம்.
7: பறக்காம கேளுங்க.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
3: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. இன்றைக்கு அக்டோபர் 5 தேதி உலக அளவில் பல நாள்கள் அனுசரிக்கப்படுது. அதுல ஒன்றுதான் தேசிய ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியுதா? நீங்களே இப்பதான் அம்மா தான் திட்டினேன். பேடுற மேல ஏத்திட்டு மைக்க தட்டாம எப்ப பார்த்தாலும் பேசுறது.
4: இல்ல, பேசாத நேரத்துல திடீர்னு மைக் தட்டி எடுத்துச்சுன்னா அந்த ஒரு பயம் இருக்குல்ல.
3: சொல்லுங்க என்ன நாள்.
4: சரி, இன்றைக்கு வந்து பி நைஸ், பி நைஸ் டே அப்படிங்கிற ஒரு நாளை நம்ம அனுசரிக்கிறோம். விமலா, நம்ம இஸ்மாயிலுக்கு நடந்த ஒரு அநியாயத்தை கேளுங்க. வாங்க, வணக்கம்.
5: நினைக்கிறேன் நல்ல தலைப்பு. எனக்கு ஒரு அம்மா வந்து KFC கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டேன்.
3: நல்லது,
5: சரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கும்னு நினைச்சு சாப்பிட்டுட்டேன். அது முத நாள் வாங்கினது போல் இருக்கு, எனக்கு தெரியல. நான் போய் டாக்டர்
3: மத்தவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம்ல, அவருக்கு உடம்பு இதை பாருங்க, அவருக்கு வந்து அவ்வளவு செலவாயிருச்சு. நல்லவேளை அவர் போய் மருத்துவரை பார்த்தாரு, பார்க்காம இருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்.
4: இது நல்லது செய்யறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நாம வாங்குறது ஒண்ணு, ஆனா அவங்களுடைய எண்ணத்தை பாத்தீங்களா, நம்ம இது வீணாக போகுதே, யாருக்காவது கொடுக்கலாம்னு. அதுவும் பழைய சாப்பாடையா கொடுப்பீங்க?
3: ஆமா, உடைகளை கொடுக்கலாம், பொருள்களை கொடுக்கலாம், ஆனா சாப்பாடுல அது மாதிரி செஞ்சிடாதீங்க. பாவம், அவங்க ஒண்ணு நம்பி சாப்பிடுறாங்க.
4: அடுத்த தடவை இஸ்மாயில் குழம்பு வச்சு திரும்ப நீங்க கொடுங்க, நீங்க புதுசா சமைச்சோம்னு
3: பாயசம் வைங்க.
4: அந்த கோழிய வச்சா நீங்க என்னோட மோசம்.
3: கோழி பாயசம்
4: இனிமே அப்படிதான் செய்யணும், இன்னைக்குதான் வச்சோம் அப்படின்னு.
3: சில நேரங்கள் நித்யா எல்லாருமே வந்து உண்மையிலே பார்த்தா இது நம்ம கொஞ்சம் மேலோக்கி பார்க்கும் பொழுது எல்லாருமே நல்லவங்களா இருக்கதான் முயற்சி பண்றோம்.
4: ஆமா,
3: யாரையும் காயப்படுத்த கூடாது, எல்லாருக்கும் வந்து நம்மளை பிடிக்கணும், அவங்க நல்லதுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னு நல்ல மனசோட சில நேரங்களை செய்யறோம். ஆனா அந்த நம்ம செய்யக்கூடிய உதவி வந்து மத்தவங்களுக்கு எவ்வளவு வந்து அது உபத்திரமாகுது, அவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குது, அல்லது அவங்களை அசௌகரியப்படுத்துது அப்படின்றது சில நேரங்கள்ல சொல்ல மாட்டாங்க டக்குன்னு. ஆனா நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். எல்லார்ட்டையும் நம்ம நல்லவங்களும் பேர் வாங்கணும்னு அவசியம் இல்ல. சில விஷயங்கள் வந்து நம்மளால முடியலன்னா
4: முடியலதான்.
3: ஆமா, தெரியல தெரியல முடியலன்னா முடியலன்னு நீங்க நியாயமா நீங்க வெளிப்படையா சொல்லிருங்க,
4: அது இன்னும் அவங்க பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உண்மையாவது நீங்க சொல்லிட்டீங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு சில பேருக்கு நிறைய பல பேருக்கு இந்த ஒரு நல்ல மனசு இருக்கலாம், ஆனால் அது உண்மையாகவே அவங்களுக்கு வந்து தேவையா இல்ல அவங்களுக்கு வேணுமா அப்படிங்கறத கொஞ்சம் கேட்டு அவங்க வேணாம் அப்படின்னு சொன்னா ரெண்டு முறை நம்ம கேட்கலாம், கேட்கறதுக்கு முயற்சி செய்யலாம். வேண்டாம் அப்படின்னு அவங்க மூன்றாவது தடவை அவங்க சொல்லும் போது அது நம்ம கொஞ்சம் மரியாதையோட சரி பரவாயில்ல விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போடுறதுதான் நல்லது.
3: இன்னொரு தத்துவம் சொல்லிட்டா, நம்ம நல்லதெல்லாம் செய்யும் போது நமக்கு அவங்க நல்லது செய்வாங்க அப்படின்னு நீங்க நல்லது செய்ய போங்க, அதுக்கப்புறம் அவங்க நல்லது செய்யாம போகும்போது மனசு கஷ்டப்படாதீங்க,
4: அப்புறம் நிம்மதியாவே இருக்க முடியாது வாழ்க்கையில.
3: வாங்க பாட்டு போவோம்.
4: போவோம்.

0: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
1: வணக்கம். மாலை மணி 6, மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஷர்லா தேவி கோபால். சிங்கப்பூரின் மின்னிலக்க பொருளாதாரம் சென்ற ஆண்டு 144.1 பில்லியன் வெள்ளி வளர்ச்சி அடைந்துள்ளது. இன்னும் கூடுதலானோர் AI செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதால் பொருளாதாரம் வேகமாக வளர்கிறது. கடந்த ஆண்டு சுமார் 1/4 நிறுவனம் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியது. 2024 சுமார் 1/7 நிறுவனமே செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தியது. சிங்கப்பூரின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு மின்னிலக்க பொருளாதாரம் 19.3% பங்களித்துள்ளது. நாடாளுமன்றம் நாளை கூடுகிறது. அதிகரிக்கும் ஆள்குறைப்பு நடவடிக்கைகள், வடக்கு தெற்கு பசுமை பாதையின் 2 ஆண்டு தாமதம், தொடக்கப்பள்ளி 1ஆம் வகுப்பு பதிவு நடைமுறைகளில் மாற்றம் முதலியன குறித்து கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு சொல்வதற்கு முன் தகவல் தெரிந்து கொள்ளும் அதிகாரிகள் அதை சுய லாபத்துக்கு பயன்படுத்துவதை எப்படி தடுப்பது என்பது குறித்தும் உறுப்பினர்கள் பல கேள்விகளை கேட்டுள்ளனர். MRT ரயில் நிலைய திட்டமிடுதலில் அங்கம் வகித்த அதிகாரிகள் சிலர் புதிய நிலையங்கள் அமையவுள்ள இடங்களுக்கு அருகே சொத்துக்களை வாங்கியது அரசாங்கத்தின் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. நிலையங்கள் குறித்த விவரம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுவதற்கு முன்பே அவர்கள் சொத்துக்களை வாங்கியிருந்தனர். சிங்கப்பூர் பனாமாவுடன் உலக நாடுகள் செய்துள்ள கூட்டு ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்ள முடிவெடுத்துள்ளது. போர்க்காலத்திலும் அல்லாத நேரத்திலும் பனாமா கால்வாயில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை அந்த ஒப்பந்தம் உறுதி செய்யும். உலகின் 41 நாடுகள் அதில் இணைந்துள்ளன. பனாமா அதிபர் ஹோசே ரால் முலியானோ சிங்கப்பூருக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டுள்ளார். அதிபர் தர்மன் சண்முகரத்னத்தை அவர் சந்தித்தார். சிங்கப்பூரும் பனாமாவும் கடல் சார்ந்த நாடுகள். தடையற்ற வெளிப்படையான வர்த்தகம் அவற்றின் உயிர்நாடியாய் திகழ்கிறது. அதில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நல்ல வாய்ப்பு உள்ளது என்று அதிபர் தர்மன் கூறினார். பனாமா அதிபர் முலியானோ பிரதமர் லாரன்ஸ் வாங்கையும் சந்தித்தார். SG செக்யூர் தேசிய இயக்கம் பாலர் பள்ளி பிள்ளைகளுக்கான கதை புத்தகம் தயாரித்துள்ளது. பயங்கரவாத அச்சுறுத்தல்களை கண்டறியவும் இக்கட்டான சூழலில் எப்படி நடந்து கொள்வது என்பதையும் ரன் ஹை டெல் புத்தகம் பிள்ளைகளுக்கு விளக்கமாக எடுத்துச் சொல்லும். அன்றாட வாழ்வில் சந்திக்கும் மனிதர்கள், சூழ்நிலைகள் உள்ளிட்டவற்றை வைத்து பிள்ளைகள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் கதை எழுதப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் முதல் தீவு முழுவதும் உள்ள 1800 மேற்பட்ட பாலர் பள்ளிகளில் உள்ள பிள்ளைகளுக்கு அந்த புத்தகம் அறிமுகப்படுத்தப்படும். கேஸ் எனும் சிங்கப்பூர் பயணீட்டாளர் சங்கம் நீண்ட நாளுக்கான முன்பணம் அல்லது பெரிய தொகையை செலுத்துவதற்கான தேவை கொண்ட துறைகளில் கூடுதல் பாதுகாப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அழகுச் சேவைத்துறை, உடல் உறுதித்துறை உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும். இவ்வாண்டின் முதல் 9 மாதங்களில் வாடிக்கையாளர்கள் 6.7 மில்லியன் வெள்ளி முன்பணத்தை இழந்துள்ளனர். சென்ற ஆண்டை விட இழப்பு 1 மடங்குக்கும் அதிகம். கடந்த ஆண்டு மொத்தம் 2.7 மில்லியன் வெள்ளியை வாடிக்கையாளர்கள் பறிகொடுத்தனர். சிங்கப்பூரின் சில பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. 5 மணி நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் காற்று தரக்குறியீடு 122 இருந்தது. மேற்கில் 118, கிழக்கில் 100, தெற்கில் 94, வடக்கில் 93. மலேசிய கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிதேக் ஜோஹூரில் பள்ளி மாணவி மாண்டதன் தொடர்பில் இணையத்தில் பரவும் தகவல்களை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஐரின் சோஃபியா முகமது கைரூல் ஃபைசால் எனும் 16 வயது மாணவி சென்ற சனிக்கிழமை யாங்பெங்கில் உள்ள பள்ளி மண்டபத்தில் மாண்டு கிடக்க காணப்பட்டார். அவரது மரணம் தொடர்பில் 16 வயதுடைய 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கும் மாணவியின் மரணத்துக்கும் தொடர்பிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சுராவ் எனும் தொழுகை கூடத்திலிருந்து மாணவி பள்ளி மண்டபத்துக்கு இழுத்துச் செல்லப்பட்டதால் தொழுகை கூடத்தின் கண்ணாடி உடைந்ததாக மலேசியாவின் நியூ ஸ்ட்ரீட் டைம்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. அதை கல்வி அமைச்சர் மறுத்தார். கல்வி அமைச்சு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பும் வழங்கும் என்ற அவர் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றார். தாய்லாந்தில் மேலும் கனத்த மழையும் வெள்ளமும் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் பாங்காக் உட்பட வடக்கு மத்திய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனத்த மழை, இடியுடன் கூடிய மழை, பலத்த காற்று முன்னுரைக்கப்படுகிறது. நாட்டின் 77 நிர்வாக பகுதிகளில் 46 பகுதிகள் பாதிக்கப்படக்கூடும். குறிப்பாக தாழ்வான இடங்களிலும் மலை அடிவாரங்களிலும் திடீர் வெள்ளம் ஏற்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். ஜப்பானிய பிரதமர் சனாயே தக்காயிச்சி சீனா உடனான உறவை சீராக்க உறுதியளித்துள்ளார். ஜப்பானுக்கு சீனா ஒரு முக்கிய அண்டை நாடு என்றார் அவர். தைவான் மீது சீனா தாக்குதல் நடத்தினால் ஜப்பான் தலையிடக்கூடும் என கடந்த நவம்பரில் திருவாட்டி தக்காயிச்சி அறிவித்தார். அதனையடுத்து இருநாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டது. சீனாவுக்காக உளவு பார்த்ததாக கலிபோர்னியாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் மீது அமெரிக்கா குற்றஞ்சாட்டியுள்ளது. 34 வயது வான் இங் சாங்கை மத்திய புலனாய்வு பிரிவு கைது செய்தது. வெளிநாட்டு வேவு முகவராக பதிவு செய்யாமல் செயல்பட்டதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. கடந்த ஆண்டு சியாட்டல் நகருக்கு சென்ற அவர் தைவான் அரசாங்க அதிகாரி ஒருவரின் நெருங்கிய உறவினரை கண்காணித்ததாக அமெரிக்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். தைவான் அதிகாரி ஒருவரின் மகன் அமெரிக்காவில் வசிக்கிறார். அவரையும் சாங் கண்காணித்ததாக CBS நியூஸ் தகவல் அளித்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: திடீர்னு கத்தாரில் மிசைல் அட்டாக் பண்ணாங்க. சிங்கப்பூருக்கு நாங்கள் திரும்ப போவோமான்னு தெரியாமல் இருந்துச்சு.
3: ஹாலிடே போனவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து அவங்களே ரிப்பேட்ரேட் பண்ணியிருக்கோம்.
4: எதிர்பார்த்து காத்திருந்த சுற்றுலா பயணம் எதிர்பாராத விதத்தில் மாறினார்.
5: மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணுமா?
6: எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலனா இன்சூரன்ஸ் வேலை செய்யாது.
4: வசந்தத்தில் வரும் புதன் 9:30 மணிக்கு எதிர்

0: அருமையான பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. ஒலி 9:06 ஆறு மணி செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம்பெறுகின்றது. வித் லவ் அந்த படத்துல இந்த பாடலை நான் கேட்டோம்.
1: இப்ப வித் லவ் நம்ம விமலா அவங்க வந்து மாற போறாங்க.
0: என்னவாக மாற போறேன் என்பது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். சாப்பாடு பத்தி தான்
1: தெரியுமே.
0: எடுத்து வச்சிருக்கோங்க நம்ம கட்டா குஷ்டி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் பாடல். சமூக வலைதளத்தில் திறந்து பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். சிங்கப்பூரின் வானிலை இன்றைக்கு எப்படி இருக்கு இந்த நேரத்துல?
1: ஆஹா, இந்த நேரத்துல வானிலை எப்படி இருக்குன்னா நல்ல தெளிவாக இருக்கு, வெப்பமாகவும் இருக்கும் அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
0: மாலை மணி 6:12 நிலவரப்படி. சிங்கப்பூரின் காற்று தூய்மை கெடு குறியீடு எப்படி இருக்குன்னு லேசா தெரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா வடக்கு பகுதியில 77 ஆகவும் மேற்கு பகுதியில 79 ஆகவும் மத்திய பகுதியில 97 ஆகவும் இருக்கு.
1: தெற்கு பகுதியில 75 ஆகவும் கிழக்கு பகுதியில 79 ஆகவும் பதிவாகி இருக்குங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
4: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
5: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
6: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
5: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
6: நம்பகமான சட்ட சேவையை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
7: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921-5363.
8: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய்மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: மதுரையோட மனமு ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
4: உணவாக மாற போறாங்க விமலா.
5: மாறி போறேன், நீங்க தயாரா இருக்கீங்களா?
4: சாப்பிட நானும் தயார்.
5: கடிக்கணும். என்னோட சரித்திரத்தை நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா 1895 தான் என்ன டாக்டர் ஜான் என்பவர் கண்டுபிடிச்சாரு.
4: அப்படினா நீங்க ரொட்டி ஜான்?
5: என்னது,
4: இல்லப்பா ரொட்டி ஜான்லாம் இல்ல.
5: ஆனா நல்ல முயற்சி, நீங்க யோசிக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
4: நன்றி.
5: இது வந்து முதல் குறிப்பு. என்ன கண்டுபிடிச்சதே வந்து நோயாளிகளை வந்து குணப்படுத்தணும் என்பதற்காக.
4: ஓ
5: ஆமா, டாக்டர் கண்டுபிடிச்சா.
4: இரண்டாவது குறிப்பை எடுத்து விடுங்க.
5: வயசுல மூத்தவங்களுக்கு பல இருக்கு இந்த பல்லு பிரச்சனை. பல்லுல வந்து பிரச்சனை இருப்பதால் அவங்களால நல்ல மென்னு சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிதான் என்ன ஒரு தீர்வாக கண்டுபிடிச்சாங்க. மூன்றாவது குறிப்பு, பல வருடங்கள் உருண்டோட எனக்குள்ள சர்க்கரையை சேர்த்து நல்லா எண்ணெய் அப்படியே அரைச்சு இப்ப நீங்க நானும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
4: மார்ஷ்மெல்லோ இல்லையா?
5: இல்லப்பா, இல்ல இல்ல.
4: பல்லுல பிரச்சனை இருக்கிறாங்கன்னா நல்ல மெது மெதுன்னு இருக்கும் போல இருக்கு.
5: ஓ அப்படி வந்தீங்களா?
4: ரசகுல்லாவா?
5: இப்படி நீங்களும் சிரிச்சுட்டு பதில் சொல்ல, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம்
4: 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு ரசகுல்லா எல்லாம் சாப்பிடாம பதில் சொல்லுங்க.

0: நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
2: இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு,
3: ஒரு யூரோ ஒரு வெள்ளி 44 காசு,
2: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 71 காசு,
3: ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு,
2: 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 33 காசு,
3: அதுவே 100 இலங்கை ரூபாய் 39 காசு,
2: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கே 3 வெள்ளி 19 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு சில பதில்களை தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம். இங்க கல்பனா, பிரெட் அதாவது ரொட்டி,
1: நல்ல முயற்சி.
0: அந்த பிரெட் வந்து தமிழ்ல தட்டச்சு செஞ்சு அனுப்பியிருக்காங்க. அடி
1: கியூட் கியூட்.
0: அதே போலதான் அதே பதில சொல்லிருக்காங்க. மற்றும் ஒரு நேரம் அவங்கதான் வந்து தேசக்கரன் சக்கரவர்த்தி, ரொம்ப பாசுக்காரர் நினைக்கிறேன்.
2: எழில் செல்வன் சொல்றாரு கான்ஃபிளிக்ஸ் அப்படின்னு.
0: நல்ல முயற்சி நண்பா. மீனா என்ன சொல், மீரா என்ன சொல்றாங்கன்னா,
3: வணக்கம், என் பேர் மீரா.
2: வணக்கம்.
3: அது டொமேட்டோ கெட்சப். Thank you.
0: நல்ல முயற்சி, ரொம்ப நெருங்கி வந்திருக்காங்க. அது வந்து ஏற்கனவே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு தான். இந்த தக்காளி சாஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு காலகட்டத்துல தொடக்கத்துல வந்து ஒரு மருந்தாக தான் உருவாக்கப்பட்டுச்சு நித்யா.
2: அதை நான் முழுமையா நம்புறேன், ஏன்னா அதனுடைய சுவை அப்படிதான் இருக்கு.
0: அப்புறம்
2: ஒரு விரைவு உணவகத்துக்கு போகினேன், அங்க கெச்சப் மட்டும் தான் இருக்குன்னாங்க. ஏன்னா ஐ வாண்ட் சில்லி சாஸ் அப்படின்னு கேட்கும் போது என்ன முறைச்சாங்க பாருங்க. இட்ஸ் ஓகே, ஆல் டே ஜாலி டே சொல்லிட்டு வெளியாயிட்டேன். ஏன் மறைக்கிறாங்க, நான் கேட்டதுல என்ன தப்பு?
0: உண்மைதான், கேட்டதுக்கே கூடாது. அடுத்து சாம்பல்.
4: வணக்கம் நித்யா விமலா.
0: சரியான பதில்
4: சொல்லுங்க. குறிப்பிடும் அந்த உணவு கான்ஃபிளிக்ஸ். நன்றி, வணக்கம்.
0: நீங்களா தவறான பதில் கொடுத்தது. ஆமா, சரித்திரத்தில் இந்த நாள் பதிக்கப்படும். எப்பொழுதுமே சரியான பதில் சொல்லும் நம்முடைய சாம்பல் தவறான பதில் சொல்லிட்டாரே.
2: ஆனா அவர் திரும்ப முயற்சி செஞ்சு சரியான பதில் சொல்லுவாரு பாருங்க. அதே மாதிரி நம்ம நேர்கள் அனைவரும் சரியான பதில் சொல்லுவாங்க.
0: அப்படி சரியான பதில் சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த மருந்து அந்த சாப்பாடு நித்யா உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க.

0: சொல்லுங்கள்
1: ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
3: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
3: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. டீ கடை, ஒரு சிப் நிறைய சிறப்பு. என்ன பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என்பது ஞாபகப்படுத்துற மாதிரி தான் டீ கடையில நம்ம அதை அடிக்கடி ஒலியிட்டு இருக்கோம்.
7: நல்ல சிரிப்பு இருக்கணும்னா நல்ல வலுவான பல்லு இருக்கணும். இல்லாடினா விம்லா இன்றைக்கு மாறி இருக்கிற உணவுப் பொருளை நீங்க சாப்பிடணும்.
8: என்னது?
7: வாங்க இன்றைய பஞ்சாயத்துக்கு போவோம். யாரெல்லாம் சிறையனு பல சொல்லிருக்காங்க நித்யா? பரமேஸ்ராஜ், ராதாகிருஷ்ணன் நாயுடு, மைமுன், அண்ணம், சாமுவல், பிரேம் சிறையனு பதில் சொல்லிருக்காங்க.
8: எப்படிங்க? எப்படி எப்படி எப்படி?
7: முதல் நேரா யாரு சரியான பதில் சொல்லிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக அந்த மூன்று குறிப்புகளை சொல்லிடுறாங்க.
8: 1895 டாக்டர் ஜான் என்பவர் தான் என்ன கண்டுபிடிச்சாரு. அவருடைய மருந்தகத்துல என்ன கண்டுபிடிச்சாரு, என்ன வயசான பல பேரை குணப்படுத்தணும் என்பதற்காக என்ன கண்டுபிடிச்சாரு. வயசானவங்களை பாத்தீங்கன்னா பல்லு பிரச்சனை இருக்கலாம், நல்லா மென்னு சாப்பிட முடியாது இல்லையா. அவங்க மென்னு சாப்பிடுறதுக்கு சுலபமாக என்ன கண்டுபிடிச்சாரு. ஆனா வருஷங்கள் ஓட ஓட என் மேல சர்க்கரை சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் நல்லா அரைச்சாங்க. இப்ப இன்றைக்கு கூட நாம சாப்பிட்டு இருக்கோம்.
7: நீங்க யாருன்னு முதல் நேயராக நம்ம கேரலைன் கண்டுபிடிச்சிருக்காங்க.
8: வாங்க அக்கா, வாங்க.
9: ஈவினிங் விமலா அண்ட் நித்யா. பீனட் பட்டர். நன்றி, வணக்கம்.
8: சாமுவேல் வந்துட்டாரு ஆட்டத்துக்கு.
10: வணக்கம் நித்யா, விமலா. நீங்கள் குறிப்பிடும் உணவு பீனட் பட்டர். நன்றி, வணக்கம். சாமுவேல்
7: பட்டர்ல அந்த ஆர் வந்து ரொம்ப அழுத்த திருத்தமா சொல்லிருக்காரு.
8: பட்டர் சாப்பிட்டு இருக்காரு.
11: ஹலோ, வணக்கம் விமலா, நித்யா.
8: வணக்கம்.
11: நீங்க இன்னைக்கு சொன்ன மூன்று குறிப்புகள் வந்து நான் நினைக்கிறேன் பீனட் பட்டர் நினைக்கிறேன். சரியா?
8: ஆமா, சரியான பதில் பீனட் பட்டர்.
7: அது ஒரு காலத்துல மருந்தாக பயன்படுத்தப்பட்டதா?
8: ஏன்னா புரதச்சத்து அதிகம் இருக்கும் நித்யா. வயசுல மூத்தவங்களால ஒழுங்காது அந்த இறைச்சிலாம் வந்து மென்னு சாப்பிட முடியாது. அவங்களுக்கு புரோட்டீன் தேவைப்பட்டுச்சு இல்லையா, அதனால இந்த கடலைகளை அவங்க என்ன செய்வாங்கன்னா அரைச்சி கொடுப்பாங்க சாப்பிடறதுக்கு. அது ஒரு மருந்தாக இருந்துச்சு தொடக்க காலத்துல. ஆனா காலப்போக்கில் என்னாச்சுன்னா இது நல்லா இருக்கு சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சு அப்புறம் பிரெட்ல கொடுத்துட்டாங்க. இப்ப தெரியுதா நல்ல காரணத்துக்கு ஒரு காரியத்துக்கு என்ன உருவாக்குனாங்க
7: மனுஷங்க. சொல்லுங்க சொல்லுங்க மனுஷங்க.
8: மனிதர்கள் மாறிவிட்டார்கள், என்னையும் மாற்றி விட்டார்கள்.
7: மாற்றம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாற்றத்திற்காக இந்த தீபாவளிக்கு பீனட் பட்டர் முறுக்கு செஞ்சா எப்படி?

0: தகவலை வழங்கியோர்.
1: மனதை தொடும் மணமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். இரவு மணி 7, மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சரளா தேவி கோபால். சிங்கப்பூரின் மின்னிலக்க பொருளாதாரம் சென்ற ஆண்டு 144.1 பில்லியன் வெள்ளி வளர்ச்சி அடைந்துள்ளது. இன்னும் கூடுதலானோர் AI செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதால் பொருளாதாரம் வேகமாக வளர்கிறது. கடந்த ஆண்டு சுமார் 1/4 நிறுவனம் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியது. 2024 சுமார் 1/7 நிறுவனமே செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தியது. சிங்கப்பூரின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு மின்னிலக்க பொருளாதாரம் 19.3% பங்களித்துள்ளது. SG செக்யூர் தேசிய இயக்கம் பாலர் பள்ளி பிள்ளைகளுக்கான கதை புத்தகம் தயாரித்துள்ளது. பயங்கரவாத அச்சுறுத்தல்களை கண்டறியவும் இக்கட்டான சூழலில் எப்படி நடந்து கொள்வது என்பதையும் ரன், ஹைட் அண்ட் டெல் புத்தகம் பிள்ளைகளுக்கு விளக்கமாக எடுத்துச் சொல்லும். அன்றாட வாழ்வில் சந்திக்கும் மனிதர்கள், சூழ்நிலைகள் உள்ளிட்டவற்றை வைத்து பிள்ளைகள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் கதை எழுதப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் முதல் தீவு முழுதும் உள்ள 1800 மேற்பட்ட பாலர் பள்ளிகளில் உள்ள பிள்ளைகளுக்கு அந்த புத்தகம் அறிமுகப்படுத்தப்படும். எரிசக்தி வர்த்தக தொழில் துணை அமைச்சர் கன்சியா ஹுவாங் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த சிங்கப்பூர் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். முதன்முறையாக நடைபெறும் சிங்கப்பூர் இந்தியா வளர்ச்சி கருத்தரங்கில் அவர் பேசினார். நிறுவனங்கள் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்தின் முக்கியத்துவம், பலம் ஆகியவற்றை அறிந்து செயல்பட வேண்டும் என்றார் அவர். சத்தீஸ்கர், ஹரியானா ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். சிங்கப்பூர் நிறுவனங்கள் ஏற்கனவே நடப்பில் இருக்கும் இருதரப்பு கட்டமைப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் திரு வட்டிகான் கூறினார். இருதரப்புக்கும் நன்மை அளிக்கும் வகையில் வர்த்தக உறவு அமைந்திருக்க வேண்டும். சிங்கப்பூர் நிறுவனங்கள் இந்தியாவில் கால் பதிப்பதோடு அங்குள்ள நிறுவனங்களுக்கு சிங்கப்பூரில் வாய்ப்புகளை உருவாக்குவதும் முக்கியம் என்றார் அமைச்சர் கான். சிங்கப்பூர் பனமாவுடன் உலக நாடுகள் செய்துள்ள கூட்டு ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்ள முடிவெடுத்துள்ளது. போர்க்காலத்திலும் அல்லாத நேரத்திலும் பனமா கால்வாயில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை அந்த ஒப்பந்தம் உறுதி செய்யும். உலகின் 41 நாடுகள் அதில் இணைந்துள்ளன. பனமா அதிபர் ஹோசே ரவுல் முலினோ சிங்கப்பூருக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டுள்ளார். அதிபர் தர்மன் சண்முகரத்னத்தை அவர் சந்தித்தார். சிங்கப்பூரும் பனமாவும் கடல் சார்ந்த நாடுகள். தடையற்ற வெளிப்படையான வர்த்தகம் அவற்றின் உயிர் நாடியாய் திகழ்கிறது. அதில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நல்ல வாய்ப்பு உள்ளது என்பதை அதிபர் தர்மன் சுட்டினார். பனமா அதிபர் முலினோ பிரதமர் லாரன்ஸ் வாங்கியும் சந்தித்தார். நாடாளுமன்றம் நாளை கூடுகிறது. அதிகரிக்கும் ஆள்குறைப்பு நடவடிக்கைகள், வடக்கு தெற்கு பசுமை பாதையின் 2 ஆண்டு தாமதம், தொடக்கப்பள்ளி 1ஆம் வகுப்பு பதிவு நடைமுறைகளில் மாற்றம் முதலியன குறித்து கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு சொல்வதற்கு முன் தகவல் தெரிந்து கொள்ளும் அதிகாரிகள் அதை சுயலாபத்துக்கு பயன்படுத்துவதை எப்படி தடுப்பது என்பது குறித்தும் உறுப்பினர்கள் பல கேள்விகளை கேட்டுள்ளனர். MRT ரயில் நிலைய திட்டமிடுதலில் அங்கம் வகித்த அதிகாரிகள் சிலர் புதிய நிலையங்கள் அமையவுள்ள இடங்களுக்கு அருகே சொத்துக்களை வாங்கியது அரசாங்கத்தின் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. நிலையங்கள் குறித்த விவரம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுவதற்கு முன்பே அவர்கள் சொத்துக்களை வாங்கியிருந்தனர். சிங்கப்பூரின் உணவுமான துறையின் விற்பனை ஆண்டு அடிப்படையில் ஆகஸ்டில் 1.6% குறைந்திருக்கிறது. தொடர்ந்து 3வது மாதமாக விற்பனை சரிந்திருக்கிறது. அதிகரிக்கும் செலவை சமாளிக்க முடியாமல் பல உணவகங்கள் சேவையை நிறுத்திக் கொண்டன. குறிப்பாக கேஃபேஸ் எனும் சிற்றுண்டி கடைகளில் விற்பனை ஆக அதிக அளவில் 5.3% வீழ்ச்சி. ஆனால் விரைவு உணவகங்களில் நல்ல வளர்ச்சி பதிவானது. 7.8% வளர்ச்சி பதிவானது. அதேபோல் உணவு விநியோக சேவை நிறுவனங்களிலும் நல்ல வளர்ச்சி பதிவானது. கேஸ் எனும் சிங்கப்பூர் பயணீட்டாளர் சங்கம் நீண்ட நாள்களுக்கான முன்பணம் அல்லது பெரிய தொகையை செலுத்துவதற்கான தேவை கொண்ட துறைகளில் கூடுதல் பாதுகாப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அடகு சேவைத்துறை, உடல் உறுதித்துறை உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும். இவ்வாண்டின் முதல் 9 மாதங்களில் வாடிக்கையாளர்கள் 6.7 மில்லியன் வெள்ளி முன்பணத்தை இழந்துள்ளனர். சென்ற ஆண்டை விட இழப்பு 1 மடங்குக்கும் அதிகம். கடந்த ஆண்டு மொத்தம் 2.7 மில்லியன் வெள்ளியை வாடிக்கையாளர்கள் பறிகொடுத்தனர். சிங்கப்பூரின் சில பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. மாலை 6 மணி நேர நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் காற்றுத்தர குறியீடு 122 இருக்கிறது. மேற்கில் 120, கிழக்கில் 101, தெற்கில் 95, வடக்கில் 94. ஜப்பானிய பிரதமர் சனாயே தக்காயிச்சி சீனாவுடனான உறவை சீராக்க உறுதியளித்துள்ளார். ஜப்பானுக்கு சீனா ஒரு முக்கிய அண்டை நாடு என்றார் அவர். தைவான் மீது சீனா தாக்குதல் நடத்தினால் ஜப்பான் தலையிடக்கூடும் என கடந்த நவம்பரில் திருவாட்டி தக்காயிச்சி அறிவித்தார். அதனையடுத்து இருநாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டது.
3: சொல்லும் பொருளும் ஃபொரென்சிக் தடயவியல். குற்றச்செயல்களை தீர ஆராய தடயவியல் விசாரணை முக்கியமானது. ஃபொரென்சிக் தடயவியல்.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
5: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
6: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: நிரந்தர ஆதரவு திட்டம் இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
2: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
1: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால் அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின் படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
2: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
3: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
4: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
5: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கப் இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
4: பலன் கிடைச்சா
5: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்கப்பிடம் கேளுங்க. மீரேக்கப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. போங்க mirekap.sg/ready set grow.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை.
7: 7 மணி செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம்பெறுகின்றது
8: டீ கடை.
7: ஏ, நான் பாடும்போதுதான் இந்த மாதிரி இசையெல்லாம் ஒளிபரப்புவீங்க நீங்க? வேணும்னே செய்றீங்க நீங்க, பொறாம.
8: இல்ல, உதி நாராயணோட தங்கச்சி இல்லையா, எப்படி பாடுறீங்கன்னு
7: ஒரு அப்படிதான் பாடணும்.
8: இன்றைய டீ கடை
7: இல்ல, நம்ம நேர்களுக்காக சில தகவல்கள் எல்லாம் காத்துட்டு இருக்க, தொழில் ரூபம் சார்ந்த தகவல்கள். நீங்க என்ன நாள்ல பிறந்தீங்க, உங்க பிறந்த தேதி என்ன?
8: அப்புறம்
7: சொல்லுங்க.
8: குளம் கோத்திரம்
7: பிறந்த நாள் வந்து 23rd பிப்ரவரி மாதம்.
8: இது மட்டும் இல்லாம உங்களுடைய பிறந்த தேதி, இடம், நேரம் இவற்றெல்லாம் நீங்க குறிப்பிட்டு நீங்க வந்து ஒரு இணைய பக்கத்துல பதிவு செஞ்சீங்களா நித்யா, உங்களோட சரித்திரத்தையே சொல்லும்.
7: அப்படியா?
8: ஆமா, சரித்திரத்தையே சொல்லும். நீங்க வந்து நீங்க பிறந்த நாள்ல உங்களோட யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடினாங்க, நீங்க எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்து இருக்கீங்க, இன்னொரு 10 வருஷத்துல என்ன நீங்க தொடர்ந்து வாழ்ந்தீங்கன்னா
7: என்னென்ன இயற்கை பேரிடர்கள் நடந்தது, அநியாயங்கள் நடந்தன,
8: அதோட சேர்த்து அந்த காலத்துல நீங்க பிறந்த போதே நீங்க வந்து முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்க எவ்வளவு கோடீஸ்வரர் ஆயிருப்பீங்க வேற சொல்லும்.
7: இது வேறையா? ஐயோ, நான் செய்யலையே அப்படின்னு உட்காந்துகிட்டு. சரி சரி, தெரிஞ்சுக்கலாம்.
8: கார்த்திக் சுப்பராஜுடைய தீவிர விசிறி ஆயிட்டீங்கன்னா டாரதி படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவருடைய அடுத்த திரைப்படத்தை பத்தி தகவல் வெளியாகி இருக்கு.
7: அப்படியா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
8: அதுக்கு முன்னால கண்ணு மொழி காக்கா
7: முள்ளா அப்படின்னு பாட வராங்க ஆண்டனி தாசன், சுப்லாசினி.

0: வீட்டு ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
3: 85 ஸ்ரீரங்கம் சாலை, சிங்கப்பூர்.

0: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
1: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
0: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
1: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை. என் ஒன்று கேம்பல் லேன்.
2: டீ கடையோட நாம இணைஞ்சிருக்கிறோம். பொது போக்குவரத்து மன்றம் இவ்வாண்டு ஒட்டுமொத்தமாக 7 விழுக்காடு பயண கட்டண சீரமைப்பை அனுமதித்துள்ளது. இது அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச சீரமைப்பான 14.7 விழுக்காட்டில் பாதியை விட குறைவாகும்.
3: மேலும் ஆதரவாக மாதாந்திர பயண அட்டை விலையிலும் வேலை நல போக்குவரத்து சலுகை அட்டையை வைத்திருப்போருடைய கட்டணத்திலும் எந்தவித உயர்வும் இருக்காது.
2: அரசாங்கம் 80 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குவதோடு கூடுதல் குடும்பங்கள் பயண தகுதி வரம்பையும் விரிவுபடுத்தும். இத்தகவலை வழங்குவது பொது போக்குவரத்து மன்றம்.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.
0: டீ கடையில தொழில்நுட்ப செய்து நீங்க பிறந்த தினத்துல உலகத்துல என்னெல்லாம் நடந்தது, உங்களுடைய பிறந்த தினத்துல மற்றவங்க யாரெல்லாம் பிறந்திருக்காங்க, நீங்க பிறந்த அன்றைக்கு நீங்க முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்க சொத்து மதிப்பு இப்ப எவ்வளவாக இருக்கும்? அது மட்டும் இல்லாம நித்யா, கண்டிப்பா நீங்க பிறந்த போது புயல் காத்தெல்லாம் வீசி இருந்திருக்கும்.
2: தெரிந்து கொள்வதற்கு
0: போகலாம் இந்த இடையப்பக்க முகவரி bornhere.app. இப்ப நீங்க தட்டுறீங்க bornhere.app-ல தட்டி உங்களுடைய விவரங்களை எனக்கு பார்த்து சொல்றீங்க.
3: Bornhere அந்த ஆப் வந்து எப்படி நாம தட்டச்சு செய்யறது?
0: APP
3: தான். சரி, bornhere.app-க்கு போறோம். நம்ம பிறந்த நாள் அன்றைக்கு என்னென்ன வரலாறு இருக்குன்னு அப்படியே தோண்டி பாக்குறோம்.
0: நித்யாவே ஒரு வரலாறு தான். நீங்களும் எப்படிப்பட்ட வரலாறு என்பதை தெரிஞ்சுக்கொள்ள இப்பவே சொல்லுங்க. லிங்க் வேணும்னா ஒலி வாட்ஸ்அப்புக்கு.
3: நான் லிங்க் அனுப்ப முடியாது, என்னுடைய வரலாற்றை வந்து புரட்டி பார்த்துட்டு இருக்கேன். விமலா கிட்ட கேளுங்க, கொடுப்பாங்க.
0: பாரு

0: பாட்டு திறன் போட்டி முடிஞ்சிட்டு அவரு இந்த பாடலை பாடி இருந்தாரு. அதுக்கு போயிட்டாருன்னு
1: தெரியல. ஒரு படத்துக்கு இசைமிச்சோ இருந்தாரு நித்யா. ஆனா அதன் பிறகு அவரு வந்து காணல நல்லா இருப்பாரு, நல்லபடியா செஞ்சிட்டு இருப்பாரு அப்படின்னு நம்புறோம். அண்மை காலமாக பலருடைய இப்ப நம்ம சற்று முன்பு நம்ம நேர்களுக்காக ஒரு இணையப்பக்க முகவரையும் கொடுத்திருந்தோம். மீண்டும் சொல்றேன், நிறைய பேர் கேட்கறதால bornhere.app. மீண்டும் சொல்றேன், bornhere.app. நீங்க இணையப்பக்கம் சென்று நீங்க பார்க்கலாம். சரியா? சரி, நீங்க வந்து கார்த்திக் சுப்பராஜுடைய திரைப்படமான பல படங்களை பார்த்திருந்திருப்பீங்க. இப்ப அண்மையில வெளிவந்த திரைப்படமான டோரா தி திரைப்படத்தை பார்த்துக்க அப்புறமா அடுத்து அவருடைய படைப்பு என்ன அப்படின்னு காத்திருந்திருப்பீங்க. அதுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. அது பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட பகிர்ந்து கொள்ளவும் இருக்கின்றோம்.
0: இப்ப வாங்க நேரத்தை சரி பார்த்து விடலாம். சிங்கப்பூர் மலேசியா பெர்த்ல இப்போது 7:36 ஆயிடுச்சுங்க.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
0: அவருக்கு வந்து பெரிய நன்றி.
1: இந்த பாடலை முழுசா கேட்கலாம். புதுநெல்ல புதினாத்து படத்துல இருந்து பாடல் காத்துட்டே இருக்கு. இப்ப தங்கமான அந்த பாடலை கேக்குறது முன்னால தங்க விலை நிலவரம்
0: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 163 வெள்ளி காசுங்க.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: ஆவி பறக்கும் டீக்களை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய

0: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
1: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழிதான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
1: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
2: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வள்ளி
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வள்ளி.
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/PC.
4: சுவையாக சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: எவ்வளவுதான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் பாண்டி வைக்கிற மீன் கழுவு மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்பு போறாக நீங்க இருந்தீங்கன்னா அதற்கு சில ரகசியங்களும் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் ரகசியம், மீனு கருக்கு தேவை மண் சட்டிங்க. நீங்க சமைச்சு இறக்கினதுக்கு அப்புறமும் மண் சட்டியில இருக்கக்கூடிய அந்த சூடு மசாலால நல்லா இறங்கி உங்க மீன் கறிய சுவையானதாக்கும். ரெண்டாவது ரகசியம், நீங்க மீன் கறிக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம். இப்பொழுதுமே சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க, அதுதான் சுவையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதுல பச்சை மாங்காவை சேர்த்துருங்க. மீன் குழம்போட அது கலக்கும் போது சுவை ஜம்முன்னு இருக்கும். நிறைவா மண் சட்டியில மீன் கறி ஆக்கின உடனே சாப்பிடாதீங்க. அந்த மீன் கறி 3-4 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க, ஜம்முன்னு இருக்குங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
6: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
2: ஒலி 968 சினிமா சினிமா
7: இயக்குனர் கார்த்திக் சுப்ரா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு.
8: சரி சொல்லுங்க, அடுத்து என்ன படத்தை இயக்க போறாரு?
7: எனக்கு பிடித்த அதிர்வாவும் உங்களுக்கு பிடித்த பிரபுதேவாவும் உபேந்திராவும் நடிக்க இருக்காங்க நித்யா. அந்த படத்தை வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் தான் இயக்க இருக்காரு. கிராமப்புற கதையை வந்து மையமா வச்சு எழுதப்பட்ட ஒரு நாவல் அடிப்படையா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க.
8: அருமை.
7: கார்த்திக் சுப்ராஜ் வந்து இந்த படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பை முடிச்சிட்டாராம்.
8: எது
7: முடிச்சிட்டாரு நித்யா? ஆக விரைவில் இருந்து இந்த திரைப்படத்தை நாம ஓடிடி தளங்களை எதிர்பார்க்கலாம்.
8: அப்ப திரையரங்குல வராதா?
7: வந்தா நல்லா இருக்கும், ஆனா ஓடிடி தளத்துல கண்டிப்பா வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.

0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி. மிஸ்டர் ரோமியோ படத்தில் இருந்து சுவனலிதா உனிமேன கொண்டு வந்து பாடல ரஹ்மான் இந்த சுயல் கேட்டு மகிழ்ந்தோம்.
1: இப்போது வானிலை தெரிஞ்சுக்கலாம். தெளிவாக இருக்கு வானம், ஆனா வெப்பமாக இருக்கும் அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
0: சிங்கப்பூர்ல பேசா எடும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 7:51 நிலவரப்படி, வடக்கு பகுதியில 104, மேற்கு பகுதியில 72, அதுவே மத்திய பகுதியில 109,
1: தெற்கு பகுதியில 83, கிழக்கு பகுதியில 101 பதிவாகி இருக்கிறதுங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றே செல்லுங்கள் wondershop.sg.
4: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. October 16-25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நான்கு மணில இருந்து என்னப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க? எவ்வளவு விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணீங்க தெரியுமா?
2: ஆமா, ரொம்ப புதுமையான ஒரு நகைப்பூச்சை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கதையோட ஆரம்பிச்சிருந்தோம். நான்கு மாணவர்கள் நாம குடிக்கும் பானங்கள்ல போதை சம்பந்தமான விஷயங்கள் கலக்காம இருக்கிறதுக்கு, அப்படியே கலந்தாலும் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு சிறப்பான நகைப்பூச்சை கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: அதனை தொடர்ந்து
2: பல நாடுகள்ல தேசிய பி நைஸ் டே அப்படிங்கிற இந்த கியூட்டான ஒரு தினத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆக நம்ம நேர்களிடம் என்ன கேட்டிருந்தேன்னா, பி நைஸ் அப்படின்னு சொல்லும் போது சில பேர் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க, ஆனா அது வரம்பு மீறி நமக்கு இடையூறா இருக்கு போது நமக்கு ஒரு அசௌகரியமா இருக்கும் இல்லையா? அதை பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டாங்க.
1: ஆறு மணிக்கு மேல ஒன்னு ரெண்டு மூணு அங்கத்துல இன்றைக்கு பீனட் பட்டராக நான் மாறி இருந்தேன். வரலாற்று கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்.
2: தகவல் தொழில்நுட்ப செய்தியில இன்றைக்கு
1: நீங்க எந்த நாள்ல பிறந்தீங்களோ அந்த நாளை வச்சு என்னெல்லாம் நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற bornhere.app அப்படின்ற இணையதளத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம கார்த்திக் சுப்பராஜோட அடுத்த திரைப்படத்தை பற்றிய விவரங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டோம்.
2: இந்த தகவலோட நாமளும் விடைபெற்ற நேரம் வந்தாச்சுங்க.
1: பசிக்குதுவா?
2: ஆமா, அங்க கிளம்புவோம்.
1: விடைபெற்றுக் கொள்கிறோம்.
2: வைபு விமலா,
1: இது டீ கடை
3: சானந்தன கும்மி கொட்டி.

0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். இரவு மணி 8, மீரியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சரளா தேவி கோபால். சிங்கப்பூரின் மின்னிலக்க பொருளாதாரம் சென்ற ஆண்டு 144.1 பில்லியன் வெள்ளிக்கு வளர்ச்சியடைந்துள்ளது. இன்னும் கூடுதலானோர் AI செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதால் பொருளாதாரம் வேகமாக வளர்கிறது. கடந்த ஆண்டு சுமார் 1/4 நிறுவனம் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியது. 2024 சுமார் 1/7 நிறுவனமே செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தியது. சிங்கப்பூரின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு மின்னிலக்க பொருளாதாரம் 19.3% பங்களித்துள்ளது. மனிதவள அமைச்சு, கட்டுமானம், போக்குவரத்து, சேமிப்பகம் ஆகிய துறைகளில் உள்ள நிறுவனங்கள் தாமாகவே முன்வந்து பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்யும்படி கேட்டுக் கொண்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 18 வரை அவை அதை செய்யலாம். கடந்த மாதம் வேலையிட விபத்துகளில் 7 மாண்டதால் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரீட் குழாய்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது, வாகனங்கள் தவறுதலாக உருண்டு செல்வதை தடுப்பது உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அடுத்த மாதம் 4 மனிதவள அமைச்சு பாதுகாப்பு நடைமுறைகளை மேலும் கடுமையாக்கவிருக்கிறது. முதன்முறை குற்றம் புரிவோருக்கான அபராதத்தை 1000 வெள்ளிக்கு உயர்த்துவது, 5 பதிலாக 8 வேலையை நிறுத்தி வைக்க உத்தரவிடுவது, மிக மோசமான விபத்துகள் நேர்ந்தால் வேலைக்கு புதிதாக ஆள்களை சேர்க்க 3 அனுமதி மறுப்பது உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். SG செக்யூர் தேசிய இயக்கம் பாலர் பள்ளி பிள்ளைகளுக்கான கதை புத்தகம் தயாரித்துள்ளது. பயங்கரவாத அச்சுறுத்தல்களை கண்டறிவது, இக்கட்டான சூழலில் எப்படி நடந்து கொள்வது என்பதை ரன், ஹைட் அண்ட் டெல் புத்தகம் பிள்ளைகளுக்கு விளக்கமாக எடுத்துச் சொல்லும். அன்றாட வாழ்வில் சந்திக்கும் மனிதர்கள், சூழ்நிலைகள் உள்ளிட்டவற்றை வைத்து பிள்ளைகள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் கதை எழுதப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் முதல் தீவு முழுவதும் உள்ள 1800 மேற்பட்ட பாலர் பள்ளிகளில் உள்ள பிள்ளைகளுக்கு அந்த புத்தகம் அறிமுகப்படுத்தப்படும். எரிசக்தி வர்த்தக தொழில் துணையமைச்சர் கன்சியா ஹுவாங் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த சிங்கப்பூர் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். முதன்முறையாக நடைபெறும் சிங்கப்பூர் இந்தியா வளர்ச்சி கருத்தரங்கில் அவர் பேசினார். நிறுவனங்கள் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்தின் முக்கியத்துவம், பலம் ஆகியவற்றை அறிந்து செயல்பட வேண்டும் என்றார் அவர். சத்தீஸ்கர், ஹரியானா ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்களும் கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். சிங்கப்பூர் நிறுவனங்கள் ஏற்கனவே நடப்பில் இருக்கும் இருதரப்பு கட்டமைப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் திருவாட்டிகான் கூறினார். இருதரப்புக்கும் நன்மை அளிக்கும் வகையில் வர்த்தக உறவு அமைந்திருக்க வேண்டும். சிங்கப்பூர் நிறுவனங்கள் இந்தியாவில் கால்பதிப்பதோடு அங்குள்ள நிறுவனங்களுக்கு சிங்கப்பூரில் வாய்ப்புகளை உருவாக்குவதும் முக்கியம் என்றார் அமைச்சர் கான். நாடாளுமன்றம் நாளை கூடுகிறது. அதிகரிக்கும் ஆள்குறைப்பு நடவடிக்கைகள், வடக்கு தெற்கு பசுமை பாதையின் 1 தாமதம், தொடக்கப்பள்ளி 1 பதிவு நடைமுறைகளில் மாற்றம் முதலியன குறித்து கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு சொல்வதற்கு முன் தகவல் தெரிந்து கொள்ளும் அதிகாரிகள் அதை சுயலாபத்துக்கு பயன்படுத்துவதை எப்படி தடுப்பது என்பது குறித்தும் உறுப்பினர்கள் பல கேள்விகளை கேட்டுள்ளனர். MRT ரயில் நிலைய திட்டமிடுதலில் அங்கம் வகித்த அதிகாரிகள் சிலர் புதிய நிலையங்கள் அமையவுள்ள இடங்களுக்கு அருகே சொத்துக்களை வாங்கியது அரசாங்கத்தின் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. நிலையங்கள் குறித்த விவரம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுவதற்கு முன்பே அவர்கள் சொத்துக்களை வாங்கியிருந்தனர். சிங்கப்பூரின் உணவு மானத்துறையின் விற்பனை ஆண்டு அடிப்படையில் ஆகஸ்டில் 1.6% குறைந்திருக்கிறது. தொடர்ந்து 3rd மாதமாக விற்பனை சரிந்திருக்கிறது. அதிகரிக்கும் செலவை சமாளிக்க முடியாமல் பல உணவகங்கள் சேவையை நிறுத்திக் கொண்டன. குறிப்பாக கேஃபேஸ் எனும் சிற்றுண்டி கடைகளில் விற்பனை ஆக அதிக அளவில் 5.3% வீழ்ச்சி. ஆனால் விரைவு உணவகங்களில் நல்ல வளர்ச்சி பதிவானது. 7.8% வளர்ச்சி பதிவானது. அதேபோல் உணவு விநியோக சேவை நிறுவனங்களிலும் நல்ல வளர்ச்சி பதிவானது. சிங்கப்பூரின் சில பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் தொடர்ந்து உள்ளது. மாலை 7 மணி நேர நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் காற்று தரக்குறியீடு 124 இருக்கிறது. மேற்கில் 121, கிழக்கில் 104, தெற்கில் 97, வடக்கில் 97. மலேசிய கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிதேக் ஜோஹூரில் பள்ளி மாணவி மாண்டதன் தொடர்பில் இணையத்தில் பரவும் தகவல்களை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஐரீன் சோஃபியா முகமது கைருல் ஃபைஜால் எனும் 16 வயது மாணவி சென்ற சனிக்கிழமை யாங்பிங்கில் உள்ள பள்ளி மண்டபத்தில் மாண்டு கிடக்க காணப்பட்டார். அவரது மரணம் தொடர்பில் 16 வயதுடைய 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கும் மாணவியின் மரணத்துக்கும் தொடர்பிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சுராவ் எனும் தொழுகை கூடத்திலிருந்து மாணவி பள்ளி மண்டபத்துக்கு இழுத்துச் செல்லப்பட்டதால் தொழுகை கூடத்தின் கண்ணாடி உடைந்ததாக மலேசியாவின் நியூ ஸ்ட்ரீட்ஸ் டைம் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. அதை கல்வி அமைச்சர் மறுத்தார். கல்வி அமைச்சர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பும் வழங்கும் என்ற அவர் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றார். மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு 3 விஞ்ஞானிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மனிதர்களின் நரம்பில் உள்ள உயிரணுக்கள் எப்படி உணர்வுகளை வடிவமைக்கின்றன என்பதை ஆய்வின் மூலம் அவர்கள் கண்டறிந்துள்ளனர். கார்ல் டெசரோத், பீட்டர் ஹிக்மன், ஜார்ஜ் நைஜல் ஆகிய மூவரும் கூட்டாக நோபல் பரிசை பெறுவர். மனிதர்களின் மூளை செயல்படும் விதத்தை இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்ள அவர்களின் ஆய்வு வழியமைத்திருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே. சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
4: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
3: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வெக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
5: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க, 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
6: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as MediaCorp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் உ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
4: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
5: You're listening to Hindi numbers on 96.8.

0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
1: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
0: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
1: மில்கி மிஸ்ட் தயிர்
0: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
2: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
3: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
2: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றி சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as Mediacorp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.
2: Media Kabuli 96.8 இல் ஹிந்தி பாடல்கள்.
3: You're listening to

0: வணக்கம். 9:00 மீரிகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சரளா தேவி கோபால். சிங்கப்பூரின் மின்னிலக்க பொருளாதாரம் சென்ற ஆண்டு 144.1 பில்லியன் வெள்ளிக்கு வளர்ச்சியடைந்துள்ளது. இன்னும் கூடுதலானோர் AI செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதால் பொருளாதாரம் வேகமாக வளர்கிறது. கடந்த ஆண்டு சுமார் 1/4 நிறுவனம் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியது. 2024 சுமார் 1/7 நிறுவனமே செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தியது. சிங்கப்பூரின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு மின்னிலக்க பொருளாதாரம் 19.3% பங்களித்துள்ளது. மனிதவள அமைச்சு, கட்டுமானம், போக்குவரத்து, சேமிப்பகம் ஆகிய துறைகளில் உள்ள நிறுவனங்கள் தாமாகவே முன்வந்து பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்யும்படி கேட்டுக் கொண்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 18 வரை அவை அதை செய்யலாம். கடந்த மாதம் வேலையிட விபத்துகளில் 7 மாண்டதால் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரீட் குழாய்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது, வாகனங்கள் தவறுதலாக உருண்டு செல்வதை தடுப்பது உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அடுத்த மாதம் 4 மனிதவள அமைச்சு பாதுகாப்பு நடைமுறைகளை மேலும் கடுமையாக்கவிருக்கிறது. முதன்முறை குற்றம் புரிவோருக்கான அபராதத் தொகை 1000 வெள்ளிக்கு உயர்த்துவது, 5 பதிலாக 8 வேலையை நிறுத்தி வைக்க உத்தரவிடுவது, மிக மோசமான விபத்துகள் நேர்ந்தால் வேலைக்கு புதிதாக ஆட்களை சேர்க்க 3 அனுமதி மறுப்பது உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். SG செக்யூர் தேசிய இயக்கம் பாலர் பள்ளி பிள்ளைகளுக்கான கதை புத்தகம் தயாரித்துள்ளது. பயங்கரவாத அச்சுறுத்தல்களை கண்டறிவது, இக்கட்டான சூழலில் எப்படி நடந்து கொள்வது என்பதை ரன், ஹைட் அண்ட் டெல் புத்தகம் பிள்ளைகளுக்கு விளக்கமாக எடுத்துச் சொல்லும். அன்றாட வாழ்வில் சந்திக்கும் மனிதர்கள், சூழ்நிலைகள் உள்ளிட்டவற்றை வைத்து பிள்ளைகள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் கதை எழுதப்பட்டுள்ளது. எரிசக்தி வர்த்தக தொழில் துணையமைச்சர் கான்சியா ஹுவாங் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த சிங்கப்பூர் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். முதன்முறையாக நடைபெறும் சிங்கப்பூர் இந்தியா வளர்ச்சி கருத்தரங்கில் அவர் பேசினார். நிறுவனங்கள் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்தின் முக்கியத்துவம், பலம் ஆகியவற்றை அறிந்து செயல்பட வேண்டும் என்றார் அவர். சத்தீஸ்கர், ஹரியானா ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்களும் கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். சிங்கப்பூர் நிறுவனங்கள் ஏற்கனவே நடப்பில் இருக்கும் இருதரப்பு கட்டமைப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருவாட்டிகான் கூறினார். இருதரப்புக்கும் நன்மை அளிக்கும் வகையில் வர்த்தக உறவு அமைந்திருக்க வேண்டும். சிங்கப்பூர் நிறுவனங்கள் இந்தியாவில் கால் பதிப்பதோடு அங்குள்ள நிறுவனங்களுக்கு சிங்கப்பூரில் வாய்ப்புகளை உருவாக்குவதும் முக்கியம் என்றார் அமைச்சர் கான். நாடாளுமன்றம் நாளை கூடுகிறது. அதிகரிக்கும் ஆள்குறைப்பு நடவடிக்கைகள், வடக்கு தெற்கு பசுமைப்பாதையின் 1 தாமதம், தொடக்கப்பள்ளி 1 பதிவு நடைமுறைகளில் மாற்றம் முதலியன குறித்து கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு சொல்வதற்கு முன் தகவல் தெரிந்து கொள்ளும் அதிகாரிகள் அதை சுயலாபத்துக்கு பயன்படுத்துவதை எப்படி தடுப்பது என்பது குறித்தும் உறுப்பினர்கள் பல கேள்விகளை கேட்டுள்ளனர். MRT ரயில் நிலைய திட்டமிடுதலில் அங்கம் வகித்த அதிகாரிகள் சிலர் புதிய நிலையங்கள் அமையவுள்ள இடங்களுக்கு அருகே சொத்துக்களை வாங்கியது அரசாங்கத்தின் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. நிலையங்கள் குறித்த விவரம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுவதற்கு முன்பே அவர்கள் சொத்துக்களை வாங்கியிருந்தனர். சிங்கப்பூரின் உணவுமான துறையின் விற்பனை ஆண்டு அடிப்படையில் ஆகஸ்டில் 1.6% குறைந்திருக்கிறது. தொடர்ந்து 3 மாதமாக விற்பனை சரிந்திருக்கிறது. அதிகரிக்கும் செலவை சமாளிக்க முடியாமல் பல உணவகங்கள் சேவையை நிறுத்திக் கொண்டன. குறிப்பாக கேஃபேஸ் எனும் சிற்றுண்டி கடைகளில் விற்பனை ஆக அதிக அளவில் 5.3% வீழ்ச்சி. ஆனால் விரைவு உணவகங்களில் நல்ல வளர்ச்சி பதிவானது. 7.8% வளர்ச்சி பதிவானது. அதேபோல் உணவு விநியோக சேவை நிறுவனங்களிலும் நல்ல வளர்ச்சி பதிவானது. சிங்கப்பூரின் சில பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. இரவு 8 நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 126 இருந்தது. மேற்கில் 123, கிழக்கில் 107, தெற்கில் 98, வடக்கில் 100. மலேசிய கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிதேக் ஜோஹூரில் பள்ளி மாணவி மாண்டதன் தொடர்பில் இணையத்தில் பரவும் தகவல்களை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ஐரின் சோஃபியா முகமது கைருல் ஃபைஜால் எனும் 16 வயது மாணவி சென்ற சனிக்கிழமை யாங்பெங்கில் உள்ள பள்ளி மண்டபத்தில் மாண்டு கிடக்க காணப்பட்டார். அவரது மரணம் தொடர்பில் 16 வயதுடைய 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கும் மாணவியின் மரணத்துக்கும் தொடர்பிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சுராவ் எனும் தொழுகை கூடத்திலிருந்து மாணவி பள்ளி மண்டபத்துக்கு இழுத்துச் செல்லப்பட்டதால் தொழுகை கூடத்தின் கண்ணாடி உடைந்ததாக மலேசியாவின் நியூ ஸ்ட்ரீட்ஸ் டைம்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. அதை கல்வி அமைச்சர் மறுத்தார். கல்வி அமைச்சு விசாரணைக்குழுக்கு முழு ஒத்துழைப்பும் வழங்கும் என்ற அவர் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றார். மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு 3 விஞ்ஞானிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மனிதர்களின் நரம்பில் உள்ள உயிரணுக்கள் எப்படி உணர்வுகளை வடிவமைக்கின்றன என்பதை ஆய்வின் மூலம் அவர்கள் கண்டறிந்துள்ளனர். கார்ல் டஸ்ரோத், பீட்டர் ஹிச்மன், ஜார்ஜ் நேகல் ஆகிய மூவரும் கூட்டாக நோபல் பரிசை பெறுவர். மனிதர்களின் மூளை செயல்படும் விதத்தை இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்ள அவர்களின் ஆய்வு வழியமைத்திருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: திடீர்னு கத்தாரில் மிசைல் அட்டாக் பண்ணாங்க. சிங்கப்பூருக்கு நாங்கள் திரும்ப போவோமான்னு தெரியாமல் இருந்துச்சு.
2: ஹாலிடே போனவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து அவங்களே ரிப்பேட் பண்ணியிருக்கோம்.
3: எதிர்பார்த்து காத்திருந்த சுற்றுலா பயணம் எதிர்பாராத விதத்தில் மாறினார்.
4: மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணுமா?
5: எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலனா இன்சூரன்ஸ் வேலை செய்யாது.
3: வசந்தத்தில் வரும் புதன் 9:30 மணிக்கு எதிர்

0: இரவினில் ஆட்டம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய நவீன் குணசேகரன். மீண்டும் உங்களுக்காக இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை படைக்க வந்துட்டேன். என்ன தனி குரலா இருக்கு, ரஃபியோட குரலி காணும் அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, அவர் வந்து விடுப்புக்கு போயிருக்காரு. இந்த வாரம் முழுவதுமே விடுப்புல இருப்பாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க கடந்த வார இறுதியில, பலரும் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, ஓ ரஃபியை நான் தொலைக்காட்சி செய்தியில பார்த்தேன், அப்படின்னா அவர் வந்து செய்தியை சேர்ந்துட்டாரா, ஒலி பக்கம் வரவே மாட்டாரா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒலி பக்கமா எப்படிங்க வரமாட்டாரு, ஒலியில தான் இருக்காரு. செய்தியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பகுதி நேரமா தான் சேர்ந்திருக்காரு. எப்பெல்லாம் அவர் வந்து தொலைக்காட்சியில செய்திகளை படிக்கணுமோ அப்பப்போ அவர் போவாரு. ஆனா ஒலியை பொறுத்த வரைக்கும், இரவினர் ஆட்டம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே தான் இருக்காரு, எப்பவும் இங்கே தான் இருப்பாரு. சரியா, அதை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். திங்கட்கிழமையெல்லாம் நம்ம இணைஞ்சிருக்கோம். இந்த வார இறுதியை நம்ம கடந்து நம்ம வந்திருக்கோம். இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் வார இறுதி, அக்டோபர் மாதத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கறதே இப்பதான் எனக்கு கொஞ்சம் லேசா புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த வருஷம் எங்கதான் போகுது, நேரம் எங்கதான் போகுதுன்னு எனக்கு தெரியல. குறிப்பாக இந்த வார இறுதிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எப்போதுமே வார இறுதி வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஆஹா, வந்துட்டு ரெண்டு நாள் நமக்கு இருக்கு, சந்தோஷமா நம்ம கொண்டாடலாம், இது செய்யலாம் அது செய்யலாம் அப்படின்னு நான் திட்டமிடுவேன். அது படிதான் நடக்கும். ஆனா என்னன்னா, அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளார ஆஹா வார இறுதி போயிட்டேன், இப்ப திங்கட்கிழமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் எப்போதுமே இருக்கும். ஓய்வு எடுத்தாலுமே நேரம் ரொம்ப சீக்கிரமா போற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வார நாள் இருக்குல்ல, நேரம் நகரவே நகராது ஒரு சிலருக்கு. ஆனா இரவு ஆட்டம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுடைய நேரம் வந்து நல்லபடியா நீங்க செலவழிக்கலாம். நேரம் போறதே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது என்னுடைய வாக்குறுதி. ஏன்னா நல்ல நல்ல பாடல்களை நம்ம எடுத்து வச்சிருக்கோம், நான் எடுத்து வச்சிருக்கேன், நல்ல நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் வழங்குவேன். அதனால நீங்க இதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய நேரம் எங்க போகுதுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய நேரத்தை நீங்க நல்லபடியா நீங்க செலவழிக்கலாம். சரி வாங்க நேயர்களே, நிகழ்ச்சியை தாமதிக்காம நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக இன்றைய காற்று தூய்மை குறியீடு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். 9 மணி நிலவரம் படி வடக்கு பகுதியில 112, கிழக்கு பகுதியில 115, தெற்கு பகுதியில 86, மேற்கு பகுதியில 85, சிங்கப்பூரின் மத்திய பகுதியில் ரொம்ப கூடி போயிருக்கு 143. அதனால கொஞ்சம் பார்த்துக்கங்க, கவனமாக இருந்துக்கங்க. இந்த ஹேஸ், இந்த புகை மூட்டம் அப்படிங்கிறது லேஸ்ல எடுத்துக்காதீங்க. ஏன்னா எப்போ அது நம்ம வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஒரு நாள் அது ஏறுது, இன்னொரு நாள் அது இறங்குது. இருந்தாலுமே நம்ம எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கணும். நம்மளுடைய உடல் நலத்தை நம்ம எப்போதுமே கண்காணித்தே இருக்கணும். ஒரு சில பாடல்களை கேட்டுட்டு வாங்க. உங்களுக்காக ஒரு தலைப்பை நான் எடுத்து வச்சிருக்கேன், அது என்ன அப்படிங்கிறத பிறகு சொல்றேன். இது உங்கள் இரவனில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
1: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
2: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
1: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
2: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
3: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
4: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே லெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
5: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
4: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ லெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
5: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
4: தொடர்புக்கு
5: 8859 8989.
4: லெட்லி
5: வந்தாச்சு,
4: டென்ஷன் போயாச்சு.
6: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்தே?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள், வேரியபிள்

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர்.

0: என்ன சொல்ல போகிறாய் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் நம்ம கேட்டோம். கியூட்டு பொண்ணு அனிருத் பாடிய பாடல் அது. அதற்கு முன்பாக ஒரு சுயசை பாடல் நம்ம கேட்டோம். ஹீரோயிட் கிருஷ்ணாவும் சுப்லாஷினியும் சேர்ந்து பாடியிருந்த பாடல் அது. சரி, இன்றைக்கு ஒரு தலைப்பை தொட்டும் நம்ம பேச போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த தலைப்பு என்னன்னா சோம்பலை பற்றி. ஏமா எப்போதுமே இந்த ஒரு ஃப்ரேஸை, இந்த ஒரு சில சொற்களை பயன்படுத்துறது உண்டு. அது என்னன்னா, நீ சரியான வாழைப்பழ சோம்பேறியா இருக்க அப்படின்னு என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க, என் அண்ணன்களை பார்த்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது என்ன வாழைப்பழ சோம்பேறி அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்டப்ப, ஒருத்தருக்கு வந்து வாழைப்பழம் சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் அந்த தோலை உரிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சோம்பேறி, அதுக்கு பேர் தான் வாழைப்பழ சோம்பேறின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சோம்பேறியா அப்படின்னு நான் நினச்சி பார்த்துருக்கேன். அதாவது இன்றைக்கு தலைப்பு என்னன்னா, நம்ம வந்து ஒரு சில கட்டங்களில் நம்ம கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கலாம் ஒரு சில செயல்களை செய்கிறதுக்கு. அதில் என்னென்னா, அந்த செயலை செய்கிறதுக்கு அவ்வளவு சிரமம் கூட நம்ம பட வேணாம், அப்பயும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சோம்பேறியாக இருப்போம். நான் உதாரணமாக சொல்கிறேன்னே, ஒரு மின் விசிறி நம்ம பக்கத்திலே இருக்கும். பக்கத்தில்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் எழுந்திரிச்சு அதை நீங்கள் தட்டினாலே அந்த மின் விசிறி வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கு நம்ம சோம்பேறிப்பட்டு ஒரு சிலர் அந்த வெயிலே காயுவாங்க. வேர்த்தாலும் பரவாயில்ல, நான் அதை ஆன் பண்ண போகிறது கிடையாது, யாராச்சும் வந்து ஆன் பண்ணாலே ஒழிய நான் வந்து அப்படி இருக்க போகிறேன், எனக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு நான் ஒரு சிலர் பார்த்துருக்கேன். அப்படி இருக்காங்க ஒரு சிலர். ஏன், நானே ஒரு விதத்தில் நான் செஞ்சுருக்கேன், அவ்வளவு சோம்பேறியாக இருப்பேன், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே உட்காந்துருப்பேன். இந்த அளவுக்கு சோம்பேறியா அப்படின்னு கண்டிப்பாக நான் நினச்சது உண்டு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு செயல் கிடையாது, நீங்கள் சாதாரணமாக செய்ய ஒரு செயல் தான். இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் சோம்பேறிப்படுவோம். சோம்பேறி சோம்பல் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் எப்பயாவது நம்ம கண்டிப்பாக அதை உணர்ந்திருப்போம், அல்லது நம்ம மற்றவங்க கிட்ட கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம். என்னென்ன குட்டி குட்டி செயல்களுக்கெல்லாம் நாம் சோம்பேறியாக இருக்கோம், சோம்பேறித்தனத்தை நம்ம காட்டியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கு. உங்களுடைய அனுபவங்களை என் கூட பகிருங்க. நீங்கள் பார்த்தது, நீங்கள் கவனித்தது என் கூட பகிருங்க. 9678 8968 வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவாக அனுப்புங்க. இது உங்கள் ஒலி 9 6 8 கேட்டாலே பரவசம்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம். குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாட்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைய செல்லுங்கள் wantashop.sg.
2: 20 ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300 மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.

0: இரவினால் ஆட்டம் நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கோம் நேயர்களே. இன்றைக்கு சோம்பலை பத்தி தான் நம்ம பேச போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு சில குட்டி குட்டி செயல்களை செய்யறதுக்கு நம்ம அவ்வளவு சோம்பேறி படுவோம். அந்த வேலைன்னு வந்துட்டா நம்ம கண்டிப்பா செய்வோம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்களை செய்ய சொன்னா, யாராச்சும் நம்மளை செய்ய சொன்னா, நமக்கு ஒரு மாதிரியா ஒரு எரிச்சல் வரும். அதே சமயத்துல இல்லை ரொம்ப சோம்பேறியா இருக்கு அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அது என்னென்ன செயல்கள், எந்த தருணத்துல இந்த சோம்பல் அப்படிங்கிறத நீங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். கண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குப்பையை வீசுறதுக்கு அவங்க கொஞ்சம் சோம்பேறி படுவாங்க, இந்த ஒரு செயலுக்கு தான் அவங்க கொஞ்சம் அதிகமாக சோம்பேறி படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போதுமே நம்ம வீட்டில் நம்ம குப்பையை சேர்த்து சேர்த்து வச்சிருப்போம். அந்த குப்பையை நாலு முடிவில் நம்ம வீசணும். குறிப்பாக நீங்கள் இப்போ ஹெச்டிபி அடுக்குமாடி கட்டிடத்தில் நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும் உங்களுடைய குப்பையை போய் போடுறதுக்கு. அதை செய்கிறதுக்கு அவங்க ரொம்ப சோம்பேறிப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் தானே அவங்களுக்கும் தெரியலையா, ஏன்னா அவ்வளோ தூரம் கிடையாது. என்னுடைய வீட்டு வாசல்லேருந்து அந்த குப்பை போடுற இடம் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து போயிட்டு வந்துடலாம். இருந்தாலுமே அதை தூக்கிட்டு போகணும், மறுபடியும் அந்த குப்பையை போகணும் அப்படின்னு நினைச்சாலே எனக்கு எரிச்சலாக இருக்கும். அதனால் குப்பை போடுறதுக்கு நான் ரொம்ப சோம்பேறித்தனப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்மணி. இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி, ஓர் அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி, ஓர் யூரோ 1.44 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.71 வெள்ளி, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் 1.33 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 ரிங்கிட் 19 சென்ட்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

சின்ன சின்ன விஷயங்களுக்கு, குட்டி குட்டி செயல்களுக்கு செஞ்சு முடிச்சலாம். அதை செய்யறதுக்கு 10 வினாடிகள் கூட எடுக்காது. ஆனால் இப்படிப்பட்ட செயல்களுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப அதிக அளவில் நம்ம கொஞ்சம் சோம்பேறியாக இருப்போம். அது என்னென்ன செயல்கள் அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். தாஸ் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஓட்டுநர் உரிமம் இருக்குது, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு வாகனமும் இருக்குது. ஆனால் அதை ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். எப்போல்லாம் அதை ஓட்டணும் அப்படின்னு நினச்சாலே எனக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும். வாகனம் இருந்தாலும் கூட ஒரு சில நாட்களில் நான் கொஞ்சம் கிராப் எடுத்து நான் வேலைக்கு போயிடுவேன், கிராப் எடுத்து நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவேன், டாக்ஸி எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாகனம் இருந்தாலும் கூட முடிந்த அளவுக்கு என் மகனை தான் நான் ஓட்ட சொல்லுவேன். நான் எங்கெல்லாம் போகணுமோ அவரை தான் ஓட்ட சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்னா அப்போ தான் நானே ஓட்டுவேன், இல்லாட்டி முடிந்த அளவுக்கு அதை நான் தவிர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம தாஸ். அடுத்து நேர் பிருந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு சமைக்க ரொம்ப சோம்பேறியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பலருக்கும் நடக்கிற ஒன்று தான். சமையல் வந்து நல்லா பண்ணுவாங்க, நீங்கள் வந்து சமைச்சு தான் சாப்பிடணும், அப்புறம் தான் நீங்கள் உயிர் வாழ முடியும். ஆனால் இந்த சமையல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப களைப்பாக இருக்கும், எனக்கு வேணாம், முடிந்த அளவுக்கு நான் வெளியே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேரும் இருக்காங்க. பிருந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமைக்கிறது கூட பரவாயில்லைங்க, நான் சமைச்சிருவேன், ஆனால் சமைத்த பிறகு எல்லாத்தையுமே கழுவணும்ல, அந்த பாத்திரம் அந்த தட்டு எல்லாத்தையுமே நம்ம கழுவணும். அதை செய்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். முடிந்த அளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாருமே சாப்பிட்ட தட்டை நீங்கள் வந்து கழுவணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது என்னுடைய வீட்டில். அதை எல்லாருமே பின்பற்றுறாங்க. இருந்தாலுமே அந்த தட்டு பாத்திரம் எல்லாமே ஒரு சில வேளைகளை நானும் கழுவ வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி தருணங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பாகும், எரிச்சலாக இருக்கும். இந்த மாதிரியான குறிப்பிட்ட தருணத்தில் தான் எனக்கு வந்து இந்த சோம்பல் அப்படிங்கிறது அதிக அளவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
3: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
2: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
3: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
4: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க, 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்.
5: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
6: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயனளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
5: பலன் கிடைச்சா
6: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி, செட், க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. போங்க mirekap.sg/ready-set-grow.
7: பணம் செய்யும்
8: பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
9: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃபிளாயர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
10: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
11: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
10: என்ன

எந்தெந்த தருணங்களை எந்தெந்த நடவடிக்கைகளை நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு வந்து சோம்பல் அதிகமா வரும், நீங்க வந்து ரொம்ப களைப்பா இருப்பீங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். மாறன் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன பதிலுக்கும் அவர் அனுப்பிய விதத்திற்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். அது என்ன பதில்னா, அவருக்கு தட்டச்சு செய்யறது பிடிக்காது. அதாவது நீங்க போன்ல ஒரு மெசேஜ் நீங்க அனுப்பணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க டைப் பண்ணுங்க, அதெல்லாம் அவர் தவிர்ப்பாரு. ஏன்னா அதை நினைக்கும் போதே அவருக்கும் கொஞ்சம் சோம்பலா இருக்கும். மாறா என்ன செய்வார்னா, நேரடியாக அழைத்து நான் பேசிடுவேன், ஒரு தகவல் நான் சொல்லுவேன்னா நேரடியாக நான் அழைச்சு பேசிடுவேன், இல்லாட்டி நான் வந்து குரல் பதிவு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குரல் பதிவை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர, இங்கே அவர் வந்து என்கிட்ட இந்த தகவலை சொல்லும்போது அவர் தட்டச்சு செய்து தான் எனக்கு அனுப்பியிருக்காரு. ஏன் மாறன், ஏன் நீங்கள் வந்து நேரடியாகவே நீங்கள் வந்து அழைச்சு பேசியிருக்கலாமே. சரி, ரொம்ப வெக்கப்படுறாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே அவர் மாதிரி பலரும் நான் பார்த்துருக்கேன். ஒரு சரி ஒரு மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை வேணாம், நான் வந்து நேரடியாக ஃபோன்லேயே நான் அதாவது குரல் பதிவாகவே நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நிமிட ஒரு சொற்பொழிவை அவங்க நடத்துவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு என்ன சொல்ல வரீங்களோ கொஞ்சம் நச்சுன்னு சொல்லுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப சோம்பேறியாக இருந்துச்சுன்னா, அந்த தட்டச்சு செய்து அனுப்புறதுக்கு சோம்பேறியாக இருந்துச்சுன்னா, நீங்கள் சொல்ல வர விஷயத்த நல்லா நச்சுன்னு சொல்லுங்கள்.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
2: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
3: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
2: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
5: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
6: 10 மணியை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்குமே உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம். நீங்க என்ன பாட்டு கேட்குறீங்களோ அதை நான் ஒளிபரப்பாக காத்துக்கிட்டே இருக்கேன். பலரும் ஏற்கனவே உங்களுடைய குரல் பதிவை குறிஞ்செய்திகளை நீங்கள் எனக்கு அனுப்பிட்டீங்க. எனக்கு இன்றைக்கு இந்த பாடல் வேணும், 9 மணிக்கே நீங்கள் அனுப்ப ஆரம்பிச்சிட்டிங்க. முதல் உரிமை யாருக்கு வழங்கப்படும்னா, புதிய நேயர்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் உரிமை, அது ஒன்று. இன்னொன்று வந்து, போன வாரம் நீங்கள் கேட்டு இல்லை முடியாது அடுத்த வாரம் கேளுங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கும் முதல் உரிமை. ஆனால் நீங்கள் அன்றாடமே பாடல்களை கேட்டு எனக்கும் இன்றைக்கு ஒரு பாடல் வேணும் அப்படின்னு மறுபடியும் வந்திருந்தீங்கன்னா, ஒருவேளை நேரம் கிடைக்கும் போது உங்களுடைய பாடலை நான் ஒளிபரப்பேன். சரியா? இது வந்து பேதானே, அதனால நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களுடைய பாடல்களை அனுப்பிக்கிட்டே இருங்க. எந்த பாடல் எந்தெந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லுவேன். அதனால தொடர்ந்து இணையங்கள். இது உங்கள் ஒலி 9:68 கேட்டாலே பரவசம்.

0: பத்து மணி ஆனாலே நம்ம நேர்கள் தானு நம்ம பக்கம் வந்துருவாங்க.
1: நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
2: தொலைபேசி மூலமா அழைங்க
3: 9 6 7 8 9 6 8 உங்க விருப்ப பாடல்கள் இரவு 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம். இது உங்களுடைய இரவு நிலாட்டம் பாடல்களை கேளுங்கள் மறைந்துவிடும் சோகங்கள். 10 மணி நம்ம கடந்துட்டோம். அதனால உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம் இப்போதிலிருந்து துவக்கம். சற்று முன்பாக உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் யார் யாருக்கெல்லாம் நான் வந்து முதல் உரிமையை கொடுப்பேன் அப்படின்னு. நீங்க வந்து போன வாரம் நீங்க பாடலை கேட்டு அடுத்த வாரம் கேளுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தா உங்களு முதல் உரிமை வழங்கப்படும். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு புதிய நேயராக இருந்தீங்களா, உங்களுக்கும் முதல் உரிமை வழங்கப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல், போன வாரமே இரண்டு பேர் வந்து இந்த பாடல்களை கேட்டுட்டாங்க, ஆனால் ஒளிபரப்ப நேரம் பார்த்தல. அதனால இன்றைக்கு மறக்காமல் மறுபடியும் முதல் வேளையாக அவங்க வந்து இந்த பாடல்களை கேட்டிருக்காங்க. அதில் முதல் பாடல் ரொம்ப மங்களகரமாக நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். குங்குமம் திரைப்படத்திலிருந்து குங்குமம் அதே தலைப்பை கொண்டு பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடலை சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியிருப்பாங்க, பி சுசிலாவும் சேர்ந்து இந்த பாடலை பாடியிருப்பாங்க, கே வி மகாதேவனுடைய இசையில் கண்ணதாசனின் வரிகளில். இந்த குறிப்பிட்ட பாடலை ஒளியில் நான் கேட்டதே இல்லை, தயவு செஞ்சு இந்த பாடலை ஒளிபரப்புங்க அப்படின்னு அலமேலு சொல்லியிருக்காங்க. அலமேலு அநேகமாக இந்த பாடல் எப்பயாச்சும் வந்திருக்கோம் நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப நாளாக ஆயிருக்கும். இருந்தாலுமே உங்களுக்காக இந்த பாடலை மீண்டும் உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். அதற்கு பிறகு வசந்தா கேட்டிருக்கும் பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். அவங்களும் சென்ற வாரம், குறிப்பாக சென்ற செவ்வாய்க்கிழமை இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. தேவன் திருசபை மலர்களே பூரணி பாடிய பாடல், அவர் எனக்கே சொந்தம் அப்படிங்கிற திரைப்படத்தின் இளையராஜாவின் இசையில் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் உங்களுடைய பாடல் வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து உங்களுடைய பாடல்களை அனுப்பிக்கிட்டே இருங்க. உங்களுடைய பாடல்களை ஒளிபரப்ப நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இது உங்கள் இரவனில் ஆட்டம், பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
2: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
4: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
5: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள்

0: இந்த விருப்ப பாடல் அங்கத்தில் எப்போதுமே இரண்டு விதமான நேயர்கள் இருப்பாங்க. ஒன்று மினிமலிஸ், இன்னொன்று மேக்சிமலிஸ். அது என்ன மினிமலிஸ் மேக்சிமலிஸ்? மினிமலிஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படிங்கிறத குறைந்த வார்த்தைகளை எனக்கு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஜெல்தா சாந்தி நம்ம வந்து அடக்கலாம். ஏன்னா அவங்க எப்போதுமே ஒரு பாடலை கேட்கும்போது ஒரே ஒரு வரியில் அவங்க சொல்லுவாங்க, ஆனால் என்ன பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு ரொம்ப நச்சுன்னு சொல்லிடுவாங்க. இன்றைக்கு ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, வானமே மலை மேகமே இங்கு நீ இன்னிசை பாடி வா அப்படிங்கிற பாடல் எனக்கு வேணும், தயவு செஞ்சு ஒளிபரப்புங்க அப்படின்னு ஜெல்தா சாந்தி எழுதி எனக்கு அனுப்பியிருக்காங்க. இன்னொரு ரகம், இன்னொரு வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடலை பற்றிய வரலாறு, யார் எழுதியிருக்கா, யார் இசையமைச்சிருக்கா, யார் பாடியிருக்கா, யார் நடிச்சிருக்கா, எல்லாமே சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம கதிர்வேல் ராமசாமி அடங்குவார்.
1: இனிய இரவு வணக்கம் ரஃபி, நவீன்.
0: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா? நான் கதிர்வேல் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க.
1: அடுத்த வாரிசு அப்படின்ற படத்திலிருந்து பேசக்கூடாது இந்த பாட்டு விரும்பி கேட்குறேன். இந்த பாட்டு வந்து பாடினது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பிபியும், பி சுசிலாவும், இளையராஜா கம்போசிஷனில். படத்தில் வந்து இந்த காட்சியில் வந்து ரஜினிகாந்தும் சில்க் சுமிதாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த பாடலை இப்போ வானொலி கேட்டுட்டு எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் சமர்ப்பிக்கிறேன்.
0: பார்த்தீங்களா, ஒரு பாடலை கேட்கும்போது அதிகபட்சமாக என்னென்ன

0: 80களின் அதிசய உலகம்.
1: ஒரு பாட்டு காதல் பூத்தது அதை கேட்டு
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9.68.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ளை, ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமைறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
4: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
6: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
7: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
6: மில்கி மிஸ்ட் தயிர்
7: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
6: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
7: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
8: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
9: 85 ஸ்ரங்கன் சாலை, சிங்கப்பூர்.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
10: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
10: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
10: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
11: பாடல்களை கேளுங்க, பாடல்களை கேளுங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணுமோ அதை ஒளிபரப்ப நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நாம் எப்போதுமே, அதாவது இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றது இந்த ஆண்டின் ஆரம்பத்தில். அப்படி நம்ம சொல்லும்போது ஓரளவுக்கு தான் மக்கள் வந்திருந்தாங்க. ஆனால் அதே பாடல், அதாவது விருப்ப பாடல் அங்கத்தில் நம்ம ஒரு சவாலை அவங்க கிட்ட கொடுக்கும்போது, நீங்கள் என்ன பாட்டு வேணாலும் கேளுங்க, அது இல்லாமல் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இப்போ வந்து அளவு கடந்து மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இந்த பாடல் உங்ககிட்ட இருக்கா, இந்த பாடல் உங்களால் ஒளிபரப்ப முடியுமா அப்படின்னு நம்மகிட்ட சவாலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சவால் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சவால் மூலமாக பல மறைந்த பாடல்கள், மறந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் வெளியே வருது. அதில் அடுத்த பாடல் வா வா என் தலைவா, வந்துவிடு என் தலைவா அப்படிங்கிற பாடல் வந்து குணம் லண்டன்லேருந்து நமக்கு கேட்டிருக்காரு. ரொம்ப நாளாச்சு நினைக்கிறேன் இந்த பாடல் வந்து ஒளியில் இடம்பெற்று. சந்தித்த வேளை திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசையில இந்த பாடலை நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்காரு. இந்த பாடலை ஞாபகப்படுத்துறதுக்கு மிக்க நன்றி குணம். இந்த பாடலை கேளுங்க, மகிழுங்க, சந்தோஷமா இருங்க. இது உங்கள் ஒளி உணர்வதாக ஏற்று கேட்டாலே பரவசம்.

0: சென்ற வாரமே நீங்க பாடல்களை கேட்டு உங்களை நான் மறுத்துட்டேன்னா இந்த வாரமும் நீங்க முயற்சி செய்யலாம், இந்த வாரமும் நீங்க முயற்சி செய்யணும். அப்படி நீங்க முயற்சி செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் உரிமை அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இந்த அங்கத்தின் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். சென்ற வாரம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ராஜா ஒரு பாடலை விரும்பி கேட்டிருந்தாரு, இன்றைக்கும் மறுபடியும் அவர் முயற்சி செஞ்சிருக்காரு. என்ன பாடல் கேட்டிருக்காரு கேட்போமா?
1: வணக்கம், நான் ராஜா பேசுறேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: சொல்லுங்க.
1: போன வாரமே ஒரு பாடல் கேட்டிருந்தேன், அது கடைசியா ஒளிவரப்ப முடியாதுன்னு மெசேஜ் போட்டிருந்தீங்க. ஓகே, நான் இந்த வாரமும் ட்ரை பண்றேன். இந்த வாரம் காதல் கோட்டை படத்துல இருந்து கவலைப்படாதே சகோதரா, அந்த பாட்டு கொஞ்சம் எல்லாத்துக்கும் இப்போ நைட்ல வேலை பார்த்துக்கிறதுங்களுக்கு அனைவருக்காக அந்த பாடலை கேட்கறேன். ரொம்ப நன்றி.
0: நன்றி ராஜா. நீங்க கேட்ட பாடல் காதல் கோட்டையில இருந்து கவலைப்படாதே சகோதரா, அதை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். கவலைப்படாதே சகோதரா உங்களுடைய பாடல் இதோ. பாடலை கேளுங்க, மகிழுங்க, தொடர்ந்து நீங்க. இது உங்கள் இரவினில் ஆட்டம்.
2: கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்,
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: 90களில் இடம்பெற்ற பாடலை தான் நம்ம அடுத்து கேட்க போறோம். கவிதா தேவி கேட்டிருக்கும் பாடல், சம்மதம் சொல்லிட்டேன் நம்பு அப்படின்னு தட்டச்சு செஞ்சு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நானும் தேடுறேன் இல்லையே, ஏதோ சரியில்லையே அப்படின்னு உன்னிப்பா கவனிக்கும் போது, சம்மதம் சொல்லிட்டேன் நம்பு அப்படிங்கறது தலைப்பு கிடையாது, சம்மதம் தந்துட்டேன் நம்பு, அதுதான் அந்த பாடலுடைய தலைப்பு. காதல் தேவதை திரைப்படத்த, இது வந்து ஒரு தெலுங்கு திரைப்படம், மொழிமாற்றம் செய்து ஒரு தழுவல் திரைப்படம் அப்படின்னு நம்புற, தமிழுக்கு வந்து மொழிமாற்றம் செஞ்சிருந்தாங்க. இளையராஜாவோட இசையில இந்த பாடல் நம்ம கேட்க போறோம்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: பாரதி ஜூரோங் வெஸ்ட்ல இருந்து அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சென்ற வாரமே இந்த பாடலை அவங்க கேட்டிருந்தாங்க, ஆனா நான் மறந்துட்டேன். மறுபடியும் இந்த வாரம் அவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க, ஆனா அது எல்லாமே அவங்க குறிப்பிடவே இல்லை. அவங்க சொல்லவே இல்லை, நான் சென்ற வாரம் கேட்டிருந்தேன், மறுபடியும் எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு அவங்க கேட்கவே இல்லை. மொட்டையை அவங்க வந்து பாடல் தலைப்பை மட்டும் போட்டிருந்தாங்க, தயவு செஞ்சு ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு அவங்க கேட்டிருந்தாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இருந்தாலுமே பாரதி, மறுபடியும் உங்களை வந்து நான் டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பல. உங்களுக்காக இந்த பாடல் வந்துகிட்டே இருக்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல், அள்ளி தந்த வானம் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையில ஹரிஹரன் கே எஸ் சித்ரா பாடியிருக்கும் தோம் தோம் தித்தித்தோம்.

0: நியர் அக்னி தேவி அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அக்னி தேவி சொல்லுங்க?
1: இந்த பாட்டு வந்து கொஞ்சம் பழைய பாட்டு தான். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், கேட்டு பாருங்களேன். பாட்டு தலைப்பு வந்து, படம் வந்து சந்தன மலர்கள். பாட்டோட தலைப்பு வந்து, பூவின்னும் கால்களோட போடாத தாள போட நான் பாடுவேன் காத சுப்பிரபாதம். அந்த மாதிரி அந்த பாட்டு. தயவு செய்து ஒளிபரப்பீங்க நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்
0: அக்னி தேவி. உங்களுடைய பாடல் தான் அடுத்து வர போகுது. எல்லா நாளுமே உங்களுடைய பாடலை ஒளிபரப்ப முடியும் அப்படின்னு உறுதி கிடையாது, ஆனால் இன்றைக்கு நேரம் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு பாடல் நீங்கள் விரும்பி கேட்டிருக்கீங்க, நீங்கள் ஞாபகப்படுத்திருக்கீங்க. இந்த பாடல் வந்து பழைய பாடல் அப்படின்னு சொல்லும்போது நான் கூட ஓ 60கள் ஏன் 50களில் நினச்சிட்டேன், ஆனால் கிடையாது, 80களில் வெளிவந்த ஒரு பாடல் இது. நான் இந்த பாடலை கேட்டிருக்கேன். மலிஷ வாசுதேவனும் எஸ் ஜானகி சேர்ந்து பாடியிருப்பாங்க இந்த பாடலை, கங்கை அமரனுடைய இசையில். நான் இந்த பாடலை முன்னாடி நான் கேட்டிருக்கேன். ஆனால் நேர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த பாடலை கேட்காம இருந்தீங்கன்னா உங்களுக்காக இந்த பாடல் கேளுங்க, மகிழுங்க. இது உங்கள் ஒலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
1: அனுபவம் எப்படி?
0: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு மூன்று கிளைகள் அனைத்தும் எம்ஆர்டிஆர்ல இருக்கான். நமக்கு வசதியா போச்சு.
3: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921 5363.
4: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
5: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
4: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
6: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
4: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
6: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், 101 சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
7: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
8: தொலைபேசி மூலமா அழைங்க
9: 669-1198.
7: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
8: வாட்ஸ்அப் மூலமாக
9: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
7: 9678-8968.
9: உங்க விருப்ப பாடல்களை
8: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
9: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
1: அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ரூபா ஷெடி தனபாலன். அவங்க கேட்டிருக்கும் பாடல் என்னன்னா 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து நினைத்து நினைத்து பார்த்தால். ஸ்ரேயா கோஷலுடைய ரொம்ப அருமையான குரல்ல யுவன் சங்கராஜோட இசையில இந்த பாடல் நம்ம கேட்க போறோம். இவங்களும் சென்ற வாரம் இந்த பாடலை கேட்டிருந்தாங்க. இன்றைக்கு உங்களுக்காக உங்களுடைய பாடல் இடம்பெறுது. பாத்தீங்களா நேயர்களே, எத்தனை பேர் வந்து சென்ற வாரம் பாடல்களை விரும்பி கேட்டிருந்தாங்க, ஆனா உங்களுடைய பாடலை ஒளிபரப்பாம நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்களா? ஆக உங்களுடைய பாடல் இடம்பெறலைன்னா தயவு செஞ்சு கோபப்படாதீங்க. மறுபடியும் நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய பாடல் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நாள் இடம்பெறும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. தொடர்ந்து உங்களுடைய பாடல்களை நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு நாள்ல கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா உங்களுடைய பாடலையும் நான் ஒளிபரப்புவேன். அடுத்த பாடலை கேட்டுருவாங்க. உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல்கள் அங்கே காத்துக்கிட்டே இருக்கு. இது உங்கள் இரவினில் ஆட்டம். நான் உங்களுடைய நவீன் குணசேகரன்.

0: உனக்கு தெரியுமா?
1: சுவாரஸ்யமான தகவல்கள் அங்கத்துல நாம இருக்கோம். வழக்கம் போல இன்றைக்கு இந்த நாள்ல உலகத்துல என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இன்றைய தேதி அக்டோபர் 5. சரி, உலகத்துல முதலாவதாக வேர்ல்ட் ஆர்கிடெக்சர் டே இன்றைக்கு அனுசரிக்கிறாங்க. ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது கட்டிடக்கலை அப்படி நம்ம தமிழ்ல நம்ம அழைப்போம். இந்த கட்டிடக்கலை எப்போதுமே எனக்கு ஒரு வியப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு நிலத்தை பார்த்துட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட நிலத்துல இந்த ஒரு கட்டடத்தை நம்மளால கட்ட முடியும், இந்த ஒரு வடிவமைப்புல இந்த ஒரு உயரத்துல ரொம்ப உறுதியா நம்மளால கட்ட முடியும் அப்படிங்கிறது எப்படிதான் அவங்க கணிக்கிறாங்க, எப்படிதான் அவங்க வந்து அதை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது எப்போதுமே நான் கண்டு வியந்த ஒரு கலை அப்படின்னு நம்ம சொன்னால் ஒரு திறன். குறிப்பாக இந்த ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலைக்கான அந்த பட்ட படிப்பு நீங்கள் படிச்சிங்கன்னா, எனக்கு தெரிந்த வரைக்கும் பொதுவாக ஒரு பட்ட படிப்பு நீங்கள் படிக்கும்போது கிட்டத்தட்ட 3-4 வருஷம் எடுக்கும். ஆனால் கட்டிடக்கலைக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்குமே 4-5 வருடங்கள் எடுக்கலாம், கொஞ்சம் கூடுதலாகவே நேரம் நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, ஆனால் போக போக எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா உண்மைதான், நீங்கள் ஒரு கட்டடத்தை நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா அதற்கான வேலைப்பாடுகள் நிறைய இருக்கும். உறுதியாக நீங்கள் கட்டணும், அழகாக நீங்கள் கட்டணும், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லபடியாக அதை முறையாக நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கட்டடம் ரொம்ப அழகாக உறுதியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஆக இந்த கட்டிடக்கலை நிபுணர்கள் பொறியாளர்கள் அவங்கள எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். அவங்களுடைய துறையை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கட்டிடக்கலைக்கான ஒரு தினம் தான் இன்று. இன்றைக்கு எல்லாமே கட்டடங்களை பற்றி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு வேர்ல்ட் ஹேபிடேட் டேயும் அனுசரிக்கப்படுது. ஹேபிடேட் டே அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இல்லத்திற்கான தினம், ஒரு வீட்டிற்கான தினம். நீங்கள் ஒரு வீட்டை சொந்தமாக நீங்கள் வாங்கும்போது அதில் இருக்கிற அந்த பெருமையோ பெருமிதமோ அளவில்லாதது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சொந்த வீட்டை நீங்கள் வாங்கி அது ஏன்னா அதுதான் உங்களுடைய அடையாளமும் கூட. ஒரு வீடு அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த அடையாளமும் கூட. நீங்கள் ஒரு வீட்டை வாங்கி அதை புதுப்பித்து அதை நீங்கள் அழகுப்படுத்தி இதுதான் என்னுடைய வீடு அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லும்போது அதில் பெரிய அளவில் ஒரு கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த வீட்டை அந்த இல்லத்தை கொண்டாடுற ஒரு தினம் தான் இன்று. உங்களுடைய வீட்டை பார்த்து நல்லா நீங்கள் சந்தோஷப்படலாம்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறதற்கான ஒரு தினம் தான் இன்று. அதோட இன்றைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தினமும் கூட. ஏன்னா இன்றைக்கு சார்ஜ் யுவர் கார் டே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வாகனத்தில் ஒரு மின்கலன் கண்டிப்பாக இருக்கும். அந்த மின்கலத்தை கண்டிப்பாக நீங்கள் மின்னூட்டம் செய்யணும், சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைவூட்டுற தினமும் இன்று. இது வந்து அன்றாலுமே நினைவூட்டுனா நல்லது தான், ஆனால் இன்றைக்கு அவங்க குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு வாகனம் இருந்தால் போய் பாருங்க. ஏன்னா எப்போ அந்த மின்கலம் வந்து தீந்து போகுது அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. அடிக்கடி நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம மின்னூட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து அண்மையில் தான் எனக்கு நடந்தது. நான் ஒரு வாகனத்தை செலுத்தணும்னு ஆசைப்பட்டேன், ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா அந்த மின்கலத்தில் பேட்டரி கிடையாது, அதாவது அந்த சார்ஜ் கிடையாது. அதனால எப்போதுமே நம்மளுடைய வாகனத்தில் அந்த பேட்டரியில் அந்த சார்ஜ் இருக்கா, அந்த மின்கலன் வேலை செய்தா அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே பார்க்கணும். அல்லது எந்த அளவுக்கு இருக்கு, போதுமா அப்படிங்கறத நம்ம நிர்ணயிக்கணும்.
2: இத்தகவலை வழங்கியோர் அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
3: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
0: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
4: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
4: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
5: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
1: நியர் ஹபீபா ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. ஒரு புதிய நியர்னு நினைக்கிறேன், என்ன சொல்றாங்கன்னு கேப்போமா?
8: நவீன் வணக்கம்.
1: வணக்கம்.
8: என் பேரு ஹபீபா பேசுறேன்.
1: சொல்லுங்க.
8: நான் போன வேலைக்கிழமை பாட்டு விரும்பி கேட்டேன், ஆனா என் பாட்டு வெளியே வரல. நான் ஒரு புது நேயர்.
1: சரி.
8: நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னால கலந்துகிட்டேன், அதுக்கப்புறம் நான் கலந்துக்கவே இல்லை. தயவு செஞ்சு டைம் வந்து இந்த புதிய பறவையில சிவாஜி பாட்டு எங்கேயும் நிம்மதி போட முடியுமா? நன்றி, வணக்கம்.
1: 5 வருஷத்துக்கு பிறகு நீங்க மறுபடியும் வந்து ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்கீங்க. நல்ல ஒரு சந்தோஷமான துள்ளலால பாடல் நீங்க விரும்பி கேட்டுக்கலாமா ஹபீபா? சரி, இருந்தாலுமே நல்ல ஒரு பாடல் தான் எங்கே நிம்மதி புதிய பறவை திரைப்படத்திலிருந்து. இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, ஏன் வந்து சென்ற வாரம் உங்களுடைய பாடலமா ஒளிபரப்பலன்னு. ஏன்னா அந்த நேரம் வந்து வார இறுதினு நினைக்கிறேன். அதனால நல்ல துள்ளலான நல்ல உற்சாகமான பாடல் நம்ம விரும்பி கேட்டிருந்தோம். அந்த நேரத்தில் நீங்க இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தீங்க, அதனால நம்ம கொஞ்சம் மறுத்துட்டோம். இன்றைக்கு திங்கட்கிழமை இருக்கிறதால எந்த பாடலும் சம்பந்தம் தான் எனக்கு தோணுது. அதனால இந்த பாடலை உங்களுக்காக இன்றைக்கு நான் ஒளிபரப்புறேன். எங்கே நிம்மதி அப்படின்னு அந்த பாடல்ல அந்த கதாநாயகன் கேட்கிறாரு. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, நிம்மதியை இந்த ஒலி 9:08 இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம்.

ஒலிக்கு எப்பெல்லாம் புதிய நேர்கள் வராங்களோ அப்பெல்லாம் எனக்கு கண்டிப்பா சந்தோஷம் தான். அதுவும் குறிப்பாக இரவினல் ஆட்டம் நிகழ்ச்சிக்கு புதிய நேர்கள் வந்தா எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அந்த வரிசையில ஜோசப் புகழேந்தி அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காரு. இவர் ஒரு புதிய நேர்ன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே இன்றைக்குதான் முதல் முறையாக ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. பருவராகம் திரைப்படத்திலிருந்து பூவே உன்னை நேசித்தேன் இந்த பாடலை அவர் விரும்பி கேட்டிருக்காரு. ஹம்சலேகாவுடைய இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் இது. இதுவும் ஒரு தழுவல் திரைப்படம் தான், கன்னட திரைப்படம் நினைக்கிறேன். தமிழ்ல மொழி மாற்றம் செஞ்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துல வந்த அனைத்து தமிழ் பாடல்களுக்குமே வைரமுத்து தான் வரிகளை வழங்கியிருக்காரு.

0: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
1: 85 ஸ்ரங்கன் சாலை, சிங்கப்பூர்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
2: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
3: மில்கி மிஸ்ட் தயிர்
2: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
4: கார்த்திக் காலிங் கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி நவீன் காலிங் நவீன். நவீன் தான் அடுத்த பாடலை வந்து விரும்பி கேட்டிருக்காரு. இந்த நேயர் வந்து குறிப்பிட்டு நான் சொல்லணும், ஏன்னா இவர் வந்து ஒலியினுடைய உற்ற நேயர். எப்போதுமே ஒலியை கேட்டுக்கிட்டே இருப்பார், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கேட்டுக்கிட்டு இருப்பார், ஒவ்வொரு நிகழ்ச்சி பற்றியும் அவருடைய விமர்சனத்தை வழங்குவார், குறிப்பாக என்கிட்டே சொல்லுவார். அதை வந்து நான் எடுத்துப்பேன். நான் முதல் முறையாக நான் ஒலியில் சேர்ந்தப்ப எப்போதுமே எனக்கு வந்து நல்ல கருத்துக்களை வழங்குவார். நல்லா செய்கிறீங்க, இது கொஞ்சம் நீங்கள் மாற்றி செய்யலாம், இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் வேறு மாதிரி செய்யலாம் அப்படின்னு எப்போதுமே எனக்கு விமர்சனத்தை வழங்குவார். அவரோட விமர்சனத்தை கேட்டு நானும் என்னையே நான் கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டேன் அப்படி தான் நான் சொல்லணும். அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து எப்போதுமே கேட்டு ரசிக்கிறீங்க, ஒரு நாள் நீங்களும் ஒரு பாடலை தயவு செஞ்சு கேளுங்களேன், நம்ம விருப்ப பாடல் அங்கம்னு என்ன பாடல?
5: காஞ்சி தலைவர் படத்துல இருந்து, இது வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி உள்ள பாட்டு. அது மீனிங் வெரி நைஸ், அதான் கேக்குறேன். ரொம்ப நன்றி ஐயா.
4: நன்றி நன்றி நவீன், உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து உங்களுடைய பாடல்களை எப்போதுமே கேட்டுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு ஒரு நாளோட கேட்டு நீங்க முடிச்சிடாதீங்க. எப்போதுமே உங்களுக்கு வேண்டிய பாடல்களை, விருப்பமான பாடல்களை கேட்டுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து நீங்கள் இது உங்கள் இரவனில் ஆட்டம் பாடல்களை கேளுங்கள். மறைந்துவிடும் சோகங்கள்.

விருப்ப பாடல் அங்கத்தின் நிறைவு பாடலுக்கு நம்ம வந்துட்டோம். வைஜெயந்தி மாலா அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வசீகரா அப்படின்னு பார்த்தோன்னே நான் வந்து ஓ ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் தானே, அடிக்கடி கேட்கிற ஒரு பாடல் தானே அப்படின்னு கொஞ்சம் தட்டி கழிச்சிட்டேன் ஆரம்பத்துல. அதற்கு பிறகு நான் உன்னிப்பாக கவனிக்கும் போது அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில ஒரு தடவை சொல்வாயா, ரொம்ப அழகான ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஹரிஹரன் சின்மயி பாடியிருக்கும் பாடல் இந்த அங்கத்தின் நிறைவு பாடலும் இதுதான். பலரும் உங்களுடைய விருப்ப பாடல்கள் நீங்கள் அனுப்பியிருந்தீங்க. உங்களுடைய பாடலை என்னால் ஒளிபரப்ப முடியல, மன்னிச்சிருங்க. தொடர்ந்து நாளைக்கு நாளானைக்கு இந்த வாரம் முழுவதுமே தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய பாடலை ஏதாச்சும் ஒரு நாளில் ஏதாச்சும் ஒரு நேரத்தில் நான் ஒளிபரப்பேன், சரியா? இந்த பாடலுக்கு பிறகு உங்களுக்காக திரை தகவல் காத்துக்கிட்டு இருக்கு, இவ்வார கலைஞர் அங்கம் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால எங்கே போகாமல் ஒளி பக்கமாகவே இருங்க. இது உங்கள் ஒளி 96.8 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: ஒலி 968-இல் சினிமா
2: சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் 2. உலகத்துல எது நடக்குதோ நடக்கலையோ அக்டோபர் மாதம் 15 தேதி ஜெயிலர் 2 கண்டிப்பா வெளி வரும் அப்படிங்கறத ஆணித்தரமா அவங்க ஆணியை அடிச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ஜெயிலர் 2 அதனுடைய ட்ரெய்லர் வெளி வந்திருக்கு. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், வேலையில இருந்ததுனால என்னால பார்க்க முடியல. கிடைச்ச கொஞ்ச நேரத்துல நான் உடனே அந்த ட்ரெய்லர் போய் பார்த்துட்டேன். என்ன சொல்கிறது, தலைவர் வந்தால் தலைவர் தான், சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் ஜெயிலர் 1 ஈடாக இந்த ஜெயிலர் 2 இருக்குமா, இணையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா எதிர்பார்ப்பு ரொம்ப அதிக அளவில் தான் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜெயிலர் 1 நம்ம பார்த்துட்டோம், அதில் இருக்கிற அந்த அதிர்ச்சிகள் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டு. ஆனால் ஜெயிலர் 2 நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், எதை நோக்கி போகும், அந்த கதை எதை பற்றியாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் லேசாக சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு, SJ சூர்யா, மிதுன் சக்கரவர்த்தி, சுராஜ், ரம்யா கிருஷ்ணன், வித்யா பாலன் அப்படின்னு ஒரு பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியமாக இந்த ட்ரெய்லர் போய் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். பகுதி 1 கேமியோ அப்பியரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கதாபாத்திரங்கள் வந்திருந்தாங்க. மோகன்லால் வந்திருந்தாரு, சிவா ராஜ்குமார், ஜாக்கி ஷ்ராஃப் அப்படின்னு ஒரு சிலர் வந்திருந்தாங்க. மறுபடியும் இந்த பகுதி 2 வருவாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. வருவாங்க அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கு இந்த 2 அதாவது ஜெயில 2 ட்ரெய்லரில் அவங்கள வந்து சேர்த்துருக்காங்க. ஒரு சில காட்சிகளை அவங்கள காட்டியிருந்தாங்க. அதனால நான் வந்து ரொம்ப ஆவலாக இந்த திரைப்படத்தை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கிறேன். ஆரம்பத்தில் சுராஜ் தான் அந்த மெயின் வில்லன் அப்படின்னு வந்து காட்டியிருப்பாங்க. போக போக தான் தெரிய வரும் SJ சூர்யா தான் இந்த திரைப்படத்துடைய பிரதான வில்லன் அப்படின்னு. ஆக இந்த கடை எப்படி வந்து போகும், எதை நோக்கி போகும், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அக்டோபர் 15 தேதி வரைக்குமே நம்ம காத்துன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனால் எதிர்பார்க்க அப்படிங்கிறது அளவு கடந்து இருக்கு.
3: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 சிங்கப்பூர், தரம் கைராசி நம்பிக்கை, அணி மணி.

ஒலியில இவ்வாற கலைஞராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் சாதனா சார்கம், பின்னணி பாடகி சாதனா சார்கம். அவங்க வந்து ஒரு மராத்தி குடும்பத்திலேருந்து வந்தவங்க, இருந்தாலுமே நிறைய தமிழ் பாடல்களையும் அவங்க பாடியிருக்காங்க, ரொம்ப பிரபலமான பாடல்களையும் அவங்க பாடியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பின்னணி பாடகி அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக இன்றைக்கு நான் எடுத்து வைத்திருக்கும் பாடல் நிபுணா நிபுணா, குத்து திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில அந்த பாடல் நம்ம கேட்க போறோம். இந்த திரைப்படத்துல சிம்பு நடிச்சிருப்பாரு. எனக்கு என்னமோ சாதனா சார்கம் ஒரு சிம்பு ரசிகைன்னு நினைக்கிறேன். அது ஏன்னு தெரியல, சிம்புடைய படத்துல அவங்க பாடணும் அப்படின்னு சொல்லும் போது எப்போதுமே அந்த பாடல் மட்டும் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த ஒரு பாடல் இருக்கு, மன்மதனேனி கலைஞன் தான் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு மன்மதன் திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில். அதை இன்னொரு நாளைக்கு நான் ஒளிபரப்புறேன். இந்த மாதிரியான பாடல்கள் இருக்கு, அதாவது சிம்புவை பெருமைப்படுத்துகிற பாடல்கள், நல்லா புகழ்ச்சியாக பாடி தள்ளுற இந்த மாதிரியான பாடல்களை சாதனா சார்கம் பாடும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்களும் ஒரு சிம்பு ரசிகையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த பாடல் பிடிக்கும்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: தொடர்புக்கு
3: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
4: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
5: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
4: சிங்கப்பூரில் நடந்த குற்றச்செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது, சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.

இன்று திங்கட்கிழமை, அதனால உங்களுக்காக கேட்டதில் கேட்காதது. உங்களுக்காக இன்றைக்கு ஒரு புதிய பாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஆண்டு வெளிவந்த ஒரு பாடல், ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன். கிணத்தை காணோம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியல, ஏன்னா நான் கேள்விப்படல. நானும் இந்த பாடலை கேட்ட பிறகுதான் இந்த திரைப்படமே இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். யோகி பாபு, லவ்லின் சந்திரசேகர், ரேச்சல் ரெபெக்கர், ராமகிருஷ்ணன், ராஜேந்திரன், ஜார்ஜ் மரியன், இதுல எனக்கு தெரிஞ்சதே யோகி பாபு, ராஜேந்திரன், அதாவது மொட்டை ராஜேந்திரன், ஜார்ஜ் மரியன் மட்டும் தான் எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு யாருமே, வேற யாருமே எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படம் மார்ச் மாதம் 13ஆம் தேதி வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா, அவரே இசையமைத்து பாடிய பாடல் தான் நம்ம அடுத்து கேட்க போறோம். இந்த பாடலை இயற்றியவர் மதுரை ஆர் முரளிதரன். ரொம்ப அழகான ஒரு பாடல். ஒரு சில வேளைகளை பாடல் தான் அந்த வந்து படத்துக்கே அழகு சேர்க்குது, அல்லது இந்த படம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வைக்கிறதுக்கு அந்த பாடல் தான் அடையாளமாகவே இருக்கு. அப்படிப்பட்ட பாடல் தான் இது. இந்த பாடலுடைய தலைப்பு ஒத்தையடி.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் பாட்டி வைக்கிற மீன் குழம்பு மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவராக நீங்க இருந்தீங்கன்னா அதற்கு சில ரகசியங்களும் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் ரகசியம், மீனு கருக்கு தேவை மண் சட்டிங்க. நீங்க சமைச்சு இறக்கினதுக்கு அப்புறமும் மண் சட்டியில இருக்கக்கூடிய அந்த சூடு மசாலால நல்லா இறங்கி உங்க மீன் கறிய சுவையானதாக்கும். ரெண்டாவது ரகசியம், நீங்க மீன் கறிக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம். இப்பொழுதுமே சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க, அதுதான் சுவையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதுல பச்சை மாங்காவை சேர்த்துருங்க. மீன் குழம்போட அது கலக்கும் போது சுவை ஜம்முன்னு இருக்கும். நிறைவா மண் சட்டியில மீன் கறி ஆக்கின உடனே சாப்பிடாதீங்க. அந்த மீன் கறிய குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.

0: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
1: விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி.
0: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி
1: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. எவ்வளையும் அவங்க தான் எழுதுனாங்க.
2: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி 8921-5363.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மோர், 6 வேர்டன் சாலை.

0: ஒரு வாரத்தில் 7 நாட்கள் இருக்குது. அந்த 7 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும்னா, அநேகமாக பலரும் திங்கட்கிழமை தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட திங்கட்கிழமையை நம்ம கடந்து இன்றைக்கு புத்தம்புதிய ஒரு நாளை நம்ம காலடியை எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 6 இன்றைக்கு பலரும் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடலாம், உங்களுடைய கல்யாண தினத்தை கொண்டாடலாம், அல்லது ஏதாவது ஒரு மைல் கல்ல நீங்கள் கொண்டாடலாம். எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் இன்றைக்கு எனக்கு எதுவுமே கிடையாதுங்க, சாதாரண ஒரு நாள், சாதாரண ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்குன்னு கேட்குறீங்களா? இந்த நாள், இந்த ஒரு பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பொழுதாக, நல்ல ஒரு நாளாக அமையணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஒரு புதிய நாளில் ஒரு சில புதிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எதை பற்றி? உங்களுடைய தோற்றத்தை பற்றி, உங்களுடைய ஈர்ப்பு சக்தியை பற்றி. அது என்னென்ன அப்படிங்கிறத பிறகு சொல்கிறேன். தொடர்ந்து நீங்கள் அடுத்த 1 மணி நேரத்துக்கு நம்ம காதல் பாடல்களை கேட்க போகிறோம். இது உங்கள் ஒலி 9.6 கேட்டாலே பரவசம்.
1: லவ் முடிச்சாட்டாயிருச்சு.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
3: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 10 நாட்கள் ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9. 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
4: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
5: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
6: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
7: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
6: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
7: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
6: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
7: பஸ் பயணம்.
6: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
7: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு, அதற்கு பேர் அட்ராக்டிவ்னஸ். அதுவே நம்ம தமிழ்ல சொல்லணும்னு நம்ம முயற்சி செஞ்சோம்னா ஒரே ஒரு வார்த்தை கிடையாது, கவர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா கவர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மளுடைய அழகு, உடல் தோற்றம், முக தோற்றம் அதெல்லாமே குறிக்குது. ஆனா அட்ராக்டிவ்னஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல உள்ள ஒரு வார்த்தை சொல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்ல ஈர்ப்பு சக்தி, உங்களுடைய ஈர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுடைய ஈர்ப்பு சக்தியை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். அந்த அட்ராக்டிவ்னஸ்ல பல பரிமாணங்கள் இருக்கு. அது என்னென்ன பரிமாணங்கள், அந்த பரிமாணங்கள் எல்லாத்தையுமே நம்ம மேம்படுத்திக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த அட்ராக்டிவ்னஸ் அப்படிங்கிறது காதலுக்கு மட்டும் உரியது கிடையாது. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவங்க அட்ராக்டிவா இருக்காங்களா, அவங்க கவர மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கும்போது கவர மாதிரி இருக்காங்களா அப்படி மட்டும் கிடையாது. பொதுவாகவே மக்கள் உங்களை பார்க்குறாங்கன்னா உங்ககிட்ட அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கா, அந்த ஈர்ப்பு சக்தியை வளர்க்கறதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத நான் பகிர போறேன். அதுல முதலாவதாக அன்ப்ரொவோக்ட் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எப்படி உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறீங்க

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
1: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.

உங்களுடைய சொந்த ஈர்ப்பு சக்தியை வளர்க்கறதுக்கு மற்றவங்களை கவரத்துக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததாக ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது நம்ம மக்கள்கிட்ட பேசும்போது எப்போதுமே நாம் பேசணும்னு கொஞ்சம் ஆசைப்படுவோம், நம்மளுடைய கதையை அவங்க கிட்ட சொல்லணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் மாறா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். அப்படி நம்ம காது கொடுத்து கேட்டாலே நம்ம இன்னும் கொஞ்சம் கவர்ச்சி மிக்க ஒரு நபரை ஆகும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு நபர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க பேசுறத விட அவங்க பேசுறது தான் கொஞ்சம் அதிகமா இருந்தா யாரு கேக்குறது? நீங்களும் பேச ஆசைப்படுறீங்க, அவங்களும் பேச ஆசைப்படுறாங்க, கடைசியில யாருமே கேட்க வரலையே. அதனால எப்போதுமே ஒருத்தர் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. அது புரியாமலே இருந்தாலும் கூட நீங்க முயற்சி செஞ்சீங்க, நீங்க வந்து கொஞ்சம் மெனக்கட்டிங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுக்கு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு கவர்ச்சி மிக்க ஒரு நபர் ஆவீங்க. அதோட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு நல்ல நகைச்சுவை தன்மை இருந்தா அது கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க கதையை வந்து நீங்க கேக்குறீங்க, மாறா நீங்க கொஞ்சம் நகைச்சுவை கலந்துகிட்டீங்கன்னா உடனடியா என்ன நினைப்பாங்க, ஆஹா எனக்கு வந்து ரொம்ப அவர்கிட்ட பேசினாலே ரொம்ப கலகலன்னு இருக்கு, எனக்கு வந்து எப்போதுமே சிரிப்பு வருது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆக உங்ககிட்ட நல்ல நகைச்சுவை தன்மை இருந்தா, அந்த ஒரு திறன் இருந்தா தயவு செஞ்சு அதை வளர்த்துக்குங்க. இது பலருக்கும் இருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை, இது கொஞ்சம் வளர்க்கறதுக்கு கஷ்டம்தான். ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு அந்த திறன் இருந்தால், அந்த திறமை இருந்தால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் அடிக்கடி பயன்படுத்துங்க. ஏன்னா மற்றவங்க உங்க கூட இருக்கும்போது நல்லா சிரிப்பாக சந்தோஷமாக இருக்க தான் ஆசைப்படுவாங்க. அவங்க இன்னும் ரொம்ப சோர்ந்து இருந்தாலே, ரொம்ப தாழ்ந்து இருந்தாலே நீங்கள் சொல்கிற ஒரு ஜோக்னாலே கண்டிப்பாக அவங்க மலர்ச்சி அடைவாங்க. ஆக உங்களுடைய சொந்த ஈர்ப்பு சக்தியை நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இரண்டு விஷயங்களை நீங்கள் செய்யணும். ஒன்று, நீங்கள் மற்றவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்கணும். இன்னொன்று, நீங்கள் மற்றவங்களை வாய் விட்டு சிரிக்க வைக்கணும்.

0: நான் ஒரு கவர்ச்சி மிக்க ஒரு நபரா ஆகணும் அப்படின்னு பலரும் நினைக்கிறது உண்டு. அதற்காக என்ன நினைப்பாங்கன்னா, அழகு என்கிட்ட இல்லையே, நான் வந்து பிறக்கும் போதே அழகா இல்லை அப்படின்னு ரொம்ப ஏக்கப்பட்டு அவங்க இருப்பாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அழகு மட்டுமே கவர்ச்சி கிடையாது. பல பரிமாணங்களை உங்களையே நீங்க வந்து மேம்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு கவர்ச்சி மிக்க ஒரு நபரா ஆவீங்க, உங்களுக்கும் அந்த ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாகும். இப்ப நான் சொல்ல போற அடுத்த இரண்டு விஷயங்களை நல்லா உன்னிப்பா கவனிங்க. அதுல முதலாவதாக உங்களுடைய தன்னம்பிக்கை. நீங்க வந்து பிறக்கும் போதே நான் அழகா இல்லை, சர்மம் வந்து நல்லா இல்லை, என் மூக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என் கண்ணு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்களே உங்களே தாழ்த்தி பேசினீங்கன்னா ஒருபோதும் யாருமே உங்ககிட்ட நெருங்க மாட்டாங்க. ஏன்னா உங்ககிட்ட அந்த தன்னம்பிக்கை இல்லை. ஆனா அதுவே நீங்க தன்னம்பிக்கையோட சொல்லுங்க, இல்ல சரி எனக்கு தெரியும், எனக்கு கண்ணு ஒரு மாதிரியா இருக்கலாம், எனக்கு ஒரு வாய் ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனா எனக்கு தன்னம்பிக்கை எப்போதுமே உச்சத்திலேயே இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. மத்தவங்க உங்களை பாக்குற விதமே மாற ஆரம்பிக்கும். அதனால தயவு செஞ்சு உங்களுடைய தன்னம்பிக்கையை முதல்ல வளர்த்துக்கங்க. இது வந்து ஓவர் நைட்ல நடக்கிறது கிடையாது, ஒரே ஒரு நாள்ல நடக்கிறது கிடையாது, மெதுவா தான். எல்லாருக்குமே ஒரு சில தாழ்வு மனப்பான்மை இருக்கத்தான் செய்யும். ஆனா அதை நீங்க ஒவ்வொரு நாளுமே நீங்க அதை அணுகணும், நீங்க வந்து அதை முறியடிக்கணும். நீங்க முறியடிச்சு முறியடிச்சு தான் உங்களுடைய தன்னம்பிக்கை வளரும். நீங்க தன்னம்பிக்கையா இருக்கும் போது அது உங்களுடைய உள் மனசை பிரதிபலிக்கும். அதுதான் மத்தவங்களுடைய கண்ணுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். தன்னம்பிக்கையோட இந்த ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியமானது. எனக்கு என்னமோ ரெண்டுமே கிட்டத்தட்ட சரிசமம் தான் நினைக்கிறேன். உங்களோட தன்னம்பிக்கை வளர்ந்தா உங்களுடைய உடல் மொழி அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்கும், கொஞ்சம் மேம்பட ஆரம்பிக்கும். நீங்க நல்லா தன்னம்பிக்கையோட பேச ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வந்து நல்லா நிமிர்ந்து நின்று நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. அது வந்து ஓ நீங்க வந்து ரொம்ப தன்னம்பிக்கையான ஒரு நபர் அப்படின்னு மற்றவங்களை சொல்ல வைக்கும். அதுவே நீங்க வந்து தன்னம்பிக்கை இருக்கு, ஆனா நான் வந்து ரொம்ப மெதுவாக தான் பேசுவேன், ரொம்ப மென்மையா தான் பேசுவேன், எனக்கு தன்னம்பிக்கை இல்லாத மாதிரி நான் காட்டிக்க போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க தன்னம்பிக்கையாவே இருந்தாலும் கூட மற்றவங்களுக்கு அது தெரியாது. ஆக உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியமா அதை நீங்க வெளிக்காட்டணும். நீங்க நல்லா நிமிர்ந்து பேசணும், உறக்க பேசணும், மற்றவங்க கிட்டே நீங்க கை கொடுக்கும்போது கை குலுக்கும் போது நல்லா உறுதியா நீங்க கை குலுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகணியர்களே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உங்களுடைய ஈர்ப்பு சக்தியை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தன்னம்பிக்கையை வளர்த்துக்கங்க, அதோட உங்களுடைய உடல் மொழியையும் நீங்க வளர்த்துக்கங்க.
1: இது காதல் புரியுதுல்ல.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும்.
5: காதல் பாடல்கள் உங்கள் இரவில் ஆட்டத்தில்.

0: மற்றவங்க கிட்ட நீங்க கவர்ச்சியா தோற்றம் அளிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை நீங்களே நீங்க சரி செஞ்சுக்கணும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ரொம்ப உண்மையாக இருக்கணும். நீங்க எதை செய்யறீங்களோ செய்யலையோ, இப்ப உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, அந்த கருத்தை நீங்க வந்து ஆணித்தரமா நீங்க நம்புறீங்கன்னா அதை நீங்க சொல்லணும். இல்ல இதுதான் நான் நம்புறேன், இதுதான் என்னுடைய வளர்ப்பு, இதுதான் நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னு நீங்க ரொம்ப ஆணித்தரமா இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இல்ல மற்றவங்க சொல்றதால சரி இவங்க தான் சரி அல்லது மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்றபடி நீங்க வந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க ஒரு ரொம்ப பொய்யான ஒருத்தரா நீங்க தோற்றம் அளிப்பீங்க. அந்த பொய்யான தோற்றத்தினாலேயே உங்களுடைய கவர்ச்சி குறைய ஆரம்பிக்கும். அதனால முடிந்த அளவுக்கு உண்மையை பேசுங்க, உங்களுக்கு நீங்களே நல்லா உண்மையாக இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க மற்றவங்க கிட்ட எப்படி இருக்கீங்களோ இல்லையோ, நீங்க இதுதான் நான் இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்க கொஞ்சம் உண்மையாக இருந்தாலே உங்களுடைய கவர்ச்சி அதிகரிக்கும். உண்மையா இருக்கிறதோட நன்றிய அவ்வப்போது கொஞ்சம் செலுத்துங்க. இப்ப யாராச்சும் உங்ககிட்ட நல்லது செஞ்சிருக்காங்கன்னா, உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னா அதற்கு முதல்ல நீங்க நன்றி சொல்லணும். நன்றி சொல்ற விதத்துல வாய் வார்த்தையா மட்டும் நீங்க சொல்லிடக்கூடாது. சில சமயங்கள அதுவும் முக்கியம்தான், அதுவும் போதும். ஆனா இன்னும் ஒரு சில சமயங்கள அவங்க செய்த உதவியை பொறுத்து நீங்க வெறும் வாய் வார்த்தையா நன்றி சொல்லாதீங்க. இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் உங்கள் நன்றியை நீங்கள் செலுத்துங்க அவங்கக்கிட்ட. அதாவது இப்போ உங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னா சரி உங்களுக்காக வாங்க வெளியே போவோம் நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு இந்த மாதிரியான செயல்கள் மூலமாக உங்களுடைய நன்றியை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய கவர்ச்சி இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது உண்மைதானங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒருத்தர் அவரை பற்றி இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒருத்தர் இருக்காருன்னா அவருடைய பிறந்தநாள் எப்போ, அவருக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது ஆஹா இவர் வந்து எம்எல் இவ்வளோ அக்கறை வச்சிருக்காரு, இவ்வளோ என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு அந்த எண்ணம் வரும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவர்ச்சியாக ஆக ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆஹா இவருக்கு வந்து என்னுடைய பிறந்தநாள் தெரிஞ்சிருக்கு, நானும் மாறா அவருடைய பிறந்தநாள் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அவருக்கு வந்து நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க. இப்படியே ஒரு சமூகமாக நீங்க வளரலாம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க மேல அக்கறைப்படுவாங்க, நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க மேல அக்கறைப்படுவீங்க.
1: இது காதல் புரியுதுல்ல?

சரி நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். கடந்த 4 மணி நேரமாக நிகழ்ச்சியை கேட்டிருந்தீங்கன்னா என்னுடைய மனமார்ந்த நன்றி, அதை தான் நான் முதல்ல தெரிவிக்க விரும்புகிறேன். மீண்டும் உங்களை இன்றிரவு இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் நவீன் குணசேகரன். தொடர்ந்து ஒளியை கேட்டுக்கிட்டே இருங்க. இதற்கு பிறகு காலையிலிருந்து இரவில் ஆட்டம் நிகழ்ச்சி வரைக்குமே நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான துடுக்குகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதே சமயத்தில் பாடல்களை பொறுத்த வரைக்கும் புதிய பாடல்கள்லேருந்து ஆரம்பித்து பழைய பாடல்கள் வரைக்குமே நம்ம வந்து தொடர்ந்து உங்களுக்காக ஒளியேற்றம் செய்வோம். அதனால நீங்க தொடர்ந்து ஒளியை கேட்கலாம், அல்லது நீங்க தூங்க போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய குட் நைட்டை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நவீன் குணசேகரன்.

0: நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம்.
1: ரவி ஜி,
0: சஜினி,
1: ரவி 11 வயது சிறுமி, அவங்க தான் உலகத்திலேயே ஆக இளமையான பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்காங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய பேர் விளையாட்டு போட்டியில பிரமாதமான சாதனைகளை படிச்சுட்டு வராங்க இல்லையா?
1: ஆமா, அதாவது உலகத்திலேயே வந்து ஆக இளமையான ஒரு பெண் கிராண்ட் மாஸ்டர், ஒரு மகளிர் கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, இந்த சாதனையை இவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரவி. 11 நான் வந்து தொடக்கப்பள்ளி 5 இருந்தேன். பிஎஸ்எல்இக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து இவங்க வந்து பாத்தீங்களா, சாதனை படிச்சிருக்காங்க.
0: நிச்சயமா பாராட்டி ஆகணும். அது ஒரு தமிழ் சிறுமி அப்படின்னு சொல்லும் போது, செஸ் அப்படிங்கறது தமிழ்ல சதுரங்கம் அப்படின்னு அழைப்போம் இல்லையா. இந்த போட்டியில நீங்க எப்பயாவது களம் இறங்கிருக்கீங்களா?
1: களம் இறங்கினது கிடையாது ரவி. ஏன்னா எப்படி வந்து ராணி ராஜா எல்லாம் செயல்படுறாங்கன்னு அது புரியறதுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு, ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அதனாலயே அந்த பக்கமா போறது கிடையாது. ரொம்ப சுலபமா அந்த டம் விளையாட்டு இருக்கும் இல்லையா, அதை நான் விளையாண்டு
0: போயிருவேன்.
1: நீங்க களம் இறங்கிருக்கீங்களா?
0: இல்ல, நான் விளையாடுறது கிடையாது. ஏன்னா எனக்கு உண்மையிலே சொல்றேன், அது சரியா புரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு தெரிந்த இருவரை பத்தி நான் அந்த இடத்துல சொல்லி ஆகணும். சதுரங்க போட்டி எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தாரு. அவங்க பேர் நான் சொல்ல போறது கிடையாது சரியா. ஏ பி னு வச்சுப்போம்.
1: சரி,
0: ஏக்கு தான் போட்டி நல்லா தெரியும்.
1: சரி,
0: ஏ பிக்கு சொல்லி கொடுக்கறாரு. பி அதை பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏ கூட விளையாடுறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு பி ஜெயிச்சிடுறாரு. சொல்லி கொடுத்தது ஏ, ஆனா பி ஜெயிக்கிறார். சரி பரவாயில்ல. தொடர்ந்து ஏ, நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், நான் தான் சொல்லி கொடுத்தேன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பி ஜெயிச்சுக்கிட்டே வராரு. நானும் பாக்குறேன்,
1: என்ன சொல்றீங்க, ஏக்கு தானே தெரியணும் எப்படி வந்து.
0: சத்தியமா எனக்கு புரியல. அந்த இடத்துல உட்காந்து நான் பாக்கும்போது யோசிச்சேன், நான் தப்பா பாக்குறேனா, இல்ல நடக்கிறது தப்பா இருக்கா? சொல்லி கொடுத்தாலே, சொல்லி கொடுத்தத விட நல்லா விளையாடலையே, இது புரியலையே எனக்கு. அப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு, அதுதான் சதுரங்க போட்டி. யாரு சொல்லி கொடுக்கறாங்க, யாரு கத்துக்கிறாங்க, அதெல்லாம் கணக்கு கிடையாது. யாரு போட்டியில நல்லா சிந்திச்சு செயல்படுறாங்க, அதுதான் சதுரங்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
1: ஆமா, அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்கும், அந்த யுத்திகளை வந்து நம்ம நல்லா கையாளணும். அத வந்து எப்படி நம்ம இந்த ஒரு காய நகத்தினா அடுத்த 5 காய்களை எப்படி நகத்தணும் அப்படிங்கிற அந்த அந்த சிந்தனையோட நம்ம செயல்படணும்.
0: இதுல என்ன வேடிக்கைனா, சில பேருக்கு சதுரங்கம் விளையாட தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில சதுரங்கம் விளையாடுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க எனக்கு தெரியும். சில பேரை காயா பயன்படுத்துவாங்க, சில பேர் இங்க நகத்துவாங்க, சில பேர் அப்படி கொண்டு வருவாங்க.
1: எப்படி நகத்துனா எப்படி என்ன வேலை நடக்கும் அப்படின்னு வேற செல்வாங்க.
0: உங்களுக்கும் அப்படி சில பேரை தெரிஞ்சிருக்கு போல இருக்கு.
1: தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு.
0: வாழ்க்கையில அடி வாங்கிருக்கீங்க நீங்களும்.
1: ஆமா, நம்ம நேயர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா.
0: அப்படிப்பட்ட நபர்களை பத்தி நீங்களும் சொல்லலாம், தப்பே கிடையாது. பேர் மட்டும் சொல்லிடாதீங்க சரியா.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
2: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயனளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
1: பலன் கிடைச்சா
2: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க. 6333398888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. உங்க mirekap.sg/readysetgrow.

0: ஹாய் வணக்கம் ரவி, சஜினி, சரிங்க, அந்த சதுரங்க கேபை பத்தி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் ஆகும் வருது. எனக்கு அந்த பிளாட்டை சொல்லி கொடுத்ததே வந்து, நான் வந்து சிறு வயசுல வந்து நைட் லைஃப்ல வேலை செய்யும் போது, அதாவது அந்த டைம்ல வந்து என்னோட முதலாளி வந்து அந்த விளையாட்டை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது சொல்லி கொடுக்கும் போது அவரும் வந்து நீங்க சொன்ன மாதிரிதான், வாழ்க்கையில வந்து எப்படி வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து அதை வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே அது வந்து அந்த விளையாட்டை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த மந்திரியா இருக்கிறது யாரு, நம்மளோட வாழ்க்கையில வந்து யாரு ராணியா வருவாங்க, அவங்க வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் அவங்கதான் வந்து இப்படி செயல்படுவாங்க, நம்ம இப்படிதான், நீ உன் வாழ்க்கையில நீ தான் ராஜா, ஆனா நீ வந்து ஒரு ஸ்டெப்பா தான் நீங்க எடுக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் எனக்கு அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு. இதை நீங்க இதை பத்தி பேசும்போது எனக்கு அது ஞாபகம் தான் வந்துச்சு.
1: நன்றி சிவா, உங்களுடைய குரல் பதிவுக்கு. வசந்தம் நாடக தொடர்களில் நடிக்கும் நம்ம சிவகுமார் பாலகிருஷ்ணன் அவர்தான் இந்த குரல் பதிவை அனுப்பி வச்சிருந்தாரு.
2: வாழ்க்கையினும் மாபெரும் நாடக மேடையில நம்ம எல்லாருமே நடிகர்கள். ஆனா அந்த நடிப்பை எப்படி வழி நடத்துறோங்கிறது தான் கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறிக்கு பதிலா வருது சதுரங்கம் போன்ற போட்டி.
1: சரி, இனிமே ரவி, நீங்க வசந்தத்திற்கு நாடகங்களை எழுத போறீங்க.
2: ஒலி 9:06 வர நாடகங்களை எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது. இதுல நான் வசந்தத்துல வேற போய் சரி நாடகம்னு சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது.
1: சொல்லுங்க.
2: எப்போதுமே சிறப்பு நாட்கள்ல நாம வித்தியாசமான நாடகங்களை உங்களுக்காக வானொலி வாயிலா கொண்டு வருவோம் இல்லையா. அதை நீங்க தவற விட்டுருந்தீங்கன்னு சொன்னா, மீ லிசன் எங்களுடைய செயலி இருக்கு, அங்க போய் ஒலி 9:06 பாட்காஸ்ட்ல நாடகம் அப்படிங்கிற கோப்பை கிளிக் செய்தீங்கன்னா எல்லா நாடகங்களையும் நீங்க இலவசமா எங்கேயும் எப்போதும் கேட்டு மகிழலாம்.
1: உதாரணத்துக்கு 2026 வெளியான பொங்கல் நாடகம், நோன்பு பெருநாள் நாடகம், அதோடு வரப்போற தீபாவளி கிறிஸ்துமஸ் நாடகங்களையும் நீங்க அங்க எந்நேரமும் கேட்டு மகிழலாம்.
2: ஒலி 9:06
1: கேட்டாலே பரவசம்.

0: இன்றைய கூற்று இதோ உங்க செவிகளுக்கு.
1: இன்றைய கூற்று அனுப்பி வச்சிருக்காரு நேயர் மனோகரன். வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசியுங்கள்.
0: இப்படிப்பட்ட வரிகள் உங்க கைவசமும் இருக்குன்னு சொன்னா, அல்லது நீங்க இப்படிப்பட்ட தன்முனைப்பு தரக்கூடிய கவிதைகளையும் வரிகளையும் எழுதுவீங்கன்னு சொன்னா, மறக்காம எங்களுக்கு வாட்ஸ்அப் வாயில அனுப்பி வச்சிருங்க.
1: ஹேஷ்டேக் VS அப்படின்னு பதிவிட்டு 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க.
0: அவர் அனுப்பி வைத்த வரிகளை இன்னும் ஒரு கேப்போ வாங்க.
1: வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசியுங்கள்.

0: முக்கிய குறிப்பு.
1: ரவி, ஒவ்வொரு நாளும் நம்ம பழங்களை சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இல்லையா? ஆனா சில பழ வகைகளை நீங்க ஒரே வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, உதாரணத்துக்கு இந்த ப்ளூபெரிஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க உரைய வைத்து அதன் பிறகு உட்கொண்டீர்கள் என்றால் அதுல ஆந்தோசயனின் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கிறது. அந்த அமிலம் வந்து இன்னும் 3 மடங்கு ஆகிறது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
2: ஒவ்வொரு நாளும் சுலபம், 2-3 நாளுக்கு ஒரு தடவை ப்ளூபெரி சாப்பிட பழக்கம் எனக்கு இருக்குது. ஆனா இது ஒரே எடுத்து சாப்பிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும் தெரியாம போச்சு பாருங்க.
1: ஆமா, ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பொழுது, அதாவது கடையில வாங்கி அப்படியே நம்ம சாப்பிடும் பொழுது அதனுடைய சத்து வந்து அது வந்து நம்மளுடைய உடல்ல வந்து எடுப்பதற்கு வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அதை உரைய வைத்து நாம உட்கொண்டால் இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. அடுத்தது வந்து வாழைப்பழங்கள் ரவி. ஆமா, வாழைப்பழங்களையும் நாம உரைய வைத்து நாம சாப்பிட்டோம் என்றால் அதுல இருக்கிற அந்த ப்ரீபயோட்டிக் ஃபைபர், அந்த நார்ச்சத்து உங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும், நம்ம உடல் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
2: பல வீடுகள்ல ஒரு பழக்கம் இருக்குது, இந்த வாழைப்பழத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில வச்சிருவாங்க.
1: ஆமா,
2: அதுவும் இந்த காய்கறி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கூட பக்கமாவே விற்கிற பழக்கத்தை நான் பாத்திருக்கேன். அதே மாதிரி நீர்களே உங்களுக்கும் பழக்கம்னு சொன்னா கொஞ்சம் மாத்தி பாருங்க, ஆரோக்கியமா இருக்கும் உங்க வாழ்க்கை.

0: 80களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 96.8.

சற்று முன்பே ஃபார்மர் ஃபார்ட் ஃபேக்ட்ரி, அதாவது ஓல்ட் ஃபார்ட் ஃபேக்ட்ரின்னு அழைப்பாங்க. இந்த இடத்தை பற்றி மூன்று குறிப்புகளை கொடுத்திருந்தேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இடம் அக்டோபர் 1941 ஃபார்ட் மோட்டோ கம்பெனி ஆஃப் மலாயா என்கிற ஒரு பேரில் இந்த இடம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இடத்துல இந்த வாகனங்களை வந்து அசம்பிளி செய்வாங்க, ஒன்று சேர்த்து அங்கே வாகனங்களை உருவாக்குவாங்க. நாளடைவில் 1941 டிசம்பர் மாதத்தில் பிரிட்டிஷ் ஆகாயப்படை இந்த ஃபேக்டரியில் ஆகாயப்படை விமானங்களை உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இரண்டாம் உலக போர் ஆரம்பித்தது. பிரிட்டிஷ் ஆகாயப்படை ஜப்பானியர்கிட்ட சரண் அடைஞ்சிட்டாங்க. அதன் பிறகு ஜப்பானிய ஆகாயப்படை இந்த இடத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு இந்த இடத்துக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறதுனால இந்த இடத்த ஒரு அருங்காட்சியகமாக ஆக்கணும்னு நம்ம அரசாங்கம் முடிவு பண்ணாங்க. அது ஆரம்பத்தில் மெமரிஸ் அட் ஓல்ட் ஃபார்ட் ஃபேக்டரினு இந்த இடத்துக்கு பேர் கொடுக்கப்பட்டது. 2016 முக்கியமான வேலைகள்லாம் முடிந்த பிறகு இந்த ஃபேக்டரியை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தாங்க. அதன் பிறகு இந்த இடத்துக்கு ஃபார்மர் ஃபார்ட் ஃபேக்டரி என்று பேர் சூட்டப்பட்டது. இந்த முக்கிய இடத்தை பற்றி நம்ம சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல நம்ம அடுத்த எங்கெங்கத்துல ஒரு புதிய இடத்தை பற்றி நம்ம சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க போறோம். நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிற உங்களுடைய காதர் இது ஆனந்தம் ஆரம்பம் 9

0: இன்றைய ஆனந்தம் மார்பு நிகழ்ச்சியில் என்ன தலை போட்டு பேசிட்டு இருக்கோம்னா, ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை அல்லது ஒரு செயலை நீங்க சீக்கிரமா செஞ்சு முடிக்க ஆசைப்படுவீங்களா, அல்லது நிதானமா பதற்றப்படாம எல்லாமே சரியா இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்துட்டு நீங்க செஞ்சு முடிப்பீங்களா? ஏன்னா சில பேருக்கு சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் கொஞ்சம் நிதானமாவே வேலை செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த பிரிவை சேர்ந்தவங்கன்னு கேட்டப்போ எனக்கு நந்தினி குரல் பதிவு அனுப்பி இருக்கிறாங்க.
1: வணக்கம் காதர், நந்தினி பேசுறேன். வந்து அந்த சிச்சுவேஷன் பொறுத்து முடிவு எடுப்பேன் காதர். இப்ப வந்து எனக்கு ஒரு விஷயம், ஒரு விசேஷம் வருது, இன்னும் ஒரு 6 மாசம் 7 மாசம் இருக்குன்னா நம்ம இதுவா நிதானமா அதை வந்து பிளான் பண்ணி முடிவு எடுப்பேன். ஆனா அதுவே வந்து ஒரு விஷயம் கடைசி நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல வந்துருச்சுன்னா அவசர அவசரமாக தான் நான் செய்ய வேண்டி வரும். ஆனால் அந்த டைம்ல வந்து நான் என் கூட ஒரு பார்ட்னர் வச்சிருப்பேன் எனக்கு. ஸோ அட்லீஸ்ட் வந்து நான் ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணாலோ, ஏதாவது ஒரு இது மிஸ் பண்ணாலோ அவங்க வந்து எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் முடிவு எடுப்பேன் கதை. தேங்க்யூ.
0: அலிமாவும் நானும் எப்படி வேலை செய்யறோமோ அந்த மாதிரி தான் நீங்களும் உங்க பாட்டு கூட வேலை செய்வீங்க. வெரி குட். அடுத்து நாகம்மா எனக்கு குரல் பதிவு அனுப்பி இருக்கிறாங்க.
2: காலை வணக்கம் காதர், எப்படி இருக்கீங்கப்பா? நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்.
2: என் பேர் வந்து நாகா, நான் சிம்பாவிலிருந்து அழைக்கிறேன். இன்றைக்கு வந்து டாபிக் பண்ணி கேட்டீங்களே, வீட்டு வேலையெல்லாம் செய்வது வந்து விறுவிறுன்னு செய்ய விருப்பமா அல்லது மெதுவா? என்னைய பொறுத்த வரைக்கும் என் வயசுக்குப்பா, நான் 70 ஓவர், இந்த வயசுக்கு நம்மளாம் வந்து 6 ஆம்பளம் செய்யறது தான் நல்லது. ஆனால் நானும் ட்ரை பண்ணிட்டேன், கொஞ்சம் விறுவுன்னு அந்த வயசுக்கு தகுந்த விறுவுன்னு செய்வோமான்னு முடியாது. எல்லாமே கொலப்படி தான், எல்லாம் தப்பு தப்பாக செய்வேன் நான். அதை மறந்துடுவேன், இதை மறந்துடுவேன், ஹார்ட் வந்து ரொம்ப வேகமாக அடிக்கும், என்னன்னு தெரியல. அதுலேருந்து கற்றுக்கிட்டேன், மெதுவாக 6 ஆம்பரை செஞ்சால் எல்லாமே நல்லபடியாக முடியுது, என் ஹார்ட்டும் நல்லா இருக்குப்பா. அதனால தான் நான் எங்கள் வயசுக்கு உள்ளவங்களாம் 6 ஆம்பரை செய்யுது. மிகவும் நன்றி. நன்றிப்பா, பாய்.
0: நன்றி நாகா. சரி பாருங்க, அவங்களுடைய இருதயத்துக்கு மெதுவா வேலை செஞ்சதுதான் சரிப்பட்டு வரும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சில பேருக்கு என்னதான் இருந்தாலும் சுறுசுறுப்பா வேகமா செஞ்சு முடிச்சாதான் நான் மற்ற வேலைகளை தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு நீங்க வேகமா செஞ்சு முடிக்க ஆசைப்படுவீங்க. சரி, தொடர்ந்து உங்க கருத்துக்களை அனுப்பிட்டே இருங்க. 9 6 7 8 8 9 6 8.

0: காலை வணக்கம் காத, நான் செல்வராணி பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நான் வந்து எப்பவுமே சுறுசுறுப்பா தான் இருப்பேன். எதனால சுறுசுறுப்பா இருப்பானா, என் பேரன் ஸ்கூல் போவாரு, அதுக்குள்ள நான் அவருக்கு சமைச்சு கொடுத்துடணும், சமைச்சு அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்துடணும். அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பேன், மற்ற வேலையில நிதானமா பார்த்துதான் செய்வேன்.
1: வணக்கம் காதர், எப்படி இருக்கீங்க? நான் ஜாஃபர் சாதிக் பேசுறேன், ரியாத்லேருந்து. எனக்கு வந்து ஒரு காரியத்தை வேகமாக செய்யத்தான் பிடிக்கும், அது எனக்கு ஆறாம் முறை செய்ய பிடிக்காது. எந்த வேலையாக இருந்தாலும் டக்குன்னு யோசிச்சு அடுத்த நாளே முடிச்சிருவேன்.
2: வணக்கம் காதர், நான் அமுதா பேசுகிறேன். நான் வந்து எப்படின்னா, எனக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுப்பேன். எதுக்கு முதலியாக செய்யணுன்ற அதுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு கால அட்டவணைப்படி செய்துக்கிட்டு வருவேன். ஏன்னா ரொம்ப அறக்க பறக்க செய்தாலும் சில விஷயங்கள் வந்து அவ்வளோ நன்மைப்படாது பாருங்க. ஸோ அதனால் நான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எது முதல்ல செய்கிறது எது பின்பு செய்கிறது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வருவேன். அது எனக்கு வந்து பல வகைகளையும் எனக்கு பல நன்மைகளை தந்திருக்குது. எனக்கும் அந்த மன உளைச்சல் ஏற்படாமல் போயிடும், சரியாக செஞ்சுமேனு ஒரு நிம்மதி இருக்கும்.
3: பெரும்பாலான நேயர்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நான் மெதுவாக செய்வேன் அல்லது வேகமாக செய்வேன். ஏன்னா சில நேரத்தில் வேகமாக செய்கிறதும் சரியாக போய் முடியாது, மெதுவாக செய்கிறதும் சரியாக போய் முடியாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எது வேகமாக செய்யணுமோ அது வேகமாக செஞ்சு முடிச்சிடணும், எது மெதுவாக நம்ம நிதானமாக செய்யணுமோ அதை நீங்கள் நிதானமாக செஞ்சு முடிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. சமீபத்தில் ஒரு போஸ்ட்டை பார்த்துருந்தேன், இந்த ஒரு மாணவர் அவருக்கு 22 வயசு தான், ஒரு ஓவியத்தை அவர் 2 வருடங்கள் எடுத்துக்கிட்டாரு செய்து முடிக்கிறதுக்கு. ஆமாங்க, 2 வருடங்கள். அது குறிப்பாக சொல்லணும்னா, அவர் 1737 மணி நேரம் இந்த ரியலிஸ்டிக் ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஓவியத்தை வரைஞ்சி முடிச்சிருக்கிறாரு. சிங்கப்பூருடைய ஒரு காட்சி தான், அதாவது நீங்கள் சிபிடி ஏரியா போனீங்கன்னா அந்த டாப் வியூவில் நீங்கள் பார்க்கலாம், மேலோக்கி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும்ல, அந்த காட்சியை தான் அவர் வரைஞ்சிருக்கிறாரு. ஏறக்குறைய அவருக்கு ஒரு நாளைக்கு அவர் 4 மணி நேரம்லேருந்து 5 மணி நேரம் மெதுவாக நிதானமாக இந்த ஓவியத்தை வரைஞ்சி முடிப்பார். ஏன் இதை ஹைப்பர் ரியலிஸ்டிக் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது எல்லா நுணுக்கங்களும் அங்கே இருக்குமா. ஒரு கட்டடத்தில் எவ்வளோ மாடி இருக்குது, அதில் எவ்வளோ கண்ணாடி இருக்குது, அப்புறம் சாலையில் எவ்வளோ வாகனங்கள் வந்து அங்கே பயணம் செஞ்சிட்ருக்கு போன்ற விவரங்கள் போன்ற நுணுக்கங்கள்லாம் ரொம்ப அழகாக நிதானமாக அவர் வரைஞ்சிருக்கிறாரு. அதை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்கலாம். இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, எப்படி இந்த பையன் பொறுமையாக 2 வருடங்கள் எடுத்துக்கிட்டாரு. ஒன்று, அவருக்கு வந்து பேஷன் இருக்கணும், அவருக்கு ஓவியம் வரைகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் நுணுக்கமாக அதை வரையணும்னு ஆசைப்பட்டிருக்கார்ல, அதுக்கு உண்மையிலே அவருக்கு பொறுமை இருக்குது. எனக்கு அந்த பொறுமை இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். சரி, இந்த பொறுமை எனக்கு இல்லை, நம்ம நேர்களுக்கு இருக்குதான்னு கேட்கலான்னு தான் உங்ககிட்ட இந்த தலைப்பை ஒட்டி நான் பேசியிருந்தேன். யார் யாரெல்லாம் இன்று உங்கள் கருத்துக்களை அனுப்பியிருந்தீங்களோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். 11 மணிக்கு பிறகு உங்களுக்காக எங்கே எங்கே அங்கம் இடம்பெற போகுது, அதே நேரத்தில் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களும் இடம்பெறும். தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க, உங்களுக்காக நிகழ்ச்சியை படிச்சிருக்கேன். உங்களுடைய காதர், இது ஆனந்தம் ஆரம்பம்.

0: பணம் பத்தும் செய்யும். பணம் இருந்தாலே ஆபத்து தான். நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃபிளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
1: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
2: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது. என்ன

0: ஹார்ட் ஐஸ் மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
1: நம்மளுடைய தொடக்க கதைக்கு வருவோம். கல்லூரி தொடக்கப்பள்ளி உயர்நிலை பள்ளி அப்படின்னு சொல்லும் போது மாணவர்களை பத்தி பேசும்போது இங்க மாணவர்கள் சிறப்பான ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. 4 கல்லூரி மாணவர்கள் விமலா, இவங்க புதிதான ஒரு நகைப்பூச்சை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு மேற்கத்திய ஒரு நாடுல நடந்த ஒரு விஷயம். எந்த நாடு அப்படின்னு அவங்க சரியா அவங்க சொல்லல. ஆனா இந்த கல்லூரி மாணவர்களுடைய புகைப்படத்தை இப்போது பதிவேற்றம் பண்ணி பரவலாக போயிட்டு கொண்டிருக்கிறது. இந்த நகைப்பூச்சி எதற்குன்னா, இப்ப அந்த நாட்டுல அவங்க வந்திருக்கும் அந்த நாட்டுல நிறைய என்ன நடக்குதுன்னா, போதை புழக்கத்திற்கு பல பேர் ஆளாகிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எடுக்கிறது மட்டும் இல்லாம இப்ப சில பேருக்கு தெரியாமலேயே அவங்களுடைய குடிக்கும் பானத்துல கலந்து விடுறாங்க. இது எங்கெல்லாம் நடக்குதுன்னா, இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆடல் பாடல் கேளிக்கை நடக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல அதிகமாக நடக்கிறது. இதனால இந்த மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பெண்களுக்கும் வேற யாரும் எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு இந்த நகைப்பூச்சி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நீங்க அணியும் போது என்ன செய்யலானா, நீங்க தண்ணீர் குடிக்கிறீங்க இல்லையா, எது ஒரு பானமாக இருந்தாலும் சரி, அது அருந்தும் போது அந்த பானத்துல ஏதாவது கலந்திருக்கா அப்படின்னு அது சரி பார்க்கறதுக்கு அந்த நகைப்பூச்சை பயன்படுத்தலாம். எப்படின்னா, உங்க விரல நீங்க அந்த பானத்துல நீங்க வந்து இப்படி வைக்கும் வச்சுட்டு உள்ள வச்சுட்டு வெளியே இருக்கும் போது, இப்போது நீங்க இளஞ்சிவப்பு நிறத்துல அந்த நகைப்பூச்சி அணிஞ்சிருந்தீங்கன்னா அது கருப்பா மாறும். மாறும் போது உள்ளுக்குள்ள ஏதோ கலந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருமா,
2: உஷாரு உஷாருன்னு.
1: ஆமா, அதனால இது வெறும் இந்த இடங்களுக்கு மட்டும் இல்லாம இது எங்க வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு சந்தேகம் வந்தாலும் கூட உடனடியாக என்ன செய்யலாம்னா, இந்த நகைப்பூச்சி அணிஞ்சுக்கிட்டு அந்த தண்ணீருக்குள்ள நீங்க உங்க கையை விட்டு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அது மாறும். அதுல இருந்து தெரியும் யாரோ என்னமோ சதி திட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்னு.
2: நல்ல ஒரு செய்தி நித்யா. அப்படி நம்மளோட டீ கடைக்கு வரங்களோ, நம்மளுடைய
1: நாம ஒண்ணு கலக்கலைங்க, விமலா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க.
2: அந்த பயம் தான் சரி.
1: நிறைய என்ன கலந்துருக்கணும், அன்பும் நிறைய தூக்கலான சில சர்க்கரையுமா, சர்க்கரைனா நம்ம அருந்தக்கூடிய சர்க்கரை எல்லாம் கிடையாது, இது வந்து அன்பும் அப்புறம் நிறைய சிரிப்பும் கலந்த இனிப்பு, இதை கலந்துதான் நம்ம கொடுப்போம்.
2: அப்படின்னா வாங்க, 28 மணி வரைக்கும் ஜாவ் ஜாவ்னு டீ கடை நடத்தலாமா, இது உங்களுக்காக தொடங்கியாச்சு
1: விமலா. நம்ம வைப் விமலா படைக்கும்
2: டீ கடை 70
3: கேட்க கேட்க ஆனந்தம்.

0: ஒரு சில பதில்களை தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம்.
1: இங்க கல்பனா பிரெட், அதாவது ரொட்டி.
0: நல்ல முயற்சி.
1: அந்த பிரெட் வந்து தமிழ்ல தட்டச்சு செஞ்சு அனுப்பியிருக்காங்க. அடி
0: கியூட் கியூட். அதே போலதான் அதே பதில சொல்லிருக்காங்க. மற்றும் ஒரு நேரம் அவங்கதான் வந்து தேசக்கரன் சக்கரவர்த்தி ரொம்ப பாசுக்காரர் நினைக்கிறேன்.
1: எழில் செல்வன் சொல்றாரு கான்ஃபிளிக்ஸ் அப்படின்னு.
0: நல்ல முயற்சி நண்பா. மீனா என்ன சொல், மீரா என்ன சொல்றாங்கன்னா,
2: வணக்கம், என் பேர் மீரா.
1: வணக்கம்.
2: அது டொமேட்டோ கெட்சப். தேங்க் யூ.
0: நல்ல முயற்சி. ரொம்ப நெருங்கி வந்திருக்காங்க. அது வந்து ஏற்கனவே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு தான். இந்த தக்காளி சாஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு காலகட்டத்துல தொடக்கத்துல வந்து ஒரு மருந்தாக தான் உருவாக்கப்பட்டுச்சு நித்யா.
1: அதை நான் முழுமையா நம்புறேன், ஏன்னா அதனுடைய சுவை அப்படிதான் இருக்கு.
0: அப்புறம்
1: ஒரு விரைவு உணவகத்துக்கு போகினேன், அங்க கெச்சப் மட்டும் தான் இருக்குன்னாங்க. ஏன்னா ஐ வாண்ட் சில்லி சாஸ் அப்படின்னு கேட்கும் போது என்ன முறைச்சாங்க பாருங்க. இட்ஸ் ஓகே, ஆல் டே ஜாலி டே சொல்லிட்டு வெளியாயிட்டேன். ஏன் மறைக்கிறாங்க, நான் கேட்டதுல என்ன தப்பு?
0: உண்மைதான், கேட்டதுக்கே கூடாது. அடுத்து சாம்பல்.
3: வணக்கம் நித்யா விமலா.
0: சரியான பதில்
3: நீங்கள் குறிப்பிடும் அந்த உணவு கான்ஃபிளெக்ஸ். நன்றி, வணக்கம்.
1: நீங்களா தவறான பதில் கொடுத்தது.
0: ஆமா, சரித்திரத்தில் இந்த நாள் பதிக்கப்படும். எப்பொழுதுமே சரியான பதில் சொல்லும் நம்முடைய சாம்பல் தவறான பதில் சொல்லிட்டாரே.
1: ஆனா அவர் திரும்ப முயற்சி செஞ்சு சரியான பதில் சொல்லுவாரு பாருங்க. அதே மாதிரி நம்ம நேயர்கள் அனைவரும் சரியான பதில் சொல்லுவாங்க.
0: அப்படி சரியான பதில் சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த மருந்து அந்த சாப்பாடு நித்யா உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க.
4: 70 கேட்க கேட்க ஆனந்தம். 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: ஒரு செட் நிறைய சிரிப்பு. என்ன பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என்பதை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் டீ கடையில நம்ம அதை அடிக்கடி ஒலியிட்டு இருக்கோம்.
1: நல்ல சிரிப்பு இருக்கணும்னா நல்ல வலுவான பல்லு இருக்கணும். இல்லாடினா விமலா இன்றைக்கு மாறி இருக்கிற உணவு பொருளை நீங்க சாப்பிடணும்.
0: என்னது? வாங்க இன்றைய பஞ்சாயத்துக்கு போவோம். யாரெல்லாம் சரியான பதில் சொல்லிருக்காங்க? நித்யா,
1: பரமேஸ்ராஜ், ராதாகிருஷ்ணன் நாயுடு, மைமுன், அண்ணம், சாமுவல், பிரேம் சரியான பதில் சொல்லிருக்காங்க.
0: எப்படிங்க? எப்படி எப்படி எப்படி?
1: முதல் நேரா யாரு சரியான பதில் சொல்லிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக அந்த மூன்று குறிப்புகளை சொல்லிடுறேங்க.
0: 1895 டாக்டர் ஜான் என்பவர் தான் என்ன கண்டுபிடிச்சாரு. அவருடைய மருந்தகத்துல என்ன கண்டுபிடிச்சாரு, ஏன்னா வயசான பல பேரை குணப்படுத்தணும் என்பதற்காக என்ன கண்டுபிடிச்சாரு. வயசானவங்களை பாத்தீங்கன்னா பல் பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் மென்னு சாப்பிட முடியாது இல்லையா, அவங்க
2: நீங்கள் குறிப்பிடும் உணவு பீநாட் பட்டர். நன்றி வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் விமலா, நித்யா.
0: வணக்கம்.
3: நீங்க இன்னைக்கு சொன்ன மூன்று குறிப்புகள் வந்து நான் நினைக்கிறேன் பீநட் பட்டர் நினைக்கிறேன். சரியா?
0: ஆமா, சரியான பதில் பீநட் பட்டர்.
1: அது ஒரு காலத்துல மருந்தாக பயன்படுத்தப்பட்டதா?
0: ஏன்னா புரதச்சத்து அதிகம் இருக்கும் நித்யா. வயசுல மூத்தவங்களால ஒழுங்காது அந்த இறைச்சியெல்லாம் வந்து மென்னு சாப்பிட முடியாது, அவங்களுக்கு புரோட்டீன் தேவைப்பட்டுச்சு இல்லையா, அதனால இந்த கடலைகளை அவங்க என்ன செய்வாங்கன்னா அரைச்சு கொடுப்பாங்க சாப்பிடறதுக்கு. அது ஒரு மருந்தாக இருந்துச்சு தொடக்க காலத்துல. ஆனா காலப்போக்கில் என்னாச்சுன்னா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சு அப்புறம் பிரெட்ல கொடுத்துட்டாங்க, ரொட்டில கொடுத்துட்டாங்க. இப்ப தெரியுதா நல்ல காரணத்துக்கு ஒரு காரியத்துக்கு என்ன உருவாக்குனாங்க? ஆனா மனுஷங்க
1: சொல்லுங்க சொல்லுங்க மனுஷங்க
0: மனிதர்கள் மாறி விட்டார்கள், என்னையும் மாற்றி விட்டார்கள்.
1: மாற்றம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாற்றத்திற்காக இந்த தீபாவளிக்கு பீனட் பட்டர் முறுக்கு செஞ்சா எப்படி?
4: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
5: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்ட கண்ணமிங்கே.
4: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
5: ஏதேதோ நடக்கும்.
4: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: டீ கடையில தொழினுப்ப செய்து நீங்க பிறந்த தினத்துல உலகத்துல என்னெல்லாம் நடந்தது, உங்களுடைய பிறந்த தினத்துல மற்றவங்க யாரெல்லாம் பிறந்திருக்காங்க, நீங்க பிறந்த அன்றைக்கு நீங்க முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்க சொத்து மதிப்பு இப்ப எவ்வளவாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நித்யா, கண்டிப்பா நீங்க பிறந்த போது புயல் காத்தெல்லாம் வீசிருந்திருக்கும்.
1: யாரு நானா?
0: தெரிந்து கொள்வதற்கு நீங்க டக்குனு போகலாம் இந்த இடையப்பக்க முகவரி bornhere.app. இப்ப நீங்க தட்டுறீங்க bornhere.app ல தட்டி உங்களுடைய விவரங்களை எனக்கு பார்த்து சொல்றீங்க.
1: bornhere அந்த ஆப் வந்து எப்படி நாம தட்டச்சு செய்யிறது?
0: APP
1: தான். ஓ சரி, bornhere.app க்கு போறோம், நாம பிறந்த நாள் அன்றைக்கு என்னென்ன வரலாறு இருக்குன்னு அப்படியே தோண்டி பாக்குறோம்.
0: நித்யாவே ஒரு வரலாறு தான். நீங்க எப்படிப்பட்ட வரலாறு என்பதை தெரிஞ்சுக்கொள்ள இப்பவே சொல்லுங்க. லிங்க் வேணும்னா ஒலி வாட்ஸ்அப்புக்கு.
1: நான் லிங்க் அனுப்ப முடியாது, என்னுடைய வரலாற்றை வந்து புரட்டி பாத்துட்டு இருக்கேன். விமலா கிட்ட கேளுங்க, கொடுப்பாங்க.
0: பாரா
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968 இல்

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம் இடைநில் கொண்டாட்டம்.
0: சுவாரஸ்யமான தகவல்கள் அங்கத்துல நம்ம இருக்கோம். வழக்கம் போல இன்றைக்கு இந்த நாள்ல உலகத்துல என்னென்ன நாட்கள் அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இன்றைய தேதி அக்டோபர் 5. சரி, உலகத்துல முதலாவதாக வேர்ல்ட் ஆர்கிடெக்சர் டே இன்றைக்கு அனுசரிக்கிறாங்க. ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது கட்டிடக்கலை அப்படி நம்ம தமிழ்ல நம்ம அழைப்போம். இந்த கட்டிடக்கலை எப்போதுமே எனக்கு ஒரு வியப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு நிலத்தை பார்த்துட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட நிலத்துல இந்த ஒரு கட்டடத்தை நம்மளால கட்ட முடியும், இந்த ஒரு வடிவமைப்புல இந்த ஒரு உயரத்துல ரொம்ப உறுதியாக நம்மளால கட்ட முடியும் அப்படிங்கிறது எப்படிதான் அவங்க கணிக்கிறாங்க, எப்படிதான் அவங்க வந்து அதை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது எப்போதுமே நான் கண்டு வியந்த ஒரு கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு திறன். குறிப்பாக இந்த ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலைக்கான அந்த பட்ட படிப்பை நீங்கள் படிச்சிங்கன்னா, எனக்கு தெரிந்த வரைக்கும் பொதுவாக ஒரு பட்ட படிப்பை நீங்கள் படிக்கும்போது கிட்டத்தட்ட 3-4 வருஷம் எடுக்கும். ஆனால் கட்டிடக்கலைக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்குமே 4-5 வருடங்கள் எடுக்கலாம், கொஞ்சம் கூடுதலாகவே நேரம் நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, ஆனால் போக போக எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா உண்மைதான், நீங்கள் ஒரு கட்டடத்தை நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா அதற்கான வேலைப்பாடுகள் நிறைய இருக்கும். உறுதியாக நீங்கள் கட்டணும், அழகாக நீங்கள் கட்டணும், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லபடியாக அதை முறையாக நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கட்டடம் ரொம்ப அழகாக உறுதியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஆக இந்த கட்டிடக்கலை நிபுணர்கள் பொறியாளர்கள் அவங்கள எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். அவங்களுடைய துறையை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கட்டிடக்கலைக்கான ஒரு தினம் தான் இன்று. இன்றைக்கு எல்லாமே கட்டடங்களை பற்றி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு வேர்ல்ட் ஹேபிடேட் டேயும் அனுசரிக்கப்படுது. ஹேபிடேட் டே அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இல்லத்திற்கான தினம், ஒரு வீட்டிற்கான தினம். நீங்கள் ஒரு வீட்டை சொந்தமாக நீங்கள் வாங்கும்போது அதில் இருக்கிற அந்த பெருமையோ பெருமிதமோ அளவில்லாதது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சொந்த வீட்டை நீங்கள் வாங்கி அது ஏன்னா அதுதான் உங்களுடைய அடையாளமும் கூட. ஒரு வீடு அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த அடையாளமும் கூட. நீங்கள் ஒரு வீட்டை வாங்கி அதை புதுப்பித்து அதை நீங்கள் அழகுப்படுத்தி இதுதான் என்னுடைய வீடு அப்படின்னு பெருமையாக சொல்லும்போது அதில் பெரிய அளவில் ஒரு கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த வீட்டை அந்த இல்லத்தை கொண்டாடுற ஒரு தினம் தான் இன்று. உங்களுடைய வீட்டை பார்த்து நல்லா நீங்கள் சந்தோஷப்படலாம்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றதற்கான ஒரு தினம். நடந்தது வாகனத்தை செலுத்தணும்னு ஆசைப்பட்டேன், ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அந்த மின்கலத்தில் பேட்டரி கிடையாது, அதாவது அந்த சார்ஜ் கிடையாது. அதனால எப்போதுமே நம்மளுடைய வாகனத்தில் அந்த பேட்டரியில் அந்த சார்ஜ் இருக்கா, அந்த மின்கலன் வேலை செய்தா அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே பார்க்கணும், அல்லது எந்த அளவுக்கு இருக்குது போதுமா அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிக்கணும்.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
2: I want to go out and buy phone.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்றச்செயல்

0: வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
1: ஹாய் டார்லிங், எப்படி இருக்கீங்க?
0: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக. இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 96.8.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம்
0: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் 2. உலகத்துல எது நடக்குதோ நடக்கலையோ அக்டோபர் மாதம் 15 ஜெயிலர் 2 கண்டிப்பா வெளி வரும் அப்படிங்கறத ஆணித்தரமா அவங்க ஆணியை அடிச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ஜெயிலர் 2 அதனுடைய ட்ரெய்லர் வெளி வந்திருக்கு. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், வேலையில இருந்ததால என்னால பார்க்க முடியல. கிடைச்ச கொஞ்ச நேரத்துல நான் உடனே அந்த ட்ரெய்லர் போய் பார்த்துட்டேன். என்ன சொல்கிறது, தலைவர் வந்தால் தலைவர் தான், சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் ஜெயிலர் 1 ஈடாக இந்த ஜெயிலர் 2 இருக்குமா, இணையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா எதிர்பார்ப்பு ரொம்ப அதிக அளவில் தான் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜெயிலர் 1 நம்ம பார்த்துட்டோம், அதில் இருக்கிற அந்த அதிர்ச்சிகள் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டு. ஆனால் ஜெயிலர் 2 நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், எதை நோக்கி போகும், அந்த கதை எதை பற்றியாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் லேசாக சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு, எஸ் ஜே சூர்யா, மிதுன் சக்கர மூர்த்தி, சுராஜ், ரம்யா கிருஷ்ணன், வித்யா பாலன் அப்படின்னு ஒரு பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியமாக இந்த ட்ரெய்லர் போய் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். பகுதி 1 கேமியோ அப்பியரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கதாபாத்திரங்கள் வந்திருந்தாங்க. மோகன்லால் வந்திருந்தாரு, சிவா ராஜ்குமார், ஜாக்கி ஷ்ராஃப் அப்படின்னு ஒரு சிலர் வந்து வந்திருந்தாங்க. மறுபடியும் இந்த பகுதி 2 வருவாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. வருவாங்க அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கு இந்த 2 அதாவது ஜெயிலர் 2 ட்ரெய்லரில் அவங்கள வந்து சேர்த்துருக்காங்க. ஒரு சில காட்சிகளை அவங்கள காட்டியிருந்தாங்க. அதனால நான் வந்து ரொம்ப ஆவலாக இந்த திரைப்படத்தை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கிறேன். ஆரம்பத்தில் சுராஜ் தான் அந்த மெயின் வில்லன் அப்படின்னு வந்து காட்டியிருப்பாங்க. போக போக தான் தெரிய வரும் எஸ் ஜே சூர்யா தான் இந்த திரைப்படத்துடைய பிரதான வில்லன் அப்படின்னு. ஆக இந்த கதை எப்படி வந்து போகும், எதை நோக்கி போகும், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அக்டோபர் 15 வரைக்குமே நம்ம காத்திருந்தா நம்ம பார்க்கணும். ஆனால் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அளவு கடந்து இருக்கு.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968.

0: கொண்டாட்டம். நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதிலிருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம், இரவினில் கொண்டாட்டம்.
0: சின்ன சின்ன விஷயங்களுக்கு, குட்டி குட்டி செயல்களுக்கு செஞ்சு முடிச்சலாம். அதை செய்யறதுக்கு 10 வினாடிகள் கூட எடுக்காது. ஆனா இப்படிப்பட்ட செயல்களுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப அதிக அளவில் நம்ம கொஞ்சம் சோம்பேறியா இருப்போம். அது என்னென்ன செயல்கள் அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். தாஸ் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஓட்டுநர் உரிமம் இருக்குது, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு வாகனமும் இருக்குது. ஆனால் அதை ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். எப்போல்லாம் அதை ஓட்டணும் அப்படின்னு நினச்சாலே எனக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும். வாகனம் இருந்தாலும் கூட ஒரு சில நாட்களில் நான் கொஞ்சம் கிராப் எடுத்து நான் வேலைக்கு போயிடுவேன், கிராப் எடுத்து நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவேன், டாக்ஸி எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாகனம் இருந்தாலும் கூட முடிந்த அளவுக்கு என் மகனை தான் நான் ஓட்ட சொல்லுவேன். நான் எங்கெல்லாம் போகணுமோ அவர் தான் நான் ஓட்ட சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்னா அப்போ தான் நானே ஓட்டுவேன், இல்லாட்டி முடிந்த அளவுக்கு அதை நான் தவிர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம தாஸ். அடுத்து நேர் பிருந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு சமைக்க ரொம்ப சோம்பேறியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பலருக்கும் நடக்கிற ஒன்று தான். சமையல் வந்து நல்லா பண்ணுவாங்க, நீங்கள் வந்து சமைச்சு தான் சாப்பிடணும், அப்படி தான் நீங்கள் உயிர் வாழ முடியும். ஆனால் இந்த சமையல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப களைப்பாக இருக்கும், எனக்கு வேணாம், முடிந்த அளவுக்கு நான் வெளியே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் இருக்காங்க. பிருந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமைக்கிறது கூட பரவாயில்லைங்க, நான் சமைச்சிருவேன், ஆனால் சமைத்த பிறகு எல்லாத்தையுமே கழுவணும்ல, அந்த பாத்திரம் அந்த தட்டு எல்லாத்தையுமே நம்ம கழுவணும். அதை செய்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். முடிந்த அளவுக்கு நான் என்ன சொன்னேன்னா, எல்லாருமே சாப்பிட்ட தட்டை நீங்கள் வந்து கழுவணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது என்னுடைய வீட்டில். அதை எல்லாருமே பின்பற்றுறாங்க. இருந்தாலுமே அந்த தட்டு பாத்திரம் எல்லாமே ஒரு சில வேளைகளை நானும் கழுவ வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி தருணங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பாகும், எரிச்சலாக இருக்கும். இந்த மாதிரியான குறிப்பிட்ட தருணத்தில் தான் எனக்கு வந்து இந்த சோம்பல் அப்படிங்கிறது அதிக அளவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடகாப் ஒலி 968. இன்றைய செவசியல் தொடக்கமாக ஒலிக்கின்றது நாராயணசுவாமி அவர்கள் வாசித்திருக்கும் பேகடா ராகத்தில் ஆதி தாள வர்ணம். கேட்டு மகிழுங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது ஏ கே கருணாகரன் அவர்கள் பாடியிருக்கும் ஸ்ரீ கணேஷா, ராகம் தில்லங், தாளம் ஆதி.

மீடகாப் ஒலி 968 இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. பாமணம் தொகுப்பில் அடுத்து ஒலிக்கின்றது சத்யபிரகாஷ் அவர்கள் பாடியிருக்கும் அண்ணலின் பொன்னடி ராகமாலிகையில்.

பாவனம் தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாபொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா காப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 6 செவ்வாய்க்கிழமை, இவ்வருடத்தின் 279 நாள், ஆண்டு நிறைவு பெற 86 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 19 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ரபியுல் ஆஹிர் மாதம் பிற 24 ஒலி 968 மணி நேர ஒலிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691119 8.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி @mediacorp.com.sg.

0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. சந்திரமுகி படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டீங்க. வித்யாசாகரோட இசையில கே கே கார்த்திக் சுஜாதான்னு ஒரு பட்டாளமே பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்ட நான் ரவி ஜி. இன்னைக்கும் நம்ம சஜினி விடுப்புல தான் இருக்காங்க, கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க, கவலையே படாதீங்க. சரி, எடுத்த இடுப்பிலே ஆச்சரியமான ஒரு தகவலை சொல்ல காத்துட்டு இருக்கேங்க. சமீபத்தில் தான் இந்த தகவல் என் கண்ணில் பட்டுச்சு. அதாவது 444 ஆண்டுகளுக்கு முன்னால, அதாவது 444 இயர்ஸ், 444 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு அற்புதமான வினோதமான சம்பவம் நடந்திருக்குது. 1582 ஆண்டுல அக்டோபர் 4 தேதியிலிருந்து டக்குன்னு அக்டோபர் 15 தேதி, அதாவது 10 நாட்கள் டக்குனு நாள் காட்டியில் அவங்க தாண்டி போயிட்டாங்களாம் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்ததில், அந்த காலகட்டத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுற இந்த கிரெகோரியன் நாள் காட்டி இருக்கு இல்லையா, அந்த முறைக்கு மாறணும் அப்படிங்கிறதுக்காகவே பல நாடுகள் 10 நாள்களை, கிட்டத்தட்ட 10 நாள்களை கண்மூடி கண் திறக்கிற மாதிரி தாண்டி போயிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலை அண்மையில் நான் வாசிச்சிருந்தேன். ஒரு பக்கம் கேட்கறதுக்கு வினோதமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிந்திக்க வைக்குது. வாழ்க்கையில் சில சம்பவங்களை, சில நாட்களை இதே மாதிரி கடந்து நம்ம போயிட்டோம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு தோணுதா? உங்களுடைய கருத்தை நீங்கள் எனக்கு சொல்லலாம். என்னுடைய கருத்தை நான் சொல்ல ஆவலாக காத்துட்ருக்கேங்க. குறிப்பிட்டு இதை எப்படியாவது கடந்துடலாம் அப்படின்னு எனக்கு தோன்ற ஒரு குறிப்பிட்ட சம்பவம் என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். இதுக்கிடையில் அடுத்த 3 பாடல்கள் எல்லாமே பழைய பாடல்களாக நடைபெற போகுது. இந்த பாடல்கள் நீங்கள் விரும்பி உங்களுக்கு தெரிந்த தகவல் தான். இன்று யாருடைய பாடல்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வரப்போகுது தனபாக்கியம், அவங்க கிட்ட பாடல். ராமன் தேடி சீதை படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். அதனை அடுத்து காஞ்சி தலைவன் படத்திலிருந்து ஒரு இதமான பாடல் காத்துட்டு இருக்கு. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க லட்சுமி. இதோ பாடல்கள் உங்க செவிகளுக்கு. இணைந்திருங்க என்னோட. இது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: திருவளர் செல்வியோ நான் தேடிய தலைவியோ, திருவளர் செல்வியோ.

0: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.

0: கங்கா கௌரி படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. இந்த இதமான பாடலை இந்த நேரத்துல காலை வேளையில கேட்கும் போது மகிழ்ச்சியா இருக்கும். வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ராஜேஸ்வரி அவங்களுக்கான பாடலாக அது இடம்பெற்றது. ஒலி 9:06 நீங்க இணைந்திருக்கீங்க. நான் உங்களை கேட்டிருந்தேன், குறிப்பிட்டு வாழ்க்கையில ஒரு சில நாட்களை நம்ம கடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க எதை கடந்து போவீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு பார்த்திபன் சொன்னாரு, இந்த பரீட்சை நாட்கள்லாம் அந்த காலத்துல ரொம்ப கடுமையா இருக்கும். இப்பவும் கடுமையா தான் இருக்குது, ஆனா நான் படிக்கும் போது ரொம்ப ரொம்ப கடுமையா இருந்துச்சு. விழுந்து விழுந்து படிக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அது அப்படியே கடந்து போயிருந்தா சிறப்பா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம சரோஜா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதியை சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல ரவி, இப்ப இருக்கிற மாதிரி தொழில்நுட்பம் அவ்வளவு சிறப்பா இருக்காது. அதுவும் சிங்கப்பூர்ல இந்த கம்பத்து காலத்துலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கையால துணி துவைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம சொந்தமா போய் வீட்டு வேலை செய்யணும், இப்படி ரொம்ப களைப்பா இருக்கும். அப்படிப்பட்ட நாட்களை கடந்து போனா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சரோஜா சொன்னாங்க. கிஷோர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு காலகட்டத்தில் ஆரோக்கியமற்ற சில பழக்க வழக்கங்கள் எனக்கு இருந்துச்சு. அது சாப்பாடு முதற்கொண்டு அதெல்லாம் அப்படியே டக்குன்னு கடந்து போய் இப்போ ஃபிட்டாக எல்லாம் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. காலம் கிடக்கல கிஷோர், இப்போ கூட நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், உங்கள் பழக்க வழக்கம் மாற்றிக்கிட்டீங்கன்னா தப்பே கிடையாது. மொத்தத்தில் ஒரு விஷயம் நல்லா மட்டும் புரியுதுங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படியே கடந்து போயிட்டால் சிறப்பாக இருக்குமே அப்படின்னு தோணுதுல, எனக்கும் அப்படி இருக்குது. அது எந்த காலகட்டம்னா, ஒரு காலத்தில் இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க, அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க, ஏன் இவங்களுக்கு நம்ம பிடிக்கல, இதெல்லாம் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தை கடந்து போகணும்னு ஆசைப்பட்றேன். காரணம், அதனால் எனக்கும் எதுவும் கிடைக்கல, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எதுவும் கிடைக்கல. அதுக்கு பதிலாக வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற முடிவை நம்ம எடுத்துட்டோன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளையும் நமக்கு பிடித்த மாதிரி அனுபவித்து வாழலாம். நீங்கள் தயார்னா வாங்க, இந்த நாளை இன்னும் சிறப்பாக வாழ்வோம். சரியா?
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. KPE TPE செல்லும் வழியில் பாட்லி ரோட் ஈஸ்டுக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் சாலை பணிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
1: அனுபவம் எப்படி?
0: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு மூன்று கிளைகள் அனைத்தும் MRTR-ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
0: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363. எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளிதான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
4: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்டர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: உரிமை குரல் பரத்துல இருந்து பாடலை கேட்டுறீங்க. உங்களுக்காகவே இதமான பழைய பாடல்கள் இடம்பெற்றன. அடுத்து புது பாடல்கள் பக்கமா போக போறோம். நீங்க தயாரா? சாரா பரத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. அபிஷேக் சாஹு அப்படிங்கிற ஒரு நபர், இவரு இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர். என்ன செஞ்சிருக்காரு, இன்டர்நெட் கேஃபே இருக்கு இல்லையா, அதை நடத்திட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இல்லை நான் வேற ஏதாவது ஒரு பெரிய கனவு காணணும், என்னுடைய கனவை நான் செயல்படுத்த இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் போய் லோன் கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கி இருந்த வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்கி அவர் யூடியூப் வாயிலாக எப்படி சமைக்கிறது, குறிப்பாக அந்த சாண்ட்விச் வகையான உணவை எப்படி செய்யறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு 30,000 கடன் வாங்கி சொந்தமாக ஒரு சின்ன தள்ளுவண்டி போல் ஆரம்பித்தார். அங்கேருந்து ஆரம்பித்த அவருடைய பயணம் இன்னைக்கு லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லுது. இந்த அனுபவத்துலேருந்து நாம் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கிற மாதிரியே தோணும், ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்னு நம்ம எட்டி பார்த்தோன்னா நமக்கு பிடித்ததை நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாம், அல்லது இதை செஞ்சால் எங்கே நமக்கு தோல்வி கிடச்சிருக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கலாம். அந்த பயத்தை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு கொஞ்சம் தைரியமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் இந்த அபிஷேக் சோஹு மாதிரி நாமளும் வெற்றியை பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனால தான் உங்ககிட்ட இந்த கதையை வைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில வெற்றி பெற முயற்சி எடுங்க. சரியா?
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஃபுலர்டன் சாலைக்கு அருகில் உள்ள ஆஸ்பிளனே டிரைவ் அந்த பகுதியில் சாலை பணிகள். இதன் காரணத்தினால் ஃபுலர்டன் சாலை தற்போது மூடப்பட்டுள்ளது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: 20ஆவது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக்ஸலாம் இந்தியா. ஜாக்ஸலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.

0: அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் டவுன் பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சே.

0: சமீபத்துல உலக புகழ் பெற்ற ஹாலிவுட் நடிகை ஹேலி பேரி இருக்காங்க இல்லையா, அவங்க வாழ்க்கை முறையை பத்தி பகிர்ந்துகிட்டாங்க. அதுல எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, கடந்த 30 ஆண்டுகளா ஹேலி பேரி அப்படிங்கிற நடிகை பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருப்பாங்க, இளமையாக இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கடந்த 30 ஆண்டுகளாக கீட்டோ டயட்டை பின்பற்றிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னப்பா கீட்டோ டயட் அப்படின்னு நான் போய் ஆராய்ந்ததில் எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இது அதிக அளவில் கொழுப்பு, அதுக்கப்புறம் மிதமான அளவில் புரதம், அதுக்கப்புறம் ரொம்ப குறைவான அளவில் மாவு சத்து, இதை உட்கொள்கிற மாதிரியான ஒரு உணவு முறை. இப்போ உதாரணத்திற்கு ஒரு கீட்டோ டயட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் கிட்டத்தட்ட 70-80% விழுக்காடு கொழுப்பு சத்து நிறைந்த உணவாக இருக்கும். அதுக்கப்புறம் 10-20% விழுக்காடு புரதச்சத்தம் நிறைந்த உணவாக இருக்கும். அதுக்கப்புறம் 5-10% விழுக்காடு கார்போஹைட்ரேட்ஸ் எனப்படும் மாவு பொருள் அடங்கிய உணவு வகைகளாக இருக்கும். இந்த முறையில் தான் இந்த நடிகை கடந்த 30 ஆண்டுகளாக சாப்பிட்டுக்கிட்டு வராங்க அப்படின்னும், இதுதான் அவங்களுடைய ஆரோக்கியத்தின் ரகசியம் அப்படின்னும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, படித்த உடனே அட அவ்வளோதானா செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு தோணுது. ஆனால் இது நம்ம எல்லாருக்கும் உறுதியாக இருக்குமா, எல்லாருக்கும் ஒத்து வருமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போது ஒரு உணவு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது உங்களுடைய எடை, அதுக்கப்புறம் உங்களுடைய உயரம், அதுக்கப்புறம் உங்கள் உடலில் இருக்கிற இரத்த அளவு, அதாவது அந்த இரத்தம் சார்ந்த பல முக்கியமான கூறுகள், இதை எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் உருவாக்கப்படுது. இது ஒருவருக்கொருவர் வேறுபடுது. அதனால் இவங்க சொன்னாங்க, அவங்க செஞ்சாங்க, இப்படி இருக்காங்க அப்படின்னு மொட்டையாக கேட்டுட்டு இந்த மாதிரியான டயட்டில் குதிச்சிடாதீங்க. முதல்ல போய் மருத்துவரை கேளுங்க, இப்படி இப்படி போட்டிருக்காங்க, அப்படி இப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு ஒத்து வருமானு, அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுத்தி பாருங்க. உங்களுக்கு வேலை செஞ்சால் சந்தோஷம், வேலை செய்யலைன்னா அதை பற்றி யார்ட்டையும் சொல்லாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி வாங்க, இப்போது நான் சொல்ல வேண்டியது 9:06 வானிலை நிலவரம். இன்றைய வானிலையை பொறுத்தவரை மழை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்றாங்க. அதே நேரத்தில் சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேரம் நிலவரப்படி 95-130 இடைப்பட்டிருக்கும். இது ஆரோக்கியம் அற்ற நிலை. ஆக நீங்கள் வெளியில் போகிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் பாதுகாப்பான முறையில உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க. சரியா, வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ். கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
3: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
0: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
4: இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
5: எல்லா நாளும் நல்ல நாளே.
1: உங்க விருப்ப பாடல்களும் இடம்பெறும்.
6: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை, வாழவில்லை.
3: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
1: ஒளி 96.8 கேகாலே பரவசம்.

0: டூம் டூம் டூம் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால தில்லாலங்கடி படத்தில் இருந்து பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. 6:59 ஆகிவிட்டது நேரம். இப்பொழுது
1: 9:68 போக்குவரத்து நிலவரம்
0: விபத்து நேர்ந்துள்ளது. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக அப்பர் சாங்கி ரோட் நார்த், அப்பர் சாங்கி ரோட் ஈஸ்டை நோக்கி செல்லும் வழியில் சாங்கி நார்த் ஸ்ட்ரீட் 1 பிறகு 2 தடத்தில் விபத்து.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 7, மீரியகாபோலி 9:68. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. துருக்கியவும் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவுக்கு விரைந்து படையினரை அனுப்ப வருகின்றன. புதிய தற்காப்பு உடன்பாட்டின் கீழ் அந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஏமனில் இருக்கும் ஹவுதி கிளர்ச்சி குழு தொடுக்கும் தாக்குதல்களிலிருந்து சவுதி அரேபியாவை பாதுகாக்க துருக்கியவும் பாகிஸ்தானும் படைகளை அனுப்பி உதவ வருகின்றன. மெக்கா கூட்டு தற்காப்பு உடன்பாட்டை துருக்கியே, பாகிஸ்தான், சவுதி அரேபியா ஆகியவை கடந்த ஆகஸ்ட் மாதம் செய்து கொண்டன. 3 எந்த நாடும் தாக்கப்பட்டால் மற்றவை உதவ அதில் அவை கடப்பாடு தெரிவித்திருக்கின்றன. சிங்கப்பூரும் பனமாவும் சிறிய நாடுகள், அந்தந்த வட்டாரத்துக்கான நுழைவு பாதைகள் என்று கூறி அவற்றுக்கு இடையிலான ஒற்றுமைகளை பிரதமர் லாரன்ஸ் வாங் குறிப்பிட்டிருக்கிறார். விதிமுறையின் அடிப்படையிலான அனைத்துலக ஒழுங்குமுறை, பலதரப்பு ஒத்துழைப்பு போன்றவற்றின் முக்கியத்துவத்தில் இரு நாடுகளும் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் அவர் சுட்டினார். பனாமாவுடன் உலக நாடுகள் செய்து கொண்டுள்ள கூட்டு ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்ள சிங்கப்பூர் முடிவெடுத்திருக்கிறது. போர்க்காலத்திலும் அமைதியான காலத்திலும் பனாமா கால்வாயில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை அந்த ஒப்பந்தம் உறுதி செய்யும். பனாமா அதிபர் ஹோசே ரவுல் மொலினோவின் சிங்கப்பூர் பயணத்தின் போது அது பற்றி பேசப்பட்டது. சிங்கப்பூர் அதன் உயிரியல் பொருளாதாரத்துறையில் 118 மில்லியன் வெள்ளி முதலீடு செய்யவிருக்கிறது. ஆடை, ஒப்பனை பொருள் போன்ற அன்றாடம் பயன்படுத்தும் பொருள்களை வாழும் உயிரினங்களை கொண்டு தயாரிக்கும் தொழில்நுட்பத்துக்கு அது உதவும். அதோடு சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் உயிரியல் பொறியியல் துறைக்கான தேசிய நிலையமும் 50 மில்லியன் வெள்ளி செலவில் திறக்கப்பட்டிருக்கிறது. உயிருள்ள நுண்ணணுக்களுக்கான புதிய பயன்பாடுகளை AI கொண்டு வடிவமைப்பதிலும் நிலையம் கவனம் செலுத்தும். சிங்கப்பூரின் பெரும்பாலான இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையிலே இருக்கிறது. 24 மணி நேரத்துக்கான காற்றுத்தர குறியீட்டில் 107 இருக்கிறது. தெற்கு வட்டாரத்தை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் 100 பதிவானது. மத்திய வட்டாரத்தில் அது ஆக அதிகமாக 130 இருக்கிறது. தெற்கில் 95 பதிவானது. கம்யூனிட்டி செஸ் எனும் சமூக உண்டியல் கடந்த நிதியாண்டில் 130,000 அதிகமான தனிநபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஆதரவளித்திருக்கிறது. கடந்த 3 சராசரியை விட அது 45 அதிகம். 340 சமூக சேவை திட்டங்களுக்கு 80 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமான நிதி பயன்படுத்தப்பட்டது. உதவி பெற்றவர்களில் சிறப்பு தேவையுடைய பிள்ளைகளும் எளிதில் ஆபத்துக்கு ஆளாகக்கூடிய இளையர்களும் அடங்குவர். இதுபோன்ற திட்டங்களில் கை கொடுத்தவர்களுக்கு சமூக உண்டியலின் வருடாந்திர நிகழ்ச்சியில் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. 270 அதிகமான விருதுகள் வழங்கப்பட்டன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனமான ஜீரோ கிராவிட்டி அடுத்த 5 சிங்கப்பூரில் 20 மில்லியன் வெள்ளியை முதலீடு செய்யவிருக்கிறது. நிறுவனம் அதன் உலகளாவிய தலைமையகத்தை இங்கு அமைக்கிறது. பேட்மிண்டன் விளையாட்டாளர்களின் தசை வலிமை, அசைவுகள் போன்றவற்றை தரவுகள் வழி ஆராயும் திட்டத்துக்கு ஜீரோ கிராவிட்டி நிறுவனம் 1 மில்லியன் வெள்ளி முதலீடு செய்கிறது. அவர்களின் திறனுக்கும் உடல்நிலைக்கும் ஏற்ப பயிற்சி அளிக்க அந்த திட்டம் கை கொடுக்கும். விளையாட்டாளர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதோடு இளம் விளையாட்டாளர்களுக்கு காயம் ஏற்படும் அபாயத்தை குறைப்பதற்கும் திட்டம் உதவும். மனநல பிரச்சினை உள்ளவர்களுக்கு மறுவாழ்வு, தாதிமை பராமரிப்பு போன்றவற்றை ஒரே இடத்தில் வழங்கும் புதிய நிலையம் ஹவுகாங்கில் திறக்கப்பட்டுள்ளது. சீரான நிலையில் உள்ளவர்களுக்கு மேலும் சுதந்திரமாக வாழ்க்கையை நடத்த வெங்காட் காம்பஸ் இல்லத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. உணவு தயாரிப்பது, துணி துவைப்பது போன்ற அன்றாட பணிகளுடன் வேலை திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் வேலை தேடவும் உதவி வழங்கப்படுகிறது. கூடுதல் பராமரிப்பு தேவைப்படுவோருக்காக 250 மேற்பட்ட படுக்கைகள் கொண்ட வெங்காட் பராமரிப்பு இல்லத்தில் 24 தாதிமை பராமரிப்பும் வழங்கப்படுகிறது. மே மாதம் திறக்கப்பட்டதிலிருந்து மனநலக் கழகத்தைச் சேர்ந்த 150 மேற்பட்டோர் அங்கு சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். தலோக்பிளாங்கா ஹைட்ஸில் உள்ள ஒரு பிளாக்கில் ஒருவர் மாண்டதைத் தொடர்ந்து 32 ஆடவர் மீது கொலை குற்றம் சாட்டப்படவிருக்கிறது. சம்பவத்தில் 73 ஆடவர் மாண்டார். சம்பவத்தில் மற்றோர் ஆடவர் காயமடைந்தார். அந்த 53 ஆடவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் பின்னர் காவல்துறையிடம் சரணடைந்தார். அவர் தனியாளாக செயல்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை நம்புகிறது. அந்த தாக்குதல் சமய ரீதியாகவோ பயங்கரவாத நோக்கத்தோடோ நடத்தப்பட்டதற்கான ஆதாரம் ஏதும் இல்லை என்று காவல்துறை கூறியது.
5: சொல்லும் பொருளும் ஏர்ஸ்பேஸ், வான்வெளி. ஒவ்வொரு நாடும் வட்டாரமும் அதன் வான்வெளியை பாதுகாக்கும் உரிமையை கொண்டுள்ளது. ஏர்ஸ்பேஸ், வான்வெளி.
4: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
6: திடீர்னு கத்தாரில் மிசைல் அட்டாக் பண்ணாங்க. சிங்கப்பூருக்கு நாங்கள் திரும்ப போவோமான்னு தெரியாமல் இருந்துச்சு.
7: ஹாலிடே போனவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து அவங்கள ரிப்பேட்ரேட் பண்ணியிருக்கோம்.
8: எதிர்பார்த்து காத்திருந்த சுற்றுலா பயணம் எதிர்பாராத விதத்தில் மாறினார்.
9: மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணணுமா?
10: எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலனா இன்சூரன்ஸ் வேலை செய்யாது.
8: வசந்தத்தில் வரும் புதன் 9:30
11: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
12: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
13: வணக்கம் சிங்கே,
14: ஆதரவு BYD.
15: COE விலை அதிகமாக உள்ளதை நினைத்து கவலையாக இருக்கிறீர்களா?
14: BYD வழி சிறந்த தொகையையும் சலுகைகளையும் பெறலாம்.
15: 11,000 மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம்.
14: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
15: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. சாய் அபியாங்கருடைய இசையில் அவரை பாடிய பாடல் உங்களுக்காக வந்துச்சு, ரதிமா. உங்க காதல ரதிமான விழம், ஆனா ஏன் காதல, காதல் காதல ஏன் ஒலி 9-6-8 படைப்பாளர்கள் அனைவருடைய காதலையும் அலிமானுதாங்க விழுது, ஏன்னு எங்களுக்கும் தெரியல, சொல்லவும் புரியல. ஓகே, வாங்க இதமான பாடல்கள் பக்கமா நாம தொடர்ந்து போவோம். நட்சத்திரம் சாதனா சர்க்கம் அவங்க பாடி இரண்டு பாடல்களை கேட்க

0: இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய இயற்பெயர் சாதனா ஞான்கர் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. குறிப்பாக இவங்களுடைய பெயர் மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்ததுல இவங்களுடைய குரு பழம்பெரும் இசையமைப்பாளர் கல்யாண்ஜி அவர் என்ன சொன்னார்னா, இவங்களுக்கு அற்புதமான ஒரு குரலோ இசைக்கலையோ இருக்குது, ஆக இவங்களுடைய பேர்லே அது பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களுக்கு சர்கம் அப்படிங்கிற பேரை, அதாவது இசை அப்படின்னு பொருள்படுமா, அந்த பேரை அவர் கொடுத்தாரு இவங்களுக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. அன்னிலிருந்து சாதனா சர்க்கம் அப்படின்னு இவங்க அழைக்கப்படுறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. எது எப்படியோ இவங்களுடைய குரல் கேட்கறதுக்கு இதமாக இருக்கும். அடுத்தடுத்து அவங்க பாடல்கள் வருது, இணைந்துருங்க. காரணம், பாடல்களுக்கு பிறகு கேள்வி இருக்கு. கேள்விக்கான பரிசா ஜோதி ஸ்டா புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி காத்துக்கிட்டே இருக்குது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 7:13 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. CTEAYE நோக்கி செல்லும் வழியில் அங்மோகே அவனி 1 எக்ஸிட். அங்கே
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிஞ்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
4: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான், சைவ சாப்பாடு 5 வழி தான்.
3: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
4: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
5: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்டர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196480.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: வணக்கம் சிங்கே.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: மஜா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால அலைப்பாய்தே படத்துல இருந்து பாடல் இடம் பெற்றது. 7:26 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், 2026 ஆண்டின் சிறந்த நகரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. அண்மையில குறிப்பா ரெசனன்ஸ் கன்சல்டன்சி அப்படிங்கிற நிறுவனம் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவங்க வெளியிடுற ஒரு பட்டியல்னு வச்சுக்கோங்களேன். ஆக இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த உலகத்தின் சிறந்த நகரங்கள் அப்படிங்கிற பட்டியலில் நமது சிங்கப்பூருக்கு எத்தனாவது இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உடனடியாக சொல்கிற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்குது. ஜோதி ஸ்டா புஷ்பகடை வழங்கும் லெவஸ்டா காஃபி பரிசா. வாட்ஸ்அப் அனுப்பலாம், 9678 8 9 6 8. மீண்டும் சொல்கிறேன், உலகத்தின் சிறந்த நகரங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை, 2026 ஆண்டின் உலகத்தின் சிறந்த நகரங்கள் அப்படிங்கிற பட்டியலை அண்மையில் வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலின் படி சிங்கப்பூருக்கு எத்தனாவது இடம் கிடைச்சிருக்கு? சரியா சொல்ற முதல் நேருக்கு பரிசு காத்துக்கிட்டே இருக்குது.

0: பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்வீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் உ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
1: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
5: வணக்கம் சிங்கே.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றை சமைத்து பாருங்கள். 7:39 ஆக சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. இதமான 80களில் வந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்து உங்களுக்காக இந்த பாடல்களை காத்திருக்குதுங்க.
2: இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனம்.
1: வைதேகி காத்திருந்த ஆள் படத்துல இந்த பாடல் வரப்போகுது. சொல்ல துடிக்குது மனசு படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் அனுப்புறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கேட்ட கேள்வி என்னவென்றால், ரெசனன்ஸ் கன்சல்டன்சி ஆண்டுதோறும் வெளியிடும் ஒரு அறிக்கை, அதன்படி உலகத்தின் ஆக சிறந்த நகரங்கள் அப்படிங்கிற இந்த ஆண்டுக்கான பட்டியலை அவங்க அண்மையில வெளியிட்டு இருக்காங்க. அந்த பட்டியலில் சிங்கப்பூருக்கு எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களில் பல பேர் 6வது இடம், 7வது இடம், 8வது இடம், 1வது இடம், 9வது இடம், 23வது இடம்னு அடிக்கிட்டே போனீங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சரியான பதிலை சொன்னார். அந்த நபரின் பேர்

0: ரெசனன்ஸ் கன்சல்டன்சி ஆண்டுதோறும் வெளியிடும் உலகத்தின் ஆக சிகரந்த நகரங்கள் அப்படிங்கிற பட்டியலில் இந்த ஆண்டு யார் யாருக்கு எந்தெந்த இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஒருட்டு பார்த்துருவோம். 10வது இடத்துல ரோம் இருக்கு, 9வது இடத்துல டெல்லி, 8வது இடத்துல மட்ரிட், 7வது இடத்துல சிங்கப்பூர், 6வது இடத்துல துபாய், 5வது இடத்துல டோக்கியோ, 3வது இடத்துல பாரிஸ், 2வது இடத்துல நியூயார்க், முதல் இடத்துல லண்டன் அப்படிங்கிற பட்டியலில் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஆக இந்த பட்டியலின் அடிப்படையில் சிங்கப்பூருக்கு 7வது இடம் அப்படின்னு தகவல் சொல்லுது. இதை சரியாக சொன்ன ஒரே நேர் தஜுடீன் அவருக்கு கிடைக்குது. ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை வழங்கும் லெவல் ஸ்டார் காஃபி பரிசா. அதே பட்டியலில் டோக்கியோ அப்படிங்கிற பகுதி 5வது இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. டோக்கியோவுக்கு உங்களை பல பேர் போகாமல் இருந்திருக்கலாம், போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க கிளம்பி என் கூட வரலாம். டிசம்பர் 5ஆம் தேதி, அதாங்க நவம்பர் டிசம்பர் என்ன 2 மாதங்களில் நாம் டோக்கியோவுக்கு போக போகிறோம். எங்கே போக போகிறோம், என்னென்ன பார்க்க போகிறோம், எங்கே தங்க போகிறோம், என்ன சாப்பிட போகிறோம், யார் கூட போக போகிறோம், இப்படி பல கேள்விகள் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பை எனக்கு அனுப்புங்க, லிங்க்கை நான் கொடுக்குறேன். போய் பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வாங்க. டோக்கியோவில் போய் ஒரு ஆட்டத்தை போடுவோம் சரியா?
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன, கவனமாக உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் தோக்வான் சாலை நுழைவாயில் அங்கேயும், நகரை நோக்கி செல்லும் ECP ஃபோர்ட் சாலைக்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 ஃபோயர் 3 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க. லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்ன்னு அர்த்தங்க.
4: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: கூட சேர்ந்து பாடிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அப்படிப்பட்ட ஒரு இதமான பாடல் தான் உங்களுக்காக வந்துச்சு, சொல்ல துடிக்குது மனசு படத்துல இருந்து. அடுத்ததா அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல இடம்பெற்ற இந்த பாடலை கேட்போமா? அப்புறம் என்ன, காடியில காரா ஓகே தான். சரி, இதுக்கு இடையில 8 மணிக்கு மேல நான் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கேலரி இன்டேக்கை பத்தி. அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்க எந்த அளவுக்கு கேலரிஸை உட்கொள்றீங்க, அதை நீங்க எப்படி கண்காணிக்கிறீங்க. சில பேர் எழுதி வச்சுப்பாங்க, சில பேர் இந்த செயலி இருக்கு இல்லையா அதை பயன்படுத்துவாங்க, சில பேர் மனக்கணக்கு போட்டே கேலரிஸை கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க எந்த ரகம் வந்து சொல்லுங்க, இந்த கேலரிஸை நீங்க ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் போது எப்படி கணக்கிடுறீங்கன்னு. உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை 8 மணிக்கு மேல நான் சொல்ல போறேன். சில பேருக்கு விழிப்பா அமையலாம், சில பேருக்கு நினைவூட்டலா வரலாம். எது எப்படியோ வானொலி பக்கம் பாருங்க. இது வணக்கம் சிங்கை,
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் ஃபோர்ட் சாலைக்கு பிறகு விபத்து நேர்ந்துள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன்ஸ் சாலை, தாம்சன் சாலை, பயணியர் ரோட் நார்த், ஜுரோங் ஈஸ்ட் அவென்யூ 1 ஆகிய இடங்களிலும், ஆடம் ரோட் நுழைவாயில் அங்கேயும் போக்குவரவு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: 80களின் அதிசய உலகம்.
1: காதல் பூத்தது அதை கேட்க
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி ஒன்பதாறு
3: கேட்டாலே பரவசம்.
4: வணக்கம் சிங்கே,
5: ஆதரவு BYD.
4: COE விலை அதிகமாக உள்ளதை நினைத்து கவலையாக இருக்கிறீர்களா?
5: BYD வழி சிறந்த தொகையையும் சலுகைகளையும் பெறலாம்.
4: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம்.
5: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
4: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
7: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
8: வணக்கம். காலை மணி 8, மீரியகாபோலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரும் பனாமாவும் சிறிய நாடுகள், அந்தந்த வட்டாரங்களுக்கான நுழைவு பாதைகள் என்று கூறி அவற்றுக்கு இடையிலான ஒற்றுமைகளை பிரதமர் லாரன்ஸ் வாங் குறிப்பிட்டிருக்கிறார். விதிமுறையின் அடிப்படையிலான அனைத்துலக ஒழுங்குமுறை, பலதரப்பு ஒத்துழைப்பு போன்றவற்றின் முக்கியத்துவத்தில் இரு நாடுகளும் கொண்டுள்ள நம்பிக்கையையும் அவர் சுட்டினார். பனாமாவுடன் உலக நாடுகள் செய்து கொண்டுள்ள கூட்டு ஒப்பந்தத்தில் இணைய சிங்கப்பூர் முடிவெடுத்திருக்கிறது. போர்க்காலத்திலும் அமைதியான காலத்திலும் பனாமா கால்வாயில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை அந்த ஒப்பந்தம் உறுதி செய்யும். பனாமா அதிபர் ஹோசே ரவுல் மொலினோவின் சிங்கப்பூர் பயணத்தின் போது அது பற்றி பேசப்பட்டது. சிங்கப்பூர் அதன் உயிரியல் பொருளாதாரத்துறையில் 118 மில்லியன் வெள்ளி முதலீடு செய்யவிருக்கிறது. ஆடை, ஒப்பனை பொருள் போன்ற அன்றாடம் பயன்படுத்தும் பொருள்களை வாழும் உயிரிகளை கொண்டு தயாரிக்கும் தொழில்நுட்பத்துக்கு அது உதவும். அதோடு சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் உயிரியல் பொறியியல் துறைக்கான தேசிய நிலையமும் 50 மில்லியன் வெள்ளி செலவில் திறக்கப்பட்டுள்ளது. உயிருள்ள நுண்ணணுக்களுக்கான புதிய பயன்பாடுகளை AI கொண்டு வடிவமைப்பதிலும் நிலையம் கவனம் செலுத்தும். சிங்கப்பூரின் பெரும்பாலான இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. 24 மணி நேரத்துக்கான காற்று தர குறியீட்டில் 107 பதிவானது. தெற்கு வட்டாரத்தை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் 100 பதிவானது. மத்திய வட்டாரத்தில் ஆக அதிகமாக 130 இருக்கிறது. தெற்கில் அது 95 பதிவானது. மனிதவள அமைச்சு கட்டுமானம், போக்குவரத்து, சேமிப்பகம் ஆகிய துறைகளில் இருக்கும் நிறுவனங்கள் தாங்களாகவே முன்வந்து பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்யும்படி கேட்டுக் கொண்டுள்ளது. வரும் 18 வரை அவை அவ்வாறு செய்யலாம். கடந்த மாதம் வேலையிட விபத்துகளில் 7 பேர் மாண்டதைத் தொடர்ந்து அமைச்சு அந்த பரிந்துரையை முன்வைத்தது. அதனை வரவேற்பதாக தேசிய தொழிற்சங்கத்தின் துணை தலைமைச் செயலாளரும் கட்டுமான சூழல் நகர்ப்புற வர்த்தகங்களின் ஊழியர்களுக்கான தொழிற்சங்கத்தின் நிர்வாகச் செயலாளருமான திரு மெல்வின் யாங் கூறினார். வேலை நிறுத்தத்துக்கான பரிந்துரையை வெறும் பேச்சாக பார்க்காமல் அதை உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தும்படி அவர் நிறுவனங்களை கேட்டுக்கொண்டார். வேலையை நிறுத்தி பாதுகாப்பற்ற வேலை நடைமுறைகளை அடையாளம் கண்டு வேலையை மீண்டும் தொடங்க திரு யாங் பரிந்துரைத்தார். ஒவ்வொரு ஊழியரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளும்படி அவர் நிறுவனங்களை வலியுறுத்தினார். மனநல பிரச்சினை உள்ளவர்களுக்கு மறுவாழ்வு, தாதிமை பராமரிப்பு போன்றவற்றை ஒரே இடத்தில் வழங்கும் புதிய நிலையம் ஹாங்காங்கில் திறக்கப்பட்டிருக்கிறது. சீரான நிலையில் உள்ளவர்களுக்கு மேலும் சுதந்திரமாக வாழ்க்கையை நடத்த வேன்கார்ட் காம்பஸ் நிலையத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. உணவு தயாரிப்பது, துணி துவைப்பது போன்ற அன்றாட பணிகளுடன் வேலை திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் வேலை தேடவும் உதவி வழங்கப்படுகிறது. கூடுதல் பராமரிப்பு தேவைப்படுவோருக்காக 250 மேற்பட்ட படுக்கைகள் கொண்ட வேன்கார்ட் பராமரிப்பு இல்லத்தில் 24 மணி நேர தாதிமை பராமரிப்பும் வழங்கப்படுகிறது. மே மாதம் திறக்கப்பட்டதிலிருந்து மனநலக் கழகத்தைச் சேர்ந்த 150 மேற்பட்டோர் அங்கு சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். துருக்கியேவும் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவுக்கு விரைந்து படையினரை அனுப்பவிருக்கின்றன. புதிய தற்காப்பு உடன்பாட்டின் கீழ் அந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சி குழு தொடுக்கும் தாக்குதல்களில் இருந்து